0: சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், மூன்று பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமை சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் இந்த உணவுத் திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவுத் திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டியுள்ளோ சுவையூட்டியுள்ளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன்.
0: இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்குவங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அசாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26 தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகம்

0: படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்த் தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
8: இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு பழமொழியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நல்ல நடத்தை மற்றும் ஒழுக்கத்திற்கு மிக முக்கியமானது அடக்கம் மட்டுமே. சாந்தம், பொறுமை, மரியாதை, அடக்கம் இவையெல்லாம் நம்மை அழகான மனிதராக மாற்றும். உடம்புக்கு ஆடை எப்படி அழகை கூட்டுகிறதோ அதே போலதான் அடக்கமான நடத்தை நம் வாழ்க்கையை உயர்த்தும். அதனால் எப்போதும் அடக்கமும் பணிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடக்கம் அழகுக்கு ஆடை.

0: வணக்கம் நேயர்களே,
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: பிடி விஷா.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரிம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: நான் ஒரு பாடல் பாடுறதா இருக்கேன்.
0: எதை பத்தின பாடல் பாட போறீங்க?
2: தமிழை பத்தி பாடுறேன்.
0: பாடுங்களேன்.
2: தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணீர். இந்த பாடலை பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாடலோட பொருள், பழத்தில் உள்ள சுவையும் சாரும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்தில் இருந்து குளிர்ந்த இளநீர் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழின் சுவை இவற்றை விட உயர்ந்தது, மேலும் தமிழின் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். அடுத்ததா பாரதிதாசனை பத்தி குறிப்பு சொல்ல போறேன். இவர் புதுச்சேரியில் பிறந்தார். பாரதியாரின் மீது கொன்ற பட்டினால் கனக சுப்பிரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பு அமைந்துள்ளது.
0: சுப்ர சொன்னீங்களே, பாப்பாக்கு தமிழ் பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
0: வேற என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: மேக்ஸ், இங்கிலீஷ், இவிஎஸ் பிடிக்கும்.
0: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளுன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
0: நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார் பக்கம் வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கிய பசந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நேரம் 7 மணி.
6: திருவிளையாட்டம் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி.
7: அட்ரஸ் அட்ரஸ்
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி. டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பில் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு.
6: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லாடை மேன் ரோட்,
8: ஈச்சங்குடி செம்பனார் கோவில்.
6: நேர்களையும் அவங்க விரும்பி கேட்டுக்கிற பாடல்களையும் அகலமா விழித்த பொழுதில் முடிந்த கதையை துன்பங்கள் ஓடட்டும், உங்களது இன்பங்கள் பெருகட்டும், இந்த அழகிய காலை உங்களுக்கு இனிமையானதாக அமையட்டும்னு காலை வணக்கத்தோட வரங்க நாகை மாவட்டம் திருவிளையாட்டத்தை சேர்ந்த பாரதி. பாரதி காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. அப்பா கோவிந்தராஜ் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறாங்க. அம்மா சங்கீதா இல்லத்தரசி, தம்பி விக்னேஷ்குமார். பாரதிக்கு மெலடியான பாடல் தான் பிடிக்குமா, தம்பிக்கு ஃபோக்கான பாடல் தான் பிடிக்குமா. காலேஜ்க்கு பஸ்ல போகும்போது ஹெட்செட் போட்டு பாடல் கேட்டுக்கிட்டே தான் போவாங்களாம், திருச்சா இருக்கும்னு சொல்றாங்க. பாடல்களை தவிர்த்து பாரதிக்கு புத்தகம் படிக்கிறது பிடித்த விஷயமா, கவிதைகள் விரும்பி படிப்பாங்களாம். கவிதை நடையில ஒரு பாடலை ஒளிபரப்ப சொல்லி கேட்டிருக்காங்க பாரதி. இதோ பாரதி, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலில் உங்கள் இல்லம் தேடி.

திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள் இ டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லாடை மெயின் திருவிளையாட்டம். பாதைகள் கடினமானவை, ஆனால் முடிவுகள் இனிமையானவை. தொடர்ந்து மேலுங்கள், கனவுகள் நனவாகும் வரை அப்படின்னு சொல்றாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மண்டல் ஏரமாஞ்சேரியை சேர்ந்த கலாபதி. கலாபதி இல்லத்தரசி, கணவர் ராஜாராமன் விவசாயம் பண்றாங்க. மகள் தென்றலரசி, மகன் மே விரும்பி, ரெண்டு பேருமே படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கலாபதிக்கு வீட்டு வேலைகள் செய்யும் போது பாடல்கள் கேட்டு வேலை செய்யறது பிடிக்குமா. கணவரோட வயல் வேலைகளையும் உதவியா இருப்பாங்களாம். தனக்கு பிடித்த இசையமைப்பாளரோட பாடல் தான் நிகழ்ச்சியில கேட்டிருக்காங்க கலாபதி. யார் அந்த இசையமைப்பாளர், என்ன பாடல் கேட்டிருக்காங்க? இதோ கலாபதி, நீங்கள் கேட்ட பாடல்.

0: சூறையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி.
1: டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லாடை மெயின் திரு விளையாட்டம்.
1: ஒன்றுமில்லை இந்த உலகில் கொடுத்த செல்வம் உண்மையான அன்பையும் நட்பையும் சொல்றாங்க. திருவாரூர் மாவட்டம் கொருடாச்சேரி திருவிடை வாசலை சேர்ந்த கார்த்திகேயன். கார்த்திகேயன் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறாங்க. மனைவி சத்யா இல்லத்தரசி, மகன் லித்திக்ஸாய் 5 வயசு ஆகுது. அம்மா ஜோதி, அப்பா விஸ்வநாதன். ஒரு அழகான குடும்பத்துல வசிக்கிறாங்க கார்த்திகேயன். கார்த்திகேயனுக்கு மெலடியான பாடல் தான் பிடிக்குமா, ஆனா லித்திக்ஸாய்க்கு அவன் பாடல் பாடிக்கிட்டே நடனம் ஆடுற மாதிரி ஒரு பாடலை தான் கேட்டிருக்காங்க கார்த்திகேயன். இதோ கார்த்திகேயன், நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் தங்க மகன் லித்திக்ஸாய்க்காகவும் ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடிக்கிட்டே ஆடுங்க.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல்கள் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடல் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசி எனக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 65 18. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 38. சரி, நேரிலே நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி.
2: அட்ரஸ் அட்ரஸ்
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி. டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பில் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு.
4: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லாடை மெயின் ரோட்,
3: ஈச்சங்குடி செம்பனார் கோவில்.
5: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன்.

0: இனி தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை

0: நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில்

0: இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூர் அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகுய் இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
10: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
9: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
10: ARC காமாட்சி ஜுவல்ஸ், கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை, கும்பகோணம்.

0: தொடங்கி குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம்.

0: பாஸ்ட், மகிதா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை, TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
5: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
6: நேயர்களை இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரும். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
7: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
9: முகத்தில் சைபால்.
6: சைபால் நிகழ்ச்சியை உங்களுக்கு உடன் வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
11: காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
13: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
14: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
13: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
15: எங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆஸ்பத்திரிக்கு என்னார். எந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன? மாட்டு ஆஸ்பத்திரிக்கு என்னார். என்ன விஷயம்னு? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்காக போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன். அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்தை சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் ரெண்டு வகை. நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை. இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர், பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்தீங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். செலந்தி பூச்சி, பல்லி, தேழு, பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேழு, பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். செலந்திகளில் செங்கால் செலந்தின்னு ஒரு வகை. மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். செலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை செலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச செலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில செலந்திகளுக்கு உடஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும். செலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சி விடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற செலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வை? நம்ம ஊர்லேயும் வீடுகள்

0: இல்லை, பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பான்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பான்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன். வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார்.
1: சைபாலின் தகவல் நேரம் கேட்டீர்கள். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒளிக்கழிஞ்சத்திலிருந்து ஒளிபரப்பானது. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
6: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
7: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: தினம் தினம் உங்களோட இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கின்றோம்.

0: திருத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: சிறிய இலக்குகளை காட்டிலும் பெரிய கனவுகளை காண்பதே மேலானது. அந்த கனவை நனவாக்க கடினமாக உழையுங்கள். சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அவர்களின் பொன்மொழியோடு தொடங்குகிறது இன்றைய காலை காம்போ.
2: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காலை நேரம், கனவுகள் கடமையாக செயலாற்றும் நேரம். காரைக்கல் வானொலியில் இசையால் ஆராதனை.

0: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
0: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின்

0: வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலில் காலை காம்பவுக்காக நாம் அணைந்திருக்கின்றோம். வார்த்தைகளில் மட்டுமல்ல, மௌனத்திலும் ஒலிக்கும் கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்.

நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கமங்கலம் அருள்மிகு சடைச்சி முத்துக்காளியம்மன் ஆலய மகோத்சவத்தில் இன்று வெள்ளை அணிந்து ஆலயம் செல்லுதல். தஞ்சை மாவட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று இரவு அம்மன் வீதி விழா. சேவை செய்திகள் கேட்டீர்கள். இசை பிரியர்களின் இதய துடிப்பு, இது காரைக்கால் பண்பலை 100.3. காலை காம்போ.

நேர்களை இன்று காலை 10 மணிக்கு விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இந்த தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியானது ஒளிபரப்பாகும். மாலை 4 மணிக்கு போட்டித் தேர்வுகள் குறித்து புதுவை பல்கலைக்கழக காரைக்கால் வளாக வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இன்றிரவு 7:30 கிசான்வாணி நிகழ்ச்சியானது தயாராகுவோம் குறுவை சாகுபடிக்கு. காரைக்கால் மாத்தூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியாக இன்றைய கிசான்வாணி நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாகும். நேர்களே, காரைக்கால் பண்பை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாங்க, இன்று காலை 8:05 துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கொடுக்க நித்யா தயாராக இருக்காங்க. அதோடு அவங்க வந்து துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்காக ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு நீங்கள் முகநூல் பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்து அதற்கான பதிலை கமெண்டில் கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: திருவாரூர் மைத்தின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் காலை 8 மணி.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும்
2: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்வோம், ஆனா நம்ம வீட்டுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும். இது சில பேர் வெளியில சொல்ல முடியாம வருத்தப்படுவாங்க. ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு அப்படின்னா அது கப்பல்ல வழி தடுமாறி வரக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டும். ஆனா அங்க போய் நின்று பார்த்தோம்னா அங்க கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும், அந்த விளக்கோட வெளிச்சம் கீழப்படாது. ஒரு முறை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை நேரம் அக்பரும் பீர்பாலும் என்ன பண்றாங்க, அரண்மனையோடைய அந்த முற்றத்துல நின்று அந்த சூரியனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சூரியனோட ஒளி கதிர்கள் எல்லாம் அப்படியே யமுனை நதிக்கரையில பட்டு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே தங்கத்தை வார்த்து எடுத்த மாதிரி அப்படியே அழகா ஓடிட்டு இருக்கு. அந்த காலை நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரண்மனை வாசல்ல திருடன் திருடன் ஒரே சத்தமா இருக்கு. உடனே திருடன் திருடன் சொன்ன உடனே அக்பர் பாக்குறாரு, பீர்பால் பாக்குறாங்க, சேவர்கள் பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து புடுங்கி அதை திருட்டு அரண்மனை வாசல்ல ஓடுறான். இதை பார்த்த உடனே அரண்மனை ஊழியர்கள் ஓடி போய் அவனை திருடனை பிடிக்க போறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனை பிடிக்க முடியல, போயிட்டான். வெறுங்கையோட திரும்பி வந்தாங்க. வந்தோடனே அக்பர் கேட்டாரு, திருடனை பிடிக்கலையான்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, திருடன் ஓடி போயிட்டான், பிடிக்க முடியல எங்களால. உடனே என்ன பண்றாரு, அந்த போன அவங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு, நீ எல்லாம் வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்களுக்கு வேலையை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப பசி, ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஏன்னா அரண்மனையில வேலை பார்த்துட்டு வெளில அனுப்புறது அப்புறமளுக்கு யாருமே வேலை கொடுக்கல அந்த ஊர்ல. என்ன பண்றதே தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவர்ல ஒருத்தருக்கு தோணுது ஒரு ஐடியா, சரி நம்ம எப்படியும் நம்ம பீர்பாலை போய் பார்த்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் நம்ம கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவாரு, நம்ம அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றாங்க. உடனே பீர்பால் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, எப்படியாவது நம்ம மன்னர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு திரும்பியும் அங்க வேலைக்கு சேர்க்கறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனா மன்னர்கிட்ட நேரா வந்து அதை சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றாரு, ஒரு மாலை நேரம் அங்கங்க ஒரே இருட்டா இருக்கு, அரண்மனையில் இருக்கக்கூடிய

0: அந்த ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்கங்க விளக்க கொளுத்தி வச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. கொளுத்தி வச்சுட்டு வரும்போது அந்தந்த இடத்துல வெளிச்சம் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த அரசர் உட்கார்ந்து இருக்கிறது பக்கத்துல நல்ல உயரமான ஒரு மேடை, அந்த மேடை மேல பார்த்தோம் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கு இருக்கு. அந்த விளக்குல வந்து எண்ணெயை ஊத்தி தீபத்தை நல்லா பலபலம் எரிய விடுறாங்க. அந்த தீபத்தை எரிய விட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே ரொம்ப பிரைட்டா வெளிச்சம் ஆயிடுச்சு. இப்ப வந்து பீர்பால் அக்பரை பார்த்து சொல்றாரு, நம்ம ஊர்ல வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஊர் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு, இந்த நாடு ரொம்ப சிறப்பா இருக்கு, இந்த நாட்டு மக்கள் வந்து சிறப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவருக்கு வந்து அக்பர் சொல்றாரு, ஏதோ ஒரு ஏரியாவில போய் பார்த்துட்டு ஒரு சாம்பிளுக்கு பார்த்துட்டு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல என் கண்ணால பாக்கணும், அரண்மனை வாசல்லயே திருட்டு போறான் அப்படின்னு இந்த ஊர்ல ஏதோ திருட்டு பயம் இருக்கு அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்ப வந்து அந்த பீர்பால் சொல்றாரு, அரசே இவ்வளோ பெரிய விளக்க கொளுத்தி வச்சிருக்கோம், ஆனா கீழே அதை சுத்தி ஒரு ஏரியா வந்து இருட்டா தான் இருக்கு, ஆனா அந்த வெளிச்சம் எல்லா இடத்துலயும் படுது. நீங்க இங்க இருந்து வந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கீங்க, நம்ம இடத்துல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்துருச்சு அப்படிங்கறதால ஊரே தப்பா இருக்குன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பீர்பால் வந்து சொன்னோன்னு அக்பர் யோசிக்கிறாரு, அப்ப நம்ம இங்க இருந்துகிட்டு மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு நல்ல ஒரு அரசாட்சியை கொடுத்துட்டு இருக்கோம், அப்ப நம்ம இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட அதை நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊழியர்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்கணும்னு சொன்னோன்னு இதை நேராவே சொல்லிருக்கலாமேனு சொல்லிட்டு அக்பர் சொல்லி அவங்களுக்கு வேலையை கொடுத்தாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதை வேணாலும் செய்யலாம், மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: திசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 8:05.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-4-3-6-8 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0.

9565-42-7231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. நெதர்லாந்தை தளமாக கொண்ட கப்பலில் சமீபத்தில் எந்த வைரஸ் தொற்று பதிவாகியது? நெதர்லாந்தை தளமாக கொண்ட கப்பலில் சமீபத்தில் எந்த வைரஸ் தொற்று பதிவாகியது? இந்த கேள்விக்கான பதிலை ஃபேஸ்புக் நேயர்கள் நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு.

0: ஜில் ஜில் சம்பா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தொல்லை வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணை வரும் முதல் நேயர், வணக்கம்.
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
4: காலை வணக்கம் சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
5: நன்றி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பார்மாவின் விவிஎன் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.

0: அபிபெருச்சை நேரம் 8:20. அபிபெருச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெருச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெருச்சை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர். காலை வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்றது யாருங்க?
5: அகலங்கண்டிலிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
5: அம்பன் படத்துல இருந்து கருப்பு நிறத்தழகி என்ற பாட்டு.
0: பாடல் வருது, கேட்போமா?
5: கேட்போம் மேடம்.
0: நன்றி.

சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து ஒரு பொது அறிவு வினா வந்து நம்மளோட காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நெதர்லாந்தை தளமாக கொண்ட கப்பலில் சமீபத்தில் எந்த வைரஸ் தொற்று பதிவாகியது? இதுதாங்க கேள்வி. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியான விடை எது, யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து, காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

நேயர்களே, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஒலிபரப்பாகும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கிறார்.

0: நமது பண்பலையில் இன்று மாலை 6:40 ஒலிபரப்பாகும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். நான்கு மணிக்கு ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியும் இருக்குங்க. போட்டித் தேர்வுகள் குறித்து புதுவை பல்கலைக்கழக காரைக்கால் வளாக வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துளிவரும் பாட்டு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமாங்கல் எசரடு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, நெதர்லாந்தை தளமாக கொண்ட கப்பலில் சமீபத்தில் எந்த வைரஸ் தொற்று பதிவாகியது? இதுதாங்க கேள்வி. இதற்கான விடை என்ன அப்படின்னா, நெதர்லாந்தை தளமாக கொண்ட எம்வி ஹூண்டியஸ் இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் இதாங்க, இந்த வைரஸ் தான் வந்து பதிவாகியிருக்கு. கப்பலில் பயணித்த கொஞ்சம் பேருக்கு வந்து காய்ச்சல், சுவாச பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. பின்னாடி

0: அது வந்து ஹாண்டா வைரஸ் தொற்றுனால அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த வைரஸ் பொதுவாக எலிகள் மூலமும் விலங்குகளோட கழிவுகள் வழியாகவும் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சரியான விடையை யாரெல்லாம் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்கிறது சென்னையிலேருந்து பிரமீளா தமிழ்ச்செல்வன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், முள்ளக்காடுலேருந்து பாபு, குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், இவங்களும் ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டிமடப்புரம் வேல்முருகன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நாகூர் ஜகஃபர் சாதிக்கு இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வினோத்குமார் இவங்க வந்து ஊர் பேர் மென்ஷன் பண்ணலை, இவங்களும் வந்து ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சொகுசு உல்லாச கப்பலில் இந்த தொற்று பரவியிருக்கு, எலிகளோட சிறுநீர் மற்றும் எச்சம் மூலமாக பரவுதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் இவங்களும் சரியான விடை சொல்லி நிகழ்ச்சிகள் சிறப்பாக சிறக்க நல்வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நெதர்லாந்தை தளமாக கொண்ட கப்பலில் சமீபத்தில் எந்த வைரஸ் தொற்று பதிவாகியது, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம் இல்லையா. இதுக்கு வந்து நாகூர் முகமது ரஃபீக் ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் இவங்களும் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பெரியவளையம் ரவிச்சந்திரன் சாந்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அக்கரைவட்டம் அமுதா குமரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா இவங்க வந்து பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி சாகுல் ஹமீத் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் இவங்க குவைத்திலிருந்து சரியான விடை ஹாண்டா வைரஸ் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அரியலூர் வீரதுரை சரியான விடையை சொல்லியிருக்காங்க. தானிக்கோட்டகம் ரவிக்குமரன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவங்களும் வந்து ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அய்யாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஜெயம்கணம் கலைவாணன் மெர்சி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அமுதா சேகர் மற்றும் நன்னிலம் சுப்பிரமணியன். நேயர்கள் எல்லாருக்கும் சரியான விடை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இப்போ வந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், சொல்லுங்கயா.
1: நாகூர்ல இருந்து ஜெகபர் சாதி பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்க போறாங்க?
1: எனக்கு தங்கலால் படத்துல இருந்து மினிக்கு மினிக்கு அப்படிங்கிற பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் வரதை கேட்டு ரசிங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தொலை வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைய வரும் நேயர் காலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யாருங்க?
2: நேமாத்தூர்லேருந்து அமிர்தா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்
1: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில்?
2: திகில் படத்துலேருந்து வெறித்தனம் பாட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பாக போட்டுடலாமா? நன்றி.
2: நன்றி மேடம்.
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
4: திருமலை ராயன்பட்டினம் அபிராமி வடக்கு வீதி தசாமிட்டு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
4: மேடம் படம் திரேக்கன், அதுல இருந்து பாட்டு கொடுங்க மேடம்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் மற்றும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
5: இன்றைய துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக இணையவரும் நேயர் யார் கேட்கலாம்? வணக்கம்.
8: காலை வணக்கம் சகோதரி.
5: காலை வணக்கம். பேசுறது யாருங்க?
8: ஆரை பண்பலைக்கும் பாசமுள்ள அன்பு நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்திலிருந்து கலைவாணன் மேசிராணி பேசுறேன் சகோதரி.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிறைவா?
8: படம் வந்து விடுதலை, பாடல் வந்து வழி நெடுங்க காட்டுமலை என்கிற பாடலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சகோதரி.
5: நன்றி.

சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, நெதர்லாந்தை தளமாக கொண்ட கப்பலில் சமீபத்தில் எந்த வைரஸ் தொற்று பதிவாகியது? இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். இதுக்கு நிறைய பேர் ஏற்கனவே ஹண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடைய நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டர்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சரியான விடைய. யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நெமேலி ஆர் நந்தகுமார் இவங்களும் வந்து ஹண்டா வைரஸ் தான் சரியான விடை, அது மட்டும் இல்லாமல் இது எம்வி ஹுண்டியஸ் சொகுசு கப்பல்லேருந்து தான் பரவியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோயிலேருந்து இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலேருந்து சுப்பிரமணியன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அரசரிக்கோப்பம் சரவணன் இவங்களும் ஹண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், காரைக்கால் நளினி, ஆயக்காரப்புலம் பழனிவேல், செம்பனார் கோயில் குணசே.

0: இவங்களாம் வந்து ஹண்டா வைரஸ் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 9 மணி.
6: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
7: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
6: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
8: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
9: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
8: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
10: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
11: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
12: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
11: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
12: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
13: என்னமா அங்க சத்தம்?
12: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
11: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
14: விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
15: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
16: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
15: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
17: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
18: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
19: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
3: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி சொரக்குடி திருவாரூர்.
5: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
8: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
5: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
4: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ் LAMN கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.

0: நலமாய் வாழு. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். காது வலி வரும் குழந்தைகளுக்கு, அது வந்து சளினால வரலாம், இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனால கூட வரலாம். இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்?
1: காது மூக்கு தொண்டை வந்து தனிப்பிரிவா வச்சிருக்காங்க வைத்திய முறையில. அது இப்போ ஒரு சளி அடிக்கடி பிடிக்கிறவங்களுக்கு அந்த தொண்டையிலேருந்து ஒரு டியூப் இருக்கும் காதுல, அந்த டியூப்ல ஏதேனும் இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப தான் காதுலையும் அந்த இன்ஃபெக்ஷன் போறப்ப காது வலி ஏற்படுது. காது வலி ஏற்படுறப்ப மெயினா என்னன்னா, நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்களாவே ஒரு காதுக்கு போடுற ஒரு சொட்டு மருந்தையோ வாங்கி பயன்படுத்திடுவாங்க. அதை செய்யக்கூடாது. அது என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு பார்த்து அந்த குழந்தைய இண்டிவிஜுவலைஸாக எதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குங்கிறத குறிப்பாக அவங்களோட மனநிலையும் கேட்டு அறிஞ்சு அதற்கான மருந்துகள் கொடுப்போம். எல்லாருக்கும் உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, காதில் அழுக்கு இருக்கு எடுக்கிறேன், பட்ஸை போட்டு எடுக்கிறது, அந்த தவறை செய்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய உடற்செயல்பாடு படி பார்த்தோம்னா அதற்கு பட்ஸே தேவையில்லை. அது ரொம்ப ஒரு இறுகி போனால் தான், அதுவும் ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் எடுக்கணுமே தவிர நம்மளாகவே அதை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு செய்கிறதே தவறு. அது சுத்தம் பண்ணுறப்ப கூட சில நேரத்தில் புண்ணி ஏற்பட்டு காது வலி ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹோமியோபதியில் மருந்துகள் இருக்குது.
0: காது வலியோட ஒரு குழந்தை வராங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க எப்போவுமே ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அது எதனால் வந்திருக்குன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் படி தான் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது காது வலின்னு கிடையாது, பொதுவாக எந்த பிரச்சனை இருந்தாலுமே முழுசாக அந்த குழந்தைக்கு என்ன செய்யுதுன்றதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அப்போது அந்த குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க டாக்டர்?
1: அது பெரியவங்க அவங்களுக்கு வலின்னா ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா வலியோட தன்மை எப்போ ஆரம்பிக்குது, எப்போ அதிகமாகுது, எப்போ குறையுதுன்னா விபரம் கேட்போம். இப்போ சின்ன குழந்தை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னென்னா அங்கே குழந்தையோட அப்சர்வ் பண்ணுவோம் அவங்களோட செயல்பாடு. அதாவது இப்போ காது வலி எடுத்துக்கிட்டோம்னா காது வலிக்கு அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காது வலி வர குழந்தைகள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில குழந்தை பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் ரொம்ப அழுவாங்க. சில குழந்தை வலிக்குதுங்கிறத வந்து அந்த அழுகையோட தன்மையிலேயே நாங்கள் கவனிப்போம். சில பேர் சினுங்களாக இருக்கும் அழுகல், சில குழந்தை அழுகிறப்ப ரொம்ப சத்தமாக அழுவாங்க. இந்த ரியாக்ஷனை பொறுத்து அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். தாய் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லணும் எந்த நேரங்களில் அவங்க வலி அதிகமாகுது, திடீர்னு நைட்டில் முழிச்சு அழுவாங்க, அது காரணம் என்னன்னு தெரியாது, அதுவும் காது வலியோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதே போல் பேரண்ட்ஸ் சொல்கிறது, நாங்கள் நேரடியாக குழந்தையை அப்சர்வ் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான மருந்துகளை செலக்ட் பண்ணி கொடுப்போம்.
0: ஓகே டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான மெடிசன்ஸ் இதில் இருக்கா டாக்டர்?
1: அது இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தாராளமாக மெடிசன் இருக்குது. அதுவும் அவங்களுடைய உடல்வாக பொறுத்து. இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு ஒரு ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரே மருந்து அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஹோமியோபதிங்கிறது ஒவ்வொருத்தரும் தனித்தனி அப்படிங்கிறத பார்க்குற அடிப்படையில் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தையுடைய எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்து அவங்களுக்கான மருந்து கொடுக்குறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ஒரு முக்கியமாக இருக்கணும். அது குழந்தைகள் சாப்பிட்ற உணவு, காய்கறிகள், பழங்கள், என்ன மாதிரியான சத்தான உணவுகள் சேர்த்துக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அந்த மருந்தில் கவனம் செலுத்துவதை விட அவங்களுடைய வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தளவு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழு. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வழங்க கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செந்தல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: காரைக்கால் பண்பலின் 100.3 ஓடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ் ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் நித்யா தான் அதை தயாரிச்சு கொடுத்துருக்குறாங்க. தலைப்பு கூட அவங்க தான் எடுத்திருக்காங்க. நித்யா, எனக்கு ஒரு சந்தேகம்.
6: சொல்லுங்க.
0: வீட்டில் வேதாந்த் இப்படிதான் பண்றாரா?
6: அவருக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றது இல்ல.
6: இல்ல பண்றது.
0: எப்படி உங்களுக்கு தோணுச்சு இது இருக்கணும்னு? நம்ம பண்ணது
6: இல்ல, நானும் பண்ணல. நான் கொஞ்சமா படிக்கிற பிள்ளைங்கிறதுனால முடிஞ்ச அளவு லீவ் போடாம போயிடுவேன். லீவ் போட்டாலும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லிடுவேன். இந்த தலைப்பு வந்து நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலுக்கு வராமல் வேற வேற ரீசன் சொல்லி லீவ் போடுறது அந்த மாதிரி.
0: அது இப்போ ஞாபகம் வந்ததுனால எடுத்துட்டீங்க.
6: ஆமாம்.
0: சரி, நேயர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிக்க ஆரம்பிப்போமா?
6: ஆரம்பிக்கலாம்.
0: ஆரம்பிங்க, நீங்கள் ஆரம்பிங்க.
6: பூந்தோட்டம்லேருந்து கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஹா, எடுத்த உடனே எங்க பாட்டி இறந்துட்டாங்க, நல்ல நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க வந்து தாத்தா பாட்டியை தானே அடிக்கடி சாகடி
6: பலி கொடுத்துடுறது. லீவ் போடுறதுக்கு தாத்தா பாட்டியை வலி கொடுத்துருவோம். அதுதான், இது மாதிரி நான் நிறைய தடவை லீவ் போட்டிருக்கேன் இதே மாதிரி ரீசன் சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது
0: வந்து குணசேகர் செம்னார் கோயிலேருந்து, நான் 8 முதல் 11 வரை ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வந்தமைக்கான சான்றிதழ்களை இன்னமும் பத்திரமாக வைத்துள்ளேன். சாக்குப்போக்கு சொல்லி லீவ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
6: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதிகமாக லீவே எடுக்க மாட்டேங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு உண்மையை சொல்லிட்டு லீவ் எடுத்துப்பேன். லீவ் எடுத்தாலும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாணவி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: கலாவதி, அப்படியா? சரி, நம்பிட்டோம். அடுத்தது டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை
6: மறுநாள் பள்ளியில வாத்தியார், ஏன் நேத்தி மதியம் நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்டா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நிறைய தடவை இதே ரீசன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்ல மகள் ஷேக்கலாவதி நேரத்தில் சொல்லியிருக்காரு, பள்ளி விடுப்பு எடுக்க டீச்சர் உங்களை போல ஆள் இல்லை, நீங்க பாடம் சொல்லி கொடுக்கறது அருமையா இருக்கு, ரொம்ப ஈஸியா புரியுது, அதனால நாளைக்கு எனக்கு விடுப்பு கொடுங்க டீச்சர்.
6: அதுக்கு எதுக்கு அவங்க விடுப்பு கொடுக்கணும்? மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடம்பு சரியில்லை.

0: அப்படின்னு சில நாட்களும் எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கேன். அதை தான் ரீசனாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நன்னிலத்துலேருந்து சுகுணா சுப்பிரமணியன் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐங்கரன் திருவாளப்புத்தூர் கடக்க மாதவ நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. விடுப்பு எடுக்க நாங்கள் கலர் கலர் பொய்கள் கூற மாட்டேன், சரியான காரணங்களை மட்டும் கூறி அனுமதி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி விடுப்பெடுக்கிறது. அடுத்தது கீழக்குடியிருப்பு அரியலூர் மாவட்டம் சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படித்தப்போ விடுமுறை எடுத்ததே கிடையாதுங்க. நான் வந்து அரசு பள்ளியில் இப்போது காலை பள்ளி ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு பீரியட் முடிஞ்சதும் வகுப்பில் ஆசிரியர்கள் வந்து அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. என்னோட படித்த மாணவ மாணவிகள் வகுப்பறையில் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மதிய உணவெல்லாம் முடிச்சுட்டு மாலை வகுப்பு தொடங்கும் போது தான் எல்லாரும் வகுப்பில் இருப்பாங்க. அது வரைக்கும் நான் மட்டும் வகுப்பில் தனியாகவே உட்காந்துருப்பேன். இது தொடர்கதையாகவே போயிட்டு இருந்ததுனால அந்த பள்ளியில் நான் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியது, அதற்கான பொய் சொல்ல வேண்டிய காரணமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
1: இல்லை, நம்மளாமே அரசு பள்ளியில் தான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். ஆனால் இவர் வந்து அந்த ஒரு பள்ளி வந்து ஒரு ஒழுங்கினம் இல்லாம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மின்சார கண்ண நெஞ்சுக்குடியில இருந்து சொல்லியிருக்காங்க, லீவ் எடுக்க கதையெல்லாம் சொல்லியா தெரியணும், அந்த வயசுல தானா வருங்க. ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்றால், பிடிக்காத சப்ஜெக்டில் டெஸ்ட்டு என்றால், தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, காய்ச்சல், சைக்கிள் பஞ்சர், பஸ்ஸு லேட்டு என கலர் கலராக மட்டும் இல்லை, திருசாக கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: நம்ம அதுதானே கேட்குறோம், ஒவ்வொருத்தவங்க கிரியேட்டிவாக போய் சொல்லியிருப்போம், அந்த போய் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறோம். ரேவதி நகர் மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரே ஒரு முறை தாங்க எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இறந்தவங்கள திரும்ப வந்து இறந்து விட்டாங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு அழுதுகிட்டே சொன்னேன், ஆசிரியரும் வந்து அதை நம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு எனக்கு கடுமையான வயிற்று வலி வேறு, அதனால் இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதுக்கு பிறகு நான் பள்ளிக்கூடத்தில் பொய்யே சொன்னது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஏற்கனவே இறந்த பாட்டி அப்படி சொல்லியிருக்காருல்ல, பூம்புகார் மேலையர் கோவை செம்பியன், நான் பள்ளியில் படிக்கும் பொழுது நேர்மையாக லீவு வேண்டுமென்றால் உண்மையான காரணத்தை கூறி விடுமுறை எடுத்துள்ளேன். பள்ளியில் படிக்கும் வரை உண்மையான காரணத்தை கூறி லீவு எடுத்துள்ளேன், இது முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு உள்ள குறும்பு இருக்கணும் இல்லையா?
0: இருக்கணும்,
1: அது சின்சியரா இருக்காங்களே எல்லா நேயர்களும்.
0: அதுதான் நானும் சொல்ல வந்தேன், கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நம்ம நேயர்கள்லாம் ஒரு மிகச்சிறந்த மாணவரா இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது தெரியுது.
1: நச்சுப்பிள்ளை
0: குடும்பம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயிற்று வலின்னு சொல்லி அழுது அப்படிதான் விடுப்பெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அரசடிக்குப்பம் சரவணன் அதிகமாக சொல்வது, ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்,
0: அது யூனிவர்சல் லைன் அது, எல்லாரும் அப்படிதான் ஆரம்பிப்போம். அந்த லீவ் லெட்டர் எழுதும் போது ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தான் என்ன காரணமா இருந்தாலும். அடுத்தது காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லிக்காங்கன்னா, நான் லீவே எடுக்க மாட்டேன், அப்படி எடுத்தாலும் உண்மையை சொல்லி தான் லீவ் எடுப்பேன். நண்பர்கள் சொல்கிற கலர் கலரான பொய்களை கேட்டு ரசிச்சுப்பேன், அவங்க சொல்கிற பொய்களுக்கு வந்து துணையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன், தேவையில்லாமல் பள்ளிக்கூடத்தில் லீவ் எடுத்ததில்லை, தவிர்க்க சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தால் லீவ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபுல் அட்டெண்டன்ஸ் அவார்டு வந்து நம்ம நேயர்கள் எல்லாரும் வாங்கியிருப்பாங்க போல. அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி நாட்கள்ல தடுப்பூசி போட வருவாங்க. அந்த ஊசி போட்டா நம்ம லீவ் எடுத்துருவோம், அப்ப வந்து எனக்கு வயிறு வலி சார், நடக்கவே முடியல அப்படின்னு பொய் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க.
1: சில பேருக்கு வந்து டெஸ்ட் காய்ச்சல் கூட வரும் இல்லையா,
0: டெஸ்ட்னு தெரிஞ்சா காய்ச்சல் வரும்.
1: ஆண்டிமடம் கார்த்திகேயன், எல்லோரும் சொல்றதுதான் தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல், இப்படி சொல்லி விடுப்பு எடுத்து ஆசிரியர்களிடமிருந்து தப்பிக்க இதுதான் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் பள்ளிக்கூடம் போனதில்லை, அதனால லீவ் எடுக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
1: 4ஆம் வகுப்பு படிக்க போது ஒரு நாள் பள்ளிக்கூடம்
0: போகாமல் இருந்ததில்லை, அதனால லீவ் எடுக்க அவசியம் இல்லைங்கன்னு நாகூர் முகமது ரஃபீக் இவங்க சொல்லியிருக்காங்க.
1: அதாவது முழுமையாக சொல்ல மாட்டாங்க. கொடிக்கல்பாளையம் ஷாகுல்ஹா மீதுராஜா, என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் விடுப்புக்காக கலர் கலராக சொல்லப்பட்ட போய் வயிற்று வலி.
0: குத்தாலம் மோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளி விடுப்பு எடுக்கிறதுக்கு கலர் கலராக பொய் சொல்கிறதே ஒரு அலாதியான சந்தோஷங்க, பொய்களை வாயால் சொல்கிறத விட விடுப்பு விண்ணப்பம் கொடுத்ததா, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அதன் மூலம் பொய்களை சொல்லி

0: தெரியாது எங்களுக்கு எழுத.
1: தப்பித்து சென்ற ஒரு சம்பவம். விடுப்பு வினத்துல என் தந்தையோட கையெழுத்தை போட்டு கொடுத்து தப்பித்து ஆற்றில் குளிப்பதற்காக அக்கறைக்கு சென்ற தருணங்கள் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க.
0: பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன், பள்ளி நாட்களில் நான் அதிகம் விடுப்பு எடுத்ததில்லை. உடல்நிலை சரியில்லாமல் இருந்த தருணம் அல்லது முக்கியமான தருணம் விடுப்பு எடுத்துக்கொள்வேன், அதுவும் அனுமதி பெற்று அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தியதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம இப்படிலாம் டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எல்லாம் போட்டிருப்போம்,
0: ஆனா
1: பார்த்தா அன்னைக்கு டெஸ்ட் கேன்சல் ஆகி நம்ம ஸ்கூல் போற அன்னைக்கு டெஸ்ட் வைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அடுத்தது காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேங்க. ஒரு முறை விடுமுறை எடுத்துட்டு மறுநாள் பள்ளிக்கு போனேன். சார் என்னை பார்த்து நீத்தி ஏண்டா வரலை அப்படின்னு கேட்டாங்க. நான் கரகாட்டக்காரன் படத்தில் செந்தில் தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்பாவி மாதிரி இருப்பார்ல அது மாதிரி இருந்தேன். சாருக்கு கோபம் வந்து கம்பை எடுத்துட்டேன்னுட்டு மறுபடியும் கேட்டாங்க. அப்போ தான் சொன்னேன் பாருங்க, சாரே அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்படி என்ன சொன்னேன்னு கேட்குறீங்களா?
0: சொன்னேன் சொல்லுங்க.
1: எங்கள் பாட்டியோட தாத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஏதோ வாயில வந்ததை சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, எனக்கு கோல்டு மெடல் கொடுக்கலாமா அப்படின்னு
0: கேட்டிருக்காங்க. பாட்டியோட தாத்தாவா? பொய் சொல்லி பள்ளி காலங்களில் லீவ் எடுத்ததில்லை. கொய்த்திலிருந்து திட்டுச்சி நிஷான்கள் சொல்லிருக்காங்க.
1: இன்னொரு ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அடுத்தது சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதே தான் சொல்லியிருக்காங்க, நான் பள்ளிக்கு போறப்ப விடுப்பு எடுக்கறதில்ல, தேவைப்பட்டா உள்ளதை சொல்லி விடுப்பு எடுப்பேன் அப்படின்னு.
0: காரைக்கால் நளினி, விடுமுறை எடுத்ததே இல்லை, உடம்பு சரியில்லை என்றாலும் போய்விடுவேன். பள்ளிக்கு செல்வது மிகவும் எனக்கு பிடிக்கும். முதல் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்ததே இல்லையா?
1: அடடா, நம்ம நேயர்கள்லாம் இப்படி இருப்பாங்கன்னு தெரியாம நான் வேற இந்த தலைப்பை எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்கூல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குடவாசல் சசிகலா
0: என்ன எடுக்காதா? லைஃப் என்ன லைஃப்?
1: நீங்க இந்த கேள்வி என்னை பார்த்து கேக்குறது சரியில்லை, ஏன்னா நானும் அவ்வளவா லீவ் எடுத்தது கிடையாது. ஆமா,
0: நாங்களாம் ஆப்போசிட் சொல்லுங்க.
1: அடுத்தது குடவாசல் சசிகலா என்ன சொல்லிக்காங்கன்னா, அதேதான் அந்த பாட்டி தான் திரும்ப பழி கொடுத்து இந்த மாதிரி எங்க ஆத்தாவை இறந்ததா சொன்னது. ஆனா இப்போ நினைச்சா அது கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து அது சின்ன பிள்ளையில அதோட அந்த இது தெரியாது இல்லையா, இப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பா இருக்கும். ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சிரான்னு சொல்லியிருக்காங்க, நான் ஒரு நாள் கூட பள்ளிக்கூடம் லீவு போட்டது இல்லை. அதே போல வீட்டு பாடம் தினமும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்டு பாடம் தினமும் பண்ணிட்டாலே லீவ் போட வேண்டிய அவசியம்
1: இல்லையே. உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மெடல் கொடுத்துடலாம். அடுத்தது நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன், அதே தாங்க, வயிறு வலிக்குது தலை வலிக்குது, இதை விட்டா என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: மேமாத்தூர்லன்னு சொல்லியிருக்காங்க, கலர் கலராய் போய் சொல்லி இதில் காய்ச்சல் என்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல லீவ் எல்லாம் போட முடியாதுங்க. அப்படியே லீவ் போட்டாலும் ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ உடல்நிலை சரியில்லை அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது துக்க காரியங்கள் இப்படிலாம் இருக்குன்னா பெரியவங்கள்ட்ட போய் சொல்லி சொல்லணும், அப்பதான் லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்ல பசங்க இல்லையா. பூவம் குபேர், அந்த காலத்து நினைவுகளை கொண்டு வந்ததற்கு
1: என்ன நினைவுகள்னு சொல்லலையே நீங்க,
0: மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்களே, சொல்ல வேண்டியது என்ன? பூநகரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, நேத்து கொடுத்த வீட்டு பாடத்தினை நேத்து நான் செய்யவில்லை, இன்னைக்கு லீவ் போடுவேன். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து அந்த சார் வரல, இன்னைக்கு கண்டிப்பா வருவாரு, வந்தா அடிப்பாரு, அதனால நான் இன்னைக்கு லீவ் என்று சொல்லுவேன். எங்க அம்மா கிட்ட நான் பூநகரி சுமதி சொல்லியிருக்காங்க. ஓ, ஆனா சார் வந்துருப்பாரு, அம்மா கிட்ட சொல்லுவாங்களா சார் வரலன்னு.
1: இந்த இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஸ்கூல்ல சமாளிக்கிறத விட வீட்டுல சமாளிக்கணும், வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க.
0: அதே தான்

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநாள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுத்து.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
10: ONGC.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
12: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக கலர் கலர் பொய்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. அடுத்த கமெண்ட் யாரும் சொல்றீங்களா? நேர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த கமெண்ட்ஸ், முள்ளக்காடுலேருந்து பாபு சொல்லியிருக்காங்க, தாத்தா இறந்து விட்டார்கள்.

0: என்று தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவரிக்காடு வித்யா வீரமணி, பள்ளிக்கு போவது என்றால் மிகவும் பிடிக்கும், அதனால் விடுப்பு எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டி உதயகுமார், பள்ளிக்கூடம் லீவு போட்டுட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றிருந்தேன். அப்போது என் பின்னாடி டேபிளில் எங்கள் சார், அவர் கண்ணில் படாமல் தப்பிக்கிற வரைக்கும் போதும் போதும்னு ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: திளையாடி நவிலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அனாவசியமாக பள்ளிக்கு விடுமுறை எடுத்தது கிடையாதுங்க, அப்படி பொய் சொல்லி எடுக்கணும் அப்படின்னா அம்மா அப்பாட்ட ஏதாவது ஒரு சாக்கு சொன்னால் அது ஒன்றும் ஆகாது, நீ போயிட்டு வா பள்ளிக்கு தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஒரே ஒரு தடவை ஏழாம் வகுப்பு படிக்கிறப்ப டெங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் விடுமுறை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ஆனந்த் சொல்லியிருக்காங்க, சார்கிட்ட லீவு கேட்க போவேன் ஆனால் பொய்ன்னு தெரிஞ்சால் போதும் பின்னே எடுத்துருவாருன்னுட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தெத்தியிலேருந்து செல்வி வந்து, காலை வணக்கத்தோட தப்பிக்க எந்த பொய்யும் சொன்னதில்லைங்க, அப்படி சொன்னால் வீட்டில் அவ்வளோதான் அட்டி விழும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேரம் காலை 9:30 நிமிடத்தில் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் VPN ஐ ஹாஸ்பிடல் நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும், May 14 இதே நாளில் நடந்த மறக்க முடியாத சிறப்பான நிகழ்வுகளை எடுத்து கூறும் நிகழ்ச்சி இது தேதியும் செய்தியில். முதல் நிகழ்வு என்னென்னா, மராட்டிய பேரரசின் 2வது சத்ரபதி சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அவரின் பிறந்தநாள் இன்று. 1657 பிறந்தர் கோட்டையில் பிறந்தவர். தனது தந்தை வீர சிவாஜி போலவே அறிவிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய இவர் இலக்கிய ஆர்வமும் உடையவர். தனது 14வது வயதில் புத்மபூஷணம் என்ற நூலை சமஸ்கிருதத்தில் எழுதியவர். 1681 அரியணை ஏறிய இவர் சுமார் 9 ஆட்சி செய்துள்ளார். சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அவரின் பிறந்த தினம் இன்று.
1: இந்தியாவின் நவீன நாணய முறைக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான தினம் இன்று. அதுவரை அணா, பை என்று மதிப்பிடப்பட்ட நாணயங்கள், 1 ரூபாய்க்கு 100 காசுகள் என்ற தசம நாணய முறையை அறிமுகப்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய அரசு 1956 இதே நாளில்தான் வெளியிட்டது. இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்ட நாள் இன்று.
0: 1796 இதே நாளில் பெரியம்மை நோய்க்கான முதலாவது தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் மருத்துவர் எட்வர்ட் ஜென்னர். மருத்துவ வரலாற்றின் மிக முக்கியமான நாள் இன்று. முதன் முதல 8 சிறுவனுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. 1980 பெரியம்மையிலிருந்து முழுவதுமாக விடுபட்டதாக அறிவிக்கப்பட்டது. தடுப்பூசி மூலம் முற்றிலும் ஒழிக்கப்பட்ட முதல் நோய் இதுவே. பெரியம்மைக்கான முதலாவது தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட நாள் இன்று 1796.

0: கேல் போர்டன் என்பவர் அவர் கண்டுபிடித்த செறிவு ஊட்டப்பட்ட பாலுக்கான காப்புரிமையை பெற்ற தினம் இன்று. குளிர்சாதன பெட்டி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் பாலை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்க அதில் உள்ள நீரை ஆவியாக்கி பயன்படுத்தும் முறையை கண்டறிந்தார். இதற்கான காப்புரிமையை 1853 இதே நாளில்தான் இவர் பெற்றார்.
1: 1900 இரண்டாவது நவீன கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் தொடங்கப்பட்டது.
0: 2010 இதே நாளில்தான் நாசா ஸ்பேஸ் ஷட்டில் அட்லாண்டிஸ் விண்கலத்தை விண்ணில் ஏவியது. STS-132 என்று அழைக்கப்பட்ட இந்த மிஷன் மூலம் பூமியை சுற்றி விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி நிலையத்துக்கு முக்கிய ஆய்வு பகுதிகள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. நாசாவின் ஸ்பேஸ் ஷட்டில் அட்லாண்டிஸ் விண்கலம் ஏவப்பட்ட தினம் இன்று.
1: 1955 சோவியத் ஒன்றியம் உட்பட 8 நாடுகள் இணைந்து வார்சா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பனிப்போர் காலத்தில் உருவான முக்கியமான இராணுவ மற்றும் அரசியல் கூட்டணி இது. வார்சா ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் இன்று 1955.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் VPN ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: VPN கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நேரம் காலை 9:35 காரைக்கால் வானொலியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
7: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
8: பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
9: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
8: இன்னொண்ணு
9: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
8: பெருசா வந்துட்டோம்.
9: நீ இப்ப கிளம்பு.
10: RBI சொல்கிறது,
11: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
12: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி,
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
14: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
15: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
16: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
17: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கலர் கலரான பொய்கள். அடுத்த காரணம் என்ன சொல்லுங்க?
0: பொதுத்துறையிலேருந்து சித்ராதேவி செல்வகுமார். இவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் லீவு போட்டதை கேட்டிருக்கீங்க, பொய் சொல்லி தலையை வலிக்குதுன்னு பொய் சொன்னேன் மேடம். மாத்தியார் ஸ்கூலில் எங்கடா வலிக்குதுன்னு திரும்ப கேட்குறப்ப வயிற்றில் கையை வச்சிட்டேன், அப்புறம் என்ன முதுகில் டின்னு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பதட்டத்தில் தலைக்கு பதிலாக வயிற்றில் கையை வச்சிட்டாரு அப்படி போல். அப்புறம் சும்மாவா விடுவாங்க. அடுத்த கமெண்ட்டு,
0: கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி செல்லும் காலங்களில் பொய் சொல்லி லீவ் எடுக்கும் சூழ்நிலை உருவானதே இல்லைங்க. லீவு தேவைனா உண்மையை சொல்லிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அதனால யாரும் எதுவும் வீட்டில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அதேதான்.
1: அடுத்தது ஒரு பாடல் கேட்போம்.

0: ஐசு கட்டி குருவி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர், பள்ளியில் விடுப்பு எடுக்க சொன்ன கலர் கலரான பொய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நித்யா. வேற யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க?
4: இன்றைக்கி இந்த தலைப்பு எடுக்கும்போது வந்து நிறைய பேர் நிறைய ரீசன் க்ரியேட்டிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இறுதியாக இன்னும் ரெண்டு பேர் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லி.
3: நீங்களும் சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து அந்த மாதிரிலாம் லீவ் போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நானும் நிறைய லீவ் எடுத்துருக்குறேன். ஆனால் காரணம் வந்து ஒன்றும் வீட்டில் வந்து போய் தான் ஆகணும் அப்படிலாம் வந்து

0: கட்டாயப்படுத்த மாட்டாங்க.
1: கட்டாயம் இல்லை, அதே தான்.
0: அதனால் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
1: எனக்குமே வந்து அந்த படிப்பு மீது உள்ள ஆர்வம்னு சொல்லுவாங்களே, அது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த டுவெல்த்து படிக்கும்போது கூட ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போனால் அந்த மாதிரி. ஆமாம், கொரநாட்டு கற்பூர் பிரபாகரன் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் பொய் சொன்னதில்லைங்க, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இப்போ பொய் அள்ளி நிறைய விடுறேன் தொழில் ரீதியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கும்
0: என்ன உண்மை எப்படி உடச்சு சொல்கிறாங்க,
1: பகீரமாக சொல்கிறாங்க.
0: அது மாதிரி எல்லாம் தொழில் ரீதியெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா.
1: ஆமாம், அம்மாபேட்டை வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்ச நெஞ்சு பொய்யாங்க சொல்லியிருக்கேன், அளவு கடந்து பொய்
0: சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா.
1: கண்டிப்பா போதாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிகழ்ச்சியை முடிச்சாகணும் இல்லையா. இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வருதுங்க. எவ்வளவு லீவ் போட்டாலும் வகுப்புல ஃபர்ஸ்ட் அஞ்சு ரேங்க்குள்ள நான் வந்துருவேன், அதனால ஜாலியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்க, லீவ் பண்ணாங்க. சரி, அதாவது கலர் கலர் பொய்கள், அதாவது நித்யா அப்படியே வேகமாக சிரிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு.
1: ஆமாம், நல்ல கலர் கலராக போய் சொல்லியிருக்காங்க, கலர் கலராக ரீல் விட்டுருக்காங்க.
0: நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, காரைக்கால் பண்பை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் காலை 9:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது இருந்துதான் வானொலி கேட்கணுங்கிற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்லை. அப்போ வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிறுல கட்டி. அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன், நான் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க மனசு நோவை விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து, அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா. அவரு நான் பேசினதை வச்சு அவர் மனசுக்குள்ள வச்சு கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா எங்க அப்பா நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணில இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே என் கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விஷயமும். நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு இங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து, சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பாப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்க தான் என்னதான் பேசுறாங்கன்ற கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டலா இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லார் கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்காந்து வேலை பாக்குறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைகள் விளையாடும் போது

அதுக்கேற்ற பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தெளிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே சில வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90ங்கிறது இன்னும் மென்மேல. இந்த நிகழ்ச்சியில வந்து முதல் பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை.

0: கேட்காம இருக்கவே மாட்டேன். அது 1 ஹவர் 1 ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள்ல இருந்து எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனசை கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும், நல்லபடியா 100 ஆண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாஷவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாஷவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்க என்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும், அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனத்தானும் நல்லவே கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது, நேயர்களின் மனதை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேணுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறு

தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சகா வரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும், வழிகாட்டியாகவும், தோழனாகவும், கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல.
ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்திக் கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற

0: நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 10 மணி.

0: சிந்தனை அரங்கம்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
8: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
8: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: சிந்தனை அரங்கத்தின் இன்றைய தலைப்பு விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம் நேயர்களே. 043-68 இந்த முன் இணைப்பு எண்ணோடு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 231-2331, இன்னொரு எண் 299-480, மற்றொரு எண் 299-580. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அலைபேசி எண் 956642-7231.

0: விழிப்புணர்வு, விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும். விழிப்புணர்வு அப்படின்னா என்ன? எது சரி எது தவறு அப்படின்னு ஒரு புரிதல் இருந்து சரியாக செயல்படுது தான் விழிப்புணர்வு இல்லையா. பொறுப்புணர்வு, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உணர்ந்து நேர்மையாக பிறருக்கு தீங்கு செய்யாமல் சரியாக செயல்படுவது, கடமையாற்றுவது பொறுப்புணர்வு. இன்றைய உலகம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம சமூக பொறுப்பு நம்மகிட்ட வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்க, ஒருத்தங்க வந்து ஒரு ஆற்றுல வந்து குப்பையை போட்டால் அதனால் என்ன தீமைகள் வரும் அப்படிங்கிற வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்தால் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வரும். இந்த நதியோட்டத்தில் வந்து குப்பை போடக்கூடாதுங்கிற பொறுப்புணர்வு வரும். விழிப்புணர்வு இருந்தால் தான் அந்த பொறுப்புணர்வு வரும் இல்லையா. அதாவது எந்த மனிதர்கள்ட்ட விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் ஒருங்கே இருக்குதோ அந்த மனிதன் தான் சமுதாயத்தில் ஒளிர்வார். அப்படி இந்த விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் கொண்ட அந்த மனிதர்களாக உருவாக நம்ம என்ன பண்ணலாம்? நேயர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் குருது. மணக்குடி ராஜேந்திரம்மா.
0: சொல்லுங்க.
1: ஆமா, நம்ம வானிலையில வந்து விழிப்புணர்வு வந்து சொல்லவே வேண்டாம். எவ்வளவோ விழிப்புணர்வு நீங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. விழிப்புணர்வுக்கு வந்து இல்லை இல்லை, அது ஓரளவு நம்ம நாடும் கல்வி அறிவு பெற்ற நாடுதான். கல்வி அறிவுலையும் நமக்கு குறைந்தில்லை, கல்வி அறிவு பெற்றிருக்கோம். ஆனா விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த நெகிழி பொருளை பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தின பொருளை குறைவாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படித்தவர்கள் தான், நல்ல ஒரு பண்பாளர்கள் தான், டீ கடையில சூடான டீ அதை இந்த பிளாஸ்டிக் பையில வாங்குறோம், சாம்பார் அதுல வாங்குறோம், இட்லி அதை வாங்குறோம், அதை வாங்கிட்டு போய் அப்படியே உட்காந்து வயல்ல சாப்பிடுறோம். வயல்ல சாப்பிட்டு வயல்ல தூக்கி போட்டு வர்றோம். அப்ப எங்க இந்த மண் வளம் பெருகும்? இப்ப இந்த முதலில் பிளாஸ்டிக் பயன்படுத்த விழிப்புணர்வுனால எந்த அளவுக்கு ரத்தத்துள் ரத்தத்துல கூட இந்த துகள்கள் உள்ள போயிருக்குன்னு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. உடல்நலத்துக்கு கேடு. சாம்பார் வாங்கி சாப்பிடறோம், பார்சல் வாங்கி சாப்பிடறோம், சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு அதை அட்டிஸ்ட் பிரிக்கு மக்கும் குப்பையும் மக்கா காப்பில கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. அதே நம்ம விலையின் நிலத்துல போட்டுட்டு வர்றோம் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய அந்த மண் வளம் எந்த அளவுக்கு பாதிக்கும், சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நீங்க கொடுக்குறீங்க. விழிப்புணர்வு வந்து வானொலி குடுத்துக்கிட்டே இருக்கு.
0: அது என்ன பண்ணலாம்? விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் ஒருங்கே அமையணும். என்ன பண்ணலாம்?
1: தனிப்பட்ட ஒரு என்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையிலும் அது வரணும். பொறுப்புணர்வுன்னு சொன்னீங்க, அந்த பொறுப்புணர்வு நான் மட்டும் வாழ்ந்துட்டு போக கூடாதுமா. என்ன சார்ந்தவங்களும் வாழணும், என் உயிரினம் வாழணும், அடுத்த தலைமுறையும் வாழணும். அந்த எண்ணம் நமக்கு வரணும். படித்தால் மட்டும் படித்தவன் எல்லாம் மேதைன்னு சொல்ல முடியாது. படிப்பறிவு மட்டும்
0: கிடையாது. எனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு நிறைய

0: வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா. வணக்கம்,
1: ஹலோ.
0: சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஆரம்பிக்கும்போது தொடக்க முறை வந்து பாருங்களேன், ரொம்ப சுருக்கமாக பேசி முடிச்சிட்டேன். ஏன்னா நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால நீங்களுக்கு முடிந்த அளவு சுருக்கமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வணக்கம், யார் லைன்ல இருக்கீங்க பாருங்க. ராஜேந்திரன் ஐயா பேசுறதே வந்துட்டு இருக்கு. வணக்கம் சொல்லுங்க. ரேடியோ கிட்ட நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க.
1: செயல்பட்டு பொறுப்பறிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதனுடைய தீர்வை காண்பதற்கு முன்பாக அதுக்குள்ள விழிப்புணர்ந்து பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். கடமையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், அது பொறுப்புணர்வு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
2: கேக்குதா மேடம்?
0: கேக்குது, சொல்லுங்க.
2: அதாவது பொறுப்புணர்வு விழிப்புணர்வு. அதாவது இப்ப ஒரு மருந்து கடைக்கு மருந்து வாங்க போறோம், அப்ப வந்து விழிப்புணர்வு வந்து வாங்க போறவங்கள்ட்ட இருக்கணும். அது வந்து சரியான மருந்தா குடுக்கறாங்களா இல்ல எக்ஸ்பைரி இருக்கான்னு பார்த்து, அதே மாதிரி அந்த வியாபாரம் பண்றவங்க வந்து பொறுப்பு இருக்கணும். நம்ம வந்து சரியான தரமான மருந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கணும். அடுத்து வந்து ஒரு சாலைகளை போகணும், அப்ப வந்து விழிப்புணர்வு வந்து நம்ம வாகனம் ஓட்டிட்டு போறோம், நம்ம கிட்ட வந்து சரியான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அதே மாதிரி அந்த சாலையை ஒழுங்கா வச்சுக்கணுங்கிற பொறுப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்கணும். நேற்று பாத்தீங்கன்னா இந்த புளி இருக்குல்ல, அது வந்து ரோட்ல வந்து அப்படியே கொட்டி இருக்கிறாங்க ஃபுல்லா புளியும். அது வந்து பைக்கு போறவரு ஒருத்தர் வைக்கிட்டு விழுந்துட்டாரு. அந்த பொறுப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்கணும், சாலை சரியா இருக்கணும் அப்படிங்கிறது. நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, ஒரு நல்ல கருத்து சொன்னாரு. வாடிக்கையாளர்களுக்கு நுகர்வோருக்கு அந்த விழிப்புணர்வு வேண்டும், இந்த எக்ஸ்பைரி பார்த்து வாங்கணும் அப்படின்னு. அதேமாரி கடைக்காரர்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டும், எக்ஸ்பைரி பார்த்து அதை நம்ம விற்பனை செய்யணும் அப்படின்னு நல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறது தேத்தாவுடி செல்வ பாரதி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்ல எல்லாம் இருக்கீங்களா? சைலண்டாக இருக்கீங்க.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:45 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்துக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது. அடுத்த நேரம் நாம் அழைப்போம். வணக்கம். வணக்கம்.
6: அன்பான வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
6: குத்தாலம் மாரியம்மன் கோயில், என்ன மோகன்
0: சொல்லுங்க ஐயா.
6: விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இது ஒரு தனி மனிதனுக்கு சமூகத்திற்கும் ஒரு உடன்பாடான ஒரு விஷயம். இது இரண்டு, இது இரண்டும் வந்து இரண்டு தூண்கள் மாதிரி, ஒரு தூண் சாஞ்சா கூட ஒண்ணு வந்து செட் ஆகாது. ஒரு சமூகத்துல நம்ம வந்து பொறுப்புணர்வோட இருக்கும்னு சொன்னாக்கா ஒரு ஒரு விஷயத்திலும் இப்ப பொறுப்புணர்வு வேணும். பொதுவா இப்ப போனோம்னா ஒரு நேரம் சொன்ன மாதிரி ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஜாமான் வாங்குறோம். அந்த ஜாமான் வந்து எந்த நிலைமை இருக்கிறது நம்ம ஒருத்தர் மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒன்றிணைந்து அதை வந்து போராடி ஜெயிக்கிறது என்ன வழின்னு பாக்கணும். ஒன்னொன்னு வந்து பொறுப்புணர்வு என்பது ஒரு அடிமைத்தனமான ஒரு ஒரு இதுல இருக்கக்கூடாது. ஒரு இலவசமா ஒண்ணு குடுக்கறாங்கன்னு சொல்லிட்டாக்கா அது வந்து நம்ம வந்து அந்த வந்து விழிப்புணர்வு பாக்கணும். இலவசம் நம்மளுக்கு எதுக்கு குடுக்கறாங்க, எதனால நம்மள வந்து டவர் பண்றாங்க, இதனால அவங்க பலனடைய போறாங்களோ அப்படின்றத நம்ம ஒரு சிந்திக்கணும். அந்த இலவசங்கள் வரும்போது அதை சிந்திச்சு சரி நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம உழைத்து சாப்பிடலாம்ன்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்தை நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஒரு வகையிலையும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு தருவான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம பொறுப்போட கிட்ட போய் அங்க நிக்கிறவங்கள்ட்ட சொல்லணும், ஏன்பா இது வந்து வாங்க இங்க ஒன்றுக்கு இரண்டு சொல்றாங்கன்னா இதுல ஏதோ உள்ளடி இருக்கு, இது ஒண்ணு தப்பா நடக்கலாம், இது வந்து விழிப்புணர்வோட இருங்க, இது எல்லாத்தையும் சிட் பண்ட் போறது எல்லாத்தையும் வந்து ஒரு மனிதர் வந்து விழிப்புணர்வோட இருந்தால் ஒழிய இந்த சமூகம் ஒன்று இரண்டு இரண்டு சென்றால் ஒழிய இந்த பொறுப்புணர்வு விழிப்புணர்வு சேர்ந்து நம்ம சமூகத்தை பாதுகாக்கும் என்பது

0: என்னுடைய கருத்தை பதிவு
1: நன்றி
0: பண்ணுறேன்
1: நன்றிங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா, நல்ல கருத்துக்களை சொன்னார். பிறர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து தேவையில்லாத ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு, வணக்கம் லைனில் இருங்க, உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் வீட்டு அட்ரஸ்லாம் கேட்பாங்க. நம்ம ஓ நமக்கு வந்து அன்பளிப்பு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து அதுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது. அது வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து விழிப்புணர்வு வேணும். அது அந்த கருத்தை நல்லா மோகன் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க சொல்லுங்கள்.
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
2: அதாவது வந்து நம்ம வந்து பழங்கள்லாம் வாங்குறோம்ல கடையில போய், அந்த இப்ப மாம்பழம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ரசாயன கல்லு போட்டு பழுக்க வச்சிருப்பாங்க, அது நம்ம வாங்க கூடாது. நம்ம நேரடியா மரம் வச்சிருக்கிறவங்கள்ட்ட போய் நேரடியா மாங்காய் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு அரிசி பணத்துலயோ இல்ல ஒரு இதுலயோ வச்சு நம்ம பச்சை வச்சோ பழுக்க வச்சு நம்ம வந்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஏன்னா அப்படி இல்லாம வந்து நம்ம கடையில ரொம்ப கவர்ச்சிகரமா அந்த ஆப்பிளை பாருங்க, கவர்ச்சிகரமா மேல சாயம் பூசிருப்பாங்க, அது வந்து நம்ம வந்து நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களா, அந்த அது போய் நமக்கு உடம்புக்கு வந்து இல்லாத வியாதிகளை உண்டாக்கும்.
1: இது எல்லாருக்கும் இது வந்து சாத்தியப்படுமா? நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கோம், நம்ம போய் வாங்குறோம், கடையில வாங்காம எப்படி இந்த டவுன்ல உள்ளவங்களை எப்படி சமாளிப்பாங்க?
2: அவங்க எல்லாம் பிறந்து பார்த்துதான் வாங்கணும், இது வந்து ரசாயன பொருள் கலந்துருக்கு, ரசாயன
1: வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை நம்பி வியாபாரம் பண்றாங்க இல்லையா. அந்த பழத்தை பற்றின விழிப்புணர்வு வேணும் நமக்கு. பழம் வந்து
2: நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்தா கூட நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அப்புறம்தான் நம்ம நோயாளிகளுக்கு எடுத்து
1: நேயர்களே, 0436829948 மற்றும் அலைபேசி என்னான 9566642712 இந்த இரண்டு இணைப்புகளில் மட்டும் நேயர்கள் வந்துட்டுருக்காங்க. மற்ற இணைப்புகள் என்ன அப்படின்னு தெரியல, தொலைபேசி இணைப்பு கிடைக்கலையா என்னன்னு தெரியல. இந்த இரண்டு இணைப்புகளை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், அந்த இணைப்பில் லைன் கிடைக்கலனா இந்த இணைப்புக்கு வாங்க. அடுத்த நேரம் நம்ம அழைப்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்கள் விக்னேஷ்.
3: என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, இப்படி இப்படி எல்லாம் ஒரு பொது இடத்துக்கு போனா நடந்துக்கணும், நடந்துக்க கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது விழிப்புணர்வு, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னாலும் அது விழிப்புணர்வு, அது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அதுதான் பொறுப்புணர்வு.
1: சூப்பர், நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். என்னென்ன பேசணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு, பேசுவதற்கு கூட ஒரு விழிப்புணர்வு, அது பொறுப்புணர்வை செயல்படும் போது அது பொறுப்புணர்வா மாறுது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்மா, வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
4: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
4: விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நம் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்கும் நமது சமுதாய முன்னேற்றத்திற்கும் அடிப்படையான இரண்டு கண்களை போன்றவை. இந்த விழிப்புணர்வு வந்து அறிவை தருது, பொறுப்புணர்வு அறிவை செயலாக மாத்துது. இந்த விழிப்புணர்வு தன்னை அறிந்து சூழலை புரிந்து நம்மை சுற்றி நடக்கும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் நமக்கு முன்கூட்டியே அறிய வைக்குது, வருமுன் காக்க வைக்கும். பொறுப்புணர்வு நம்மை குடும்பத்தையும் சுற்றுச்சூழல் மீதும் உள்ள கடமைகளை செய்ய உதவும். யாரையும் பாதிக்காம அநீதிகளை தடுத்து மனிதாபிமானத்தோட நம்மளை செயல்படுத்த வைக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி இருவருக்கும் இந்த விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இருந்தால் குடும்பமும் சமூகமும் மேம்படும். சட்டங்களை மதித்து விழிப்போடு பொறுப்பாக நடந்தால் சமுதாயத்தில்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா விழிப்புணர்வுல நம்ம வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்கா அந்த பொறுப்பு நமக்கு தானாகவே வந்துடும். விழிப்புணர்வு இருந்தால் அந்த பொறுப்பு நமக்கு, நம்மளுடைய பொறுப்பு இதுதான், இதை வந்து நம்ம வந்து நேர்மையா செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் ஆட்டோ.
1: சொல்லுங்க ஐயா.
5: விழிப்புணர்வு பொறுப்புணர்வா? விழிப்புணர்வுங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்குமே தேவை. விழிப்புணர்வு முழுமையா இருந்தாதான் பொறுப்புணர்வு தானா வரும். நம்ம விழிப்புணர்வு எந்த விஷயத்திலயுமே வந்து தீரா ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்சு அந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை நம்ம சரியா செஞ்சிட்டோம்னாக்கா அதை அதை வச்சு நமக்கு பொறுப்புணர்வு நமக்கு தானா வருங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரை நம்ம அழைக்கலாம். அதற்கு முன் நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: அடுத்த நேர் வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: சதுலபதி மகேந்திரன்.
1: சதுலபதி மகேந்திரன் சொல்லுங்க.
0: எஸ் மேம். மேம், அதாவது பொறுப்புணர்வு நிறைய இடங்கள்ல போகும்போது ரோட்ல நடக்கும்போது இருக்கும் ரோட்ல நம்ம அப்படி கிராஸ் பண்ணணும், கரெக்டா ரெண்டு பக்கம் வண்டி வருதான்னு பாக்கணும் அப்படின்றது நம்ம அவேர்னஸ் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு கிரியேட் பண்றோம். அது நாளடையில என்ன பண்ணும், அதுக்கு பொறுப்பா வந்துடும். தனியா ஒரு ஒரு இடத்துக்கோ கடைக்கோ போகும்போது ஓ அப்பா சொன்னாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட்ல வந்து அது தனக்கு அது பொறுப்பா மாறும்ன்றது என்னுடைய என்ன சொல்றது, நீங்க கேட்டதுக்கான எக்ஸாம்பிள்.
1: நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு இருக்கும்பொழுது ஒரு மனிதனுக்கு மாற்றம், மனிதனுக்கு தனி மனிதனுக்கு மாற்றம் வரும். பொறுப்புணர்வு வந்தால் அந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம். ஆக்கூர்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
1: ஆக்கூர் சரவணன் சொல்லுங்க ஐயா.
2: வந்தேன் மேடம், கரண்ட் இல்லை, கரண்ட் சொல்லுங்க மேடம்.
1: விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும்,
2: பொறுப்புணர்வு இருந்தாலும் மேடம் விழிப்புணர்வு வந்துடும் மேடம். ஏன்னா நம்ம குடும்பத்தை வந்து நல்லா பாத்துக்கிட்டாவே நம்ம குழந்தைக்கு பிற்காலத்துல கஷ்டப்படக்கூடாது. என்னன்னு நம்ம ஒரு முன்னே தெரியாதோ பாதுகாப்பா.
1: பொறுப்புணர்வோடு இருந்தா விழிப்புணர்வு வருமா?
2: விழிப்புணர்வு
1: தான், அடுத்தது பொறுப்பு தானா வரும் இல்லையா? விழிப்புணர்வுல நம்ம நிறைவா
2: இருந்தா குடும்பத்தை பாத்துக்க முடியும்.
1: சரி சரி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவார் காரைக்கால் கொட்டுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் என்ன சோழஞ்சிநாதன்.
1: சொல்லுங்க.
4: பேச்சு அடக்கம் தேவை. எதை பேச வேண்டும், எதை குறைக்க வேண்டும் ஒன்று. அடுத்தது என்னன்னு பிறருக்கு எந்த இடத்துல நம்மளால முடிந்தது என்ன உதவி, இதை செய்தாலே சிறப்பாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பு நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம். வாங்க.
5: வணக்கம். உடையார் பழைய மஜினி.
1: உங்களுக்கு மட்டும் லைன் கிடைச்சிருக்கு. 299-580 வந்திருக்கீங்க இல்லையா?
5: ஆமா மேடம்.
1: சொல்லுங்க.
5: விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். ஒரு கருத்து அல்லது செயல்பாடு குறித்த விழிப்புணர்வு அவசியம் தேவை. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதுக்கு முன்பாகவே அதை தற்காத்துக் கொள்ள எடுக்கப்படும் முயற்சி தான் விழிப்புணர்வு. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடணும், ஒரு விழிப்புணர்வு தான். மழை வருவதற்கு முன்பே கூரை போடணுங்கிறதும் விழிப்புணர்வு தான். மன்னனுக்கு சில கடமை இருக்கும், அதாவது நாட்டை காக்கணும், மக்களை பாதுகாக்கணும், எதிரிகளை எப்படி கையாளணும், வீரர்களை எப்படி வழி நடத்தணும்னு, இதெல்லாம் வந்து மன்னனின் பொறுப்புணர்வு. விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இருந்துவிட்டால் வெற்றி நாம் தொட்டுவிடும் தூரம் தான். நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கமா?
1: வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்க.
6: நான் சிதம்பரம் போனையில இருந்து சுமதி பேசுறேன்.
1: சொல்லுங்க சுமதி.
6: பொறுப்புணர்வு விழிப்புணர்வு பத்தி கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்றேன். சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் இல்லையா, ஒரு ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின், அடுத்தவங்க வீட்டுல வாங்கியிருக்காங்க அதே நம்ம வாங்கணும்னு யோசிக்காம அந்த பொருள் எந்த அளவுக்கு தரமா இருக்கு, இது லைஃப் வருமா, ஒரு கரண்ட் ஷாக் அடிக்காம எர்த் அடிக்காம இந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டும் வாங்கணுமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்திலயே நம்ம வந்து கண்டிப்பா வந்து கவனத்தை செலுத்தணும்.
1: கண்டிப்பா எந்த பொருள் வாங்கினாலும் அதை பற்றின விழிப்புணர்வு வேணும், தரமான
6: பொருள். ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு இப்ப ஜென்ட்ஸ்னா வெளியில போறோம்னா வீட்டுல தனியா பசங்களோ இல்ல லேடிஸோ தான் ஹேண்டில் பண்றாங்கன்னா அது தரமான பொருளா இருக்கணும். எல்லாரும் வாங்குறாங்கன்னு அதே பொருள் வாங்கணுமா, கொஞ்சம் அதுக்கு கேர் எடுத்து வாங்கி நம்ம யூஸ் பண்றதுல தப்பு இல்ல.
1: பக்கத்து வீட்டுல இந்த பிராண்ட் வச்சிருக்காங்க எனக்கும் அதே வேணும் அப்படின்னு கேட்காதீங்க.

0: உங்களுக்கு என்ன தேவை, எது நல்லது அப்படின்னு நீங்க முடிவெடுங்க.
1: நன்றி
0: சுமதி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: ஐயா. அப்படின்னு வந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: விழிப்புணர்வு, நம்ம பகைவர் இடத்துல நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கும். பகைவர்கிட்ட விழிப்புணர்வோட நடந்துக்கணும் மேடம்.
0: பொறுப்புணர்வுனாக்கா
2: குடும்பத்துல நம்ம வாழ்றோம்னாக்கா பொறுப்பா இருக்கணும் மேடம். ரெண்டாவது விஷயத்தையும் பொறுமையா செஞ்சு எல்லா வேலையும் செய்யணும். அது மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும், இப்ப மாமியாருங்கன்னா பொறுப்பே இல்லை, ரொம்ப பொறுப்பு விட்டு மருமகள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அத மாமியார் போய் அந்த வேலை ஒரு வேலையை செஞ்சாதானே இது ஆகுது.
0: அந்தந்த உறவுக்கு ஏத்த அந்த பொறுப்பு உங்களுக்கு வேணும். மருமகளா இருந்தா அதுக்குள்ள பொறுப்பை பாருங்க போதும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. ஆனா எதிராளிகள்ட்ட விழிப்புணர்வா இருங்க அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு நல்ல ஒரு கருத்து அது. நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அடுதுறை மாணிக்கா இருக்குதுராஜ்.
0: சொல்லுங்க ஐயா.
3: விழிப்புணர்வு மழை காலம் மேடம். இது
0: இது
3: இது மழை காலமா இருக்கனால குழந்தைங்களை கடைக்கு கூட்டிட்டு போறாங்க டூ வீலர்ல.
0: இது மழை காலம் அடுதுறை இல்லையா?
3: இல்ல இல்ல, வரக்கூடாதுல்ல. இப்ப ஜூன் மாசம்.
0: ஜூன் மாசமா? கேரளாவில இருக்கீங்களா நீங்க?
3: இல்லம்மா, அடுத்து வர்றது.
0: சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: அந்த குழந்தைகள் எல்லாம் கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இப்ப என்னன்னா, உயங்க போட்டு வண்டி சாய்டி ஸ்டாண்ட் கூட்டிட்டு குழந்தை பெட்ரோல் டேங்க்ல உட்கார வச்சுட்டு இவங்க கடைக்குள்ள போயிருந்தாங்க. மழை காலத்துல சாய்டி ஸ்டாண்ட் அப்படி கீழே உட்காந்து பிள்ளையோட கீழே சாஞ்சிருது வண்டி.
0: குடிநீர் குழாயெல்லாம் வந்து அந்த அந்த விழிப்புணர்வு இருந்தா போதும். இந்த தண்ணீர் வீணாகிறனால நமக்கு என்ன பின்னாடி என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்தால் அந்த பொறுப்பு தானாக வரும். நம்ம போய் தானாகவே அந்த குடிநீர் குழாயை மூடிட்டு போகணுங்கிற பொறுப்பு தானாக வரும் இல்லையா. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம்.
4: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுகிறேன் மேடம்.
0: ஆண்டிப்பாளையம். சொல்லுங்க.
4: நமக்கு வந்து மேடம் கவர்ச்சிகரமான பேச்சையும் கவர்ச்சிகரமான விளம்பரத்தையும் கண்டு ஏமாறாமல் விழிப்புடன் இருந்தால் அது வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் மேடம். கவர்ச்சிகரமான விளம்பரத்தையும் பேசியும் நம்ப கூடாது.
0: நன்றி.
4: நம்ம வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும்.
0: யதார்த்தமா பேசுறவங்கள நம்புங்க அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
5: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல இருந்து கலைவாணன் மிஸ்ரானி பேசுறேன்.
0: பேசுங்க.
5: இன்றைய சிந்தனை அரங்கத்துல விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும், அதாவது ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, விழிப்புணர்வும் இருக்கணும் பொறுப்புணர்வும் இருக்கணும். நான் வந்து இப்ப ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்கேன். மாணவர்கள் வந்து பொறுப்புணர்வோட இன்றைக்கு வரைக்கும் நான் நடத்திட்டு இருக்கேன். அதே போல குடும்பமும் அப்படிதான்.
0: மாணவர்களுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா?
5: ஆமா ஆமா ஆமா ஆமா சகோதரி.
0: சரி, நல்லது.
5: அதாவது பள்ளிக்கூடத்தின் பக்கத்திலே மோட்டார் பொது தொட்டி இருக்கு. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையனை விட்டு நீ போட சொல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவன் வந்து பாதிக்கப்படும் போது எனக்கு வந்து பொறுப்புணர்வு. அப்ப வந்து நான் பையனை வந்து போடக்கூடாதுரா, அவங்களே வந்து போட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறது. அதனால பொறுப்பும் விழிப்புணர்வும் மனிதர்களுக்கு அவசியம், குழந்தைகளுக்கும் அவசியம் சகோதரி.
0: நன்றி நன்றி. அந்த பொறுப்பு வந்து ஆசிரியர்களாக உங்களுக்கு கொண்டு முன் உதாரணமா இருக்கணும் சரிங்களா?
5: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். விழிப்புணர்வு அப்படிங்கறது பண முதலீடு, என்ன நிறுவனத்தை சூஸ் பண்ணி நம்ம பண்ணறோங்கிறதுல விழிப்புணர்வும் தேவை, பொறுப்புணர்வாகவும் இருக்கணும் மேம். இப்போ அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல காசு கொடுக்கறாங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தவறான நிதி நிறுவனங்கள் அப்படிங்கறத சூஸ் பண்ணி அதுல காசு போட்டு அதன் பிறகு அவங்களுடைய காசு அப்படிங்கறது நட்டமாயிடும் இல்லையா? அதை நம்ம பார்த்திருக்கோம். அதுல விழிப்புணர்வாக இருக்கணும். ரெண்டாவது மேம், நம்ம வாகனங்கள்ல ஓட்டும் போது அல்லது போகும்போது அந்த அறிவிப்பு பலைகள் மாதிரி வச்சிருப்பாங்க மேம், லெப்ட் சைட்ல ஒவ்வொரு ரோடுக்கும் என்ன ஸ்பீடு, இது ஆக்சிடென்ட் ஜோனா அல்லது ஸ்கூல் ஜோனா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்கணும். சில இதெல்லாம்

0: அபாயகரமான பகுதிகள் மெதுவாக செல்லணும், கடக்கணும், இந்த ரோட்ல இந்த ஸ்பீடுக்கு மேல போகாதீங்கன்னு போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த விழிப்புணர்வு பொறுப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்
1: நீங்க கொஞ்சம் டீப்பா போறீங்க. என்ன அடிப்படை சாலை விதிகளே தெரியாம இருக்காங்க, இண்டிகேட்டர் போடணும்
0: அதுல ரொம்ப விழிப்புணர்வு
1: அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் மற்றவர்களுக்கு இடையூறு செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா.
0: இந்த விழிப்புணர்வோட நம்ம பொறுப்பா செயல்படும் பொழுது அது நமக்கும் நன்மை பயக்கும். அதே மாதிரி எதிர்க்க இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களே அந்த கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, சில பேருக்கு எதிர்க்க வரவங்களுக்கும் பாதிப்பு வரும். அதை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம்.
1: நன்றிமா, நன்றிமா. எல்லா துறைகளிலுமே சரி, இந்த சாலையில போறது, பொது இடங்கள்ல குப்பை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதுமான விழிப்புணர்வு இருக்குதா, மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்குதா, அல்ல விழிப்புணர்வு கொடுத்தும் மக்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்களா, இதை பத்தி நீங்க சொல்லுங்க. விளம்பரத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: சொல்லுங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
6: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.

0: பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்து இப்போ பெற்றோர்கள் நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. என்ன படிக்க வைக்கலாம் பிள்ளைய அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஒரு ஐடியா கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா? என்ன துறை சார்ந்த படிப்பு படித்தால் அவங்களுக்கு என்ன விருப்பம், என்ன கோர்ஸ் எடுக்கணும், போட்டித் தேர்வு எழுதணுமா, இந்த மாதிரி வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். உங்களுக்காக தான் வந்து இன்றைக்கு நம்ம காரைக்கால் வானொலியில் ஒரு தொலைபேசி நிகழ்ச்சி இருக்குது. அதாவது யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னாக்க, புதுவை பல்கலைக்கழக காரைக்கால் வளாக வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணைப்பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்கள் பங்கேற்று தொலைபேசி வழியாக நேயர்களின் போட்டித் தேர்வுகள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்காங்க. இது யாருக்கெல்லாம் இந்த தேவையோ, இந்த ஆலோசனை தேவையோ, கண்டிப்பாக அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மூலம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
6: சிந்தனை
0: அரங்கம் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இந்த தலைப்பில் பேச வரும் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் மேடம். வணக்கம். பாண்டியன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
7: அதாவது விழிப்புணர்வுங்கிறது இப்ப இருக்கு இல்லாம இல்ல, நிறைய மீடியாக்கள் நிறைய பிரச்சனை, படிப்பு நம்ம எஜுகேஷனோட லெவல் நிறைய மாறி இருக்கு. நம்ம பிளாஸ்டிக் உபயோகம் தவறானதுங்கிறது வந்து 99% மக்களுக்கு தெரியும். ஆனா அத வந்து இதுக்கு நடப்புக்கு கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சமுதாயத்துல இது மாதிரி அலட்சியமான விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய தட்பவெப்ப நிலையையும் இயற்கை சூழலையும் மாற்றிடும். பொதுவா எடுத்துங்க, இப்ப வெயில் அடிக்குது, நம்மளால ரெண்டு வேலை குடிக்கிறோம், மழை பெய்யும் போது அதை மாத்திக்கிறோம். அப்ப நம்மளோட உடல் சூழ்நிலையே வந்து அந்த இயற்கையினுடைய இதை சார்ந்துதான் இருக்கு.
0: அதை நம்ம செயல்படுத்தாம போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? செயல்படுத்தாம போறது
7: மக்களோட அலட்சியமான போக்கு தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதை டிஸ்போஸ் கரெக்டா பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடலாம். இதை நம்ம சின்ன பிள்ளைல இருந்து நம்ம கொண்டு வரல, நாமளும் கத்துக்கல, இது ரெண்டுமே நடந்திருக்கு. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம மட்டும் செஞ்சு என்ன பண்ண போறோம், அடுத்தவங்க யாரும் செய்ய போறது இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: நம்ம ஒருத்தர் குப்பையை போறதுனால என்ன ஆக போகுது, அந்த ஒரு மனப்பான்மை.
7: நாம ஒருத்தர் மட்டும் நம்ம என்ன பண்ணி பெருசா நம்ம இதுல சாதிச்சிட போறோம்.

0: அப்படின்னு நினைக்கும் போது இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு இருந்துமே நாம வந்து பல பல பல பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு சமீப காலத்துல அறிவு சார்ந்த சிந்தனைகள் வந்து நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய புதுமையான விஷயங்களை யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த இந்த அட்மாஸ்பியரை ஒட்டி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம யோசிச்சோம் அப்படின்னாவே நல்ல விழிப்புணர்வு தான், அதுதான் முதல்ல செய்யணும். அதை செஞ்சோம்னாவே நம்ம ஜெனரேஷனுக்கு நல்லா இருக்கும்.
1: சரி, இந்த இது பத்தி விழிப்புணர்வு, போதுமான விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க உங்களோட?
2: என்னாச்சு
1: எனக்கு புரியலையே, சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும்
2: ஒவ்வொரு அடியும் இருந்துச்சுன்னா நம்ம போய் சேர வேண்டிய இலக்கை சரியா அடையலாம் இல்லீங்களா? அதாவது எதுலயும் ஒரு துணிவு இருக்கணும். துணியாத வரைக்கும் வாழ்க்கை நமக்கு வந்து பயம் காட்டிக்கிட்டு தான் இருக்கும்.
1: விழிப்புணர்வும் பொறுப்புணர்வு விட்டுட்டு துணிச்சலுக்கு போயிட்டீங்க, நீங்க தலைப்பே
2: மாத்திட்டீங்க.
1: சொன்னீங்க விழிப்புணர்வோடு. நன்றிமா, நன்றி. விழிப்புணர்வோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சா எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சுமதி சொன்னாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஆலத்தம்பாடியிலிருந்து
1: சொல்லுங்க ஐயா. வணக்கம். என்னது பொறுப்புணர்வு? விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும்
3: எல்லாருக்கும் விதி பொறுப்புங்கிறது எல்லாருக்கும் உண்டு. தேவையில்லை அறிவுக்கு அறிவுங்க பேச்சே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கையில எடுத்துட்டு போனா கையில எடுத்துக்கிட்டு போகணுமே பத்திரமாங்கிறது அவங்களுக்கு பொறுப்பு உண்டு. அதை எடுத்துக்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். அதுக்கு விழிப்புணர்வு அவசியம் தேவை. தேவை கேட்டா கல்ல திறந்த பிறகு அவங்களுக்கு விழிப்பு வந்துருக்கிறது. வீட்டு வந்த பிறகு அவங்களுக்கு உணவும் உண்டோடும் தற்கையும் சரியாக செய்ய வேண்டும் என்று என்ன வர வேண்டும்.
1: நன்றிங்க ஐயா.
3: புரியுதம்மா?
1: புரியுது. கொஞ்சம் எனக்கு
3: பொறுப்பு மனிதனுக்கு எடுத்து போனால் அவங்க
1: சரிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. அதாவது இந்த தொலைபேசி இணைப்பு வந்து ஒரு தெளிவாக எனக்கு கிடைக்கலன்னா சொன்னாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். நேயர்களுக்கு எப்படி தெளிவாக இருந்தது என்னன்னு தெரியல. வணக்கம் சொல்லுங்க.
4: கோயிலேருந்து குழந்தையப்பன் பேசுறேங்க.
1: வாங்க ஐயா.
4: விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும், அதாவதுங்க நீங்க ஆரம்பத்திலே வந்து ஆரம்பிக்க உள்ள கூட ஒன்று சொன்னீங்க. இப்ப நம்ம ஒரு வியாபார ரீதியா வந்து நம்ம கடைக்கு ஒரு பொருள் வாங்க போனோம்னா நம்மள்ட்ட விழிப்பு இருக்கணும். அதே வேளையில பாத்தீங்கன்னா நம்ம கடையில இருந்து நம்ம பொருள் கொடுக்கற நம்மளா இருந்தா நம்மள்ட்ட அந்த பொறுப்பு இருக்கும்.
1: செல்வ பாரதி சொன்னாரு
4: அப்படிங்களா? நம்ம இது கேக்குறது இல்லைங்களா? இதுல ட்ரை பண்ணிட்டு கேட்டுக்கிறது
1: தான்.
4: அப்ப என்னன்னா நம்ம வந்து கேக்குறாங்களே நம்ம கடமை கைஞ்சா போதும் அப்படின்னு நம்ம எதை வேணாலும் எடுத்து கொடுத்துட கூடாது. ஏன்னா இன்னைக்கு இந்த உணவு வந்து உணவு முறையில பாத்தீங்கன்னா உட்கொள்ளக்குள்ள அது பல வகையான சைடு எஃபெக்ட்கள் ஒரு சமயத்துல உயிர் போற ஒரு சூழ்நிலை கூட உருவாயிடுது. அப்ப வணிகம் பண்றவங்க வந்து அந்த பொறுப்புணர்வு அவசியம் இருக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம வாங்க போற விழிப்பு என்ன அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பாக்கணும். அதுல கூட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒண்ணாவதுங்க, இன்னும் ஒரு ரெண்டு இதுக்கு மேல 2 மாசம் வருங்கிறாங்க. அந்த இதை பஸ் தவிர்க்கணும். அது போல இருந்தா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சொல்லி அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பொறுப்புணர்வு எப்படின்னா தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கணும். அதாவது நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல இந்த நீர் நிலைகள் இதெல்லாம் இந்த போல அது போல நம்மளுக்கு தொலைநோக்கு சிந்தனையோட நம்ம வருங்கால சங்கதியினருடைய வாழ்க்கைகள் வசந்தமா இருக்கணும்னா நம்ம எல்லா வகையிலுமே நான் எதுவும் குறிப்பிட்டுக்குள்ள எல்லா வகையிலுமே நம்ம தொலைநோக்கு சிந்தனையோட விழிப்புடன் இருந்து பொறுப்புடன் இருந்தோம்னா எதிர்கால சங்கினர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.

0: அப்படின்றதாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: கும்பகோணம் டிஎஸ் பாலு.
1: சொல்லுங்க.
2: ஒரு தைரியமான ஒரு சோக பாடல், அருமை, வாழ்த்துக்கள், நன்றி, நல்ல கருத்துக்கள். இது வந்து இந்த விழிப்புணர்வுங்கிறது வந்து அறிவு சம்பந்தப்பட்டது மேடம். அந்த பொதுங்கிறது வந்து ஆள் மனசுல இருந்து வர்றதுதான். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காலத்திலயுமே பொறுப்புணர்வு வர போறதே இல்லை. தான் மட்டும்தான்
1: சமுதாய நோக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாதான்

0: அதனால சந்தோஷப்பட்டீங்க.
1: ஆமா, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் புரட்சிகரமா இருக்கு. அது என்னோட இளமை பதத்தை ஞாபகம் ஊட்டினீங்க. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இருந்துச்சுனாலே நம்ம ஆரோக்கியமா இன்னைக்கு 6 வயசு ஒரு 10 நாள்ல கடக்க போறேன். ஆமா, நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். 1 ரூபாய்க்கு மாப்பிள்ள வாங்காம, ஏன்னா அந்த ஒரு சிறுநீரக குடும்பம் பாத்தீங்களா, எந்த பிரதிகளும் பார்க்காம அந்த எண்ணத்துக்காக இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன். வறுமை ஒரு நாள் மாறும். நன்றிங்க மேடம்.
0: நன்றி. சமுதாய பொறுப்பு அதிக சமுதாய பொறுப்போட இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்.
0: சொல்லுங்க பாஸ்கர்.
2: பஸ்ல பயணம் பண்றாங்களா மேடம்? படியில எதுவும் படியிலே தூத்திட்டு போறாங்க. அவங்க அதே மாதிரி படியில தான் தூத்திட்டு போக மாட்டாங்க மேடம். அதனாலதான் மேடம்.
0: சார், புரியுது புரியுது. அதுக்கு என்ன பண்ணலாம்?
2: சொல்லுங்க.
3: வணக்கங்க.
0: வணக்கம்.
3: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும். நம்ம ஒரு அலுவலகத்துல இருந்தோம்னா அந்த பொறுப்போட கவனிச்சுக்கிட்டோம்னா, கடையா இருந்தாலும் சரி அலுவலகம் இருந்தாலும் சரி, பொறுப்புணர்வோட கவனிச்சுக்கிட்டோம்னா அந்த நிறுவனமும் உயரும், நம்மளும் உயர்வலாம். அது மாதிரி விழிப்புணர்வு வந்து ஒரு ரயில்ல ஏறும்போது அது நின்னப்பறதான் ஏறணும். அது போயிட்டே இருக்கும் போது இறங்குறதோ இல்ல ஏறதோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனம் தரணும்னா நம்ம கை கால் பாதிப்பு, உயிர் பாதிப்பு ஏற்படும். அதுல வந்து ரொம்ப மிக விழிப்புணர்வோட இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அம்மா,
0: நன்றி நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: ரொம்ப டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக முகநூலில் கூட நம்ம ஒரு போஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்காக கொடுத்துருக்கோம். அதிலே வந்து ஒரு 18 பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு நம்ம ஜோதி அன்னப்பன்பட்டி ஜோதி சொல்லியிருக்காங்க. ஒரு தனிநபர் மற்றும் சமூகத்தின் ஆரோக்கியமான பாதுகாப்பான வளர்ச்சிக்கு மிக அவசியமான இருக்கண்கள் விழிப்புணர்வு என்பது சூழல் ஆபத்துகள் மற்றும் உரிமைகளை அறிந்து கொள்ளுதல். பொறுப்புணர்வு என்பது அறிவை கொண்டு சரியாக செயல்களை செய்து விளைவுகளை ஏற்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமணஸ்தான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வு என்பது ஒரு சூழ்நிலை, ஆபத்து அல்லது உண்மைகளை பற்றிய புரிதல். பொறுப்புணர்வு என்பது அந்த அறிவின் அடிப்படையில் கடமைகளை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முள்ளக்காடு பாபு, சமூகத்தில் நடக்கும் சம்பவங்களிலிருந்து விழிப்புணர்வு அனைவருக்கும் அவசியமான ஒன்றாகும். குப்பை கண்ட இடத்தில் போடாமல் அதற்குரிய இடங்களில் போடுவது அனைவருக்கும் உள்ள பொறுப்பாகும், சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன் சொல்லியிருக்காங்க, விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இரண்டும் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு முக்கியமான நற்பண்புகள். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. தன்னை சற்று தன்னை சுற்றி உள்ள சூழல் சம்பவங்கள் ஆபத்துகள் உணர்ந்து தெளிவாக எச்சரிக்கையுடன் நாம் கடமை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை தூண்களாகும். விழிப்புணர்வு என்பது நம்மை சுற்றியுள்ள நிகழ்வுகள், சூழல் மற்றும் சமூக பிரச்சனைகளை உணர்ந்து கொள்வதாகவும், பொறுப்புணர்வு என்பது அத்தகைய சூழலில் நமது கடமைகளை அறிந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூந்தோட்டம் கார்த்திகேயன், முதல்ல நான் சுத்தமாக இருக்கணும், அப்புறம் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், அப்போ அந்த ஊர் சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தாங்க நாட்டையே விட்டு சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு, அப்போ தான் அந்த விழிப்புணர்வு பொறுப்புணர்வு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினி சங்கர் ரெட்டியார் பட்டினத்திலிருந்து, விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் ஒருவருக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, அனைவருக்கும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சுகுடி மின்சாரக்கண்ணன், விழிப்புணர்வு என்பது நல்ல வாழ்க்கைக்கான உண்டான தொடக்கம், ஆனால் அதில் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் தான் அந்த வாழ்க்கை முழுமையடையும். ஹெல்மெட் போட்டு வாகனங்களை இயக்குவது விழிப்புணர்வு என்றாலும் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி பொறுப்புணர்வுடன் பொறுமையாக விதிகளை மீறி செல்லாமல் இயக்குவது

0: பொறுப்புணர்வின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரைக்கால் நளினி, நமக்கு விழிப்புணர்வு இருந்தாலே பொறுப்புணர்வு தானாக வந்துவிடும். எப்படின்னா, சாக்கடையில் நிறைய குப்பை கிடக்கு, நாமளும் அந்த குப்பையை அங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணால் விழிப்புணர்வு வரவே வராது. அங்கே போட்டால் என்ன, நம்ம குப்பை கூடையில் போடுவோம் அப்படின்னு நினச்சா பொறுப்புணர்வு தானாக வந்துடும். ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வது நான் பக்கத்தில் எல்லாம் அள்ள மாட்டாங்க, அவங்க தான் அப்படி இருக்காங்க, நம்ம செய்வோம் அப்படின்னு மற்றவங்க மாரி நம்ம எல்லாமே நம்ம பொறுப்புணர்வோடு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரைக்காடு வீரமணி சொல்லியிருக்காங்க, வித்யா வீரமணி, இவ்விரண்டும் இணைந்ததே தனிநபர் வளர்ச்சி. விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவை தனிநபர் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு இன்றியமையாத இரு தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோக்ராஜ் ஐவர்பாடியிலேருந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, விழிப்புணர்வு என்பது ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை பெறுவது, பொறுப்புணர்வு என்பது அந்த அறிவை செயலாக மாற்றுவது. இந்த இரண்டு பண்புகளை நம்மிடம் சேரும்போது நம் குடும்பத்தை மட்டுமல்ல நாட்டையும் முன்னேற்றும். முக்கியமாக அந்த இணையத்தில் அந்த ஓடிபி நம்பர் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அதுமாரி இந்த தெரியாத நம்பர்கள்ட்ட நம்ம கடவுள் சொற்களை சொல்லக்கூடாது, சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பாமல் இருக்கிறது நல்ல ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடல் நலத்துலேயும் விழிப்போடும் பொறுப்புணர்வோடும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது இடங்களில் அந்த சமூக பொறுப்புகளோடு நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரவிச்சந்திரன் ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும், நம்ம எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு விழிப்புணர்வும் வேண்டும், எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அதில் ஒரு பொறுப்புணர்வும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா, நம் வாழ்க்கையில் அனைத்திலும் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், விழிப்புணர்வு என்பது ஒரு நிகழ்வு, பொருள், உணர்வுகள் அல்லது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பற்றி சரியான மற்றும் உண்மையான நிலையை உணர்ந்து கொள்ளும் ஒரு திறன். பொறுப்புணர்வு என்பது தன் செயல்கள் மற்றும் கடமைகளின் விளைவுகளை உணர்ந்து அவற்றை சரியாக ஏற்றுக்கொண்டு கடமையுடன் செயல்படும் மனப்பான்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேத்தூர் சீதா கலிபெருமாள், தீங்கு நடக்காமல் இருக்க விழிப்புணர்வு வேண்டும், நமக்கும் மற்றும் அனைவருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்க பொறுப்புணர்வு வேண்டும். சூப்பர். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா விழிப்புணர்வு வேண்டும் கண்டிப்பாக. நல்லது நடக்கணும், இந்த செயல் வந்து வெற்றியாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பொறுப்பு வேணும். அது நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க சீதா கலிபெருமாள் சேத்தூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்குது, ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பூந்தோட்டத்திலிருந்து நூத்தி நாற்பது பேசுறேன்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: குடும்ப பெண்மணிகளுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி இருக்கணும், ஆண்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இருக்கணும். ஏன்னா கேட்கிற பொருளை வந்து பெண்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பொறுப்பா இருப்பாங்க, ஒரு சில பேர் வாங்கி கொடுக்குற பொருளை வந்து உடனே வீணாக்கிட்டு அத அடிக்கடி அது வீணாயிருச்சு அப்படின்னு வேற பொருள் வாங்கும் போது கணவன்கள் வந்து அது சிரமப்படக்கூடாது. அதுல அவங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கணும், இவங்களுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கணும். பெற்றோர்கள் என்பவர்கள் வந்து பொறுப்புணர்ச்சியோட பிள்ளைகளை வளர்க்கணுமா, பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய கண்ணியத்துக்கு ஏற்றாற் போல விழிப்புணர்ச்சியோட வாழ்ந்து கொள்ளணும். உயிருக்கு விழிப்புணர்ச்சி வேணும், உடம்புக்கு விழிப்புணர்ச்சி வேணும், பொறுப்புணர்ச்சி வேணும். நன்றி. வணக்கம்மா.
0: நன்றி. நன்றி. கண்டிப்பா அந்த குழந்தைகள் வந்து விழிப்புணர்வோடு, அந்த உயிருக்கும் விழிப்புணர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது என்ன சொல்கிறது, நிறைய இப்போ அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து நடக்கிறது, அங்கே விழுறது, அந்தமாரி நிறைய விபத்துகள் அசம்பாவிதங்கள் நடக்குது. அதில் வந்து குழந்தைகள் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். நேயர்கள் வந்து இது வரைக்கும் விழிப்புணர்வு ஒரு நேர் வராங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க. வணக்கம், யார் வந்திருக்கீங்க? மும்புகார் இளங்கோவன், சொல்லுங்க ஐயா.
2: அதாவது மேடம், விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் சொல்லியிருக்கீங்க, காலையிலிருந்து இரவு படுக்க வரை யார் யாரு என்னென்ன முடிவு எடுத்து செஞ்சு இந்த செயலையோ இல்ல ஒரு ஒரு ஆற்றலையோ இல்லை ஏதோ ஒன்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த செயலையோ அதை செஞ்சா அந்த பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் கரெக்டா தான் வந்து சேரும். அதான் என்னுடைய கருத்து.
0: நன்றி. நன்றி. அதாவது காலையில எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விழிப்புணர்வோடு செயல்படுங்கன்னு சொன்னாரா என்ன அப்படின்னு தெரியல, ஒரு செயலாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் தானாக வரும்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நீ நிகழ்ச்சிக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: காற்றலையில் கவிப்பாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே. வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உடன் பிறந்தவர்கள் அப்படின்றவங்க வந்து நம்ம உண்மையிலேயே அவங்க வந்து நமக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் தங்கையாக இருக்கலாம், அக்கா தம்பியாக இருக்கலாம், இவங்களுக்கு இடையில் எவ்வளோதான் சண்டை வந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே கை கொடுக்கறதுக்கு அவங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி உடனே ஓடி வந்துடுவாங்க. அதுதாங்க இந்த உறவனுடைய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான உறவு, அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகும் இல்லையா? ஒரு அக்காவுக்கு திருமணமாகி வேற வீட்டுக்கு போவாங்க, அதே மாதிரி தங்கைக்கு திருமணமாகி வேற ஒரு வீட்டுக்கு போவாங்க. அப்படி அந்த உறவுகள் பிரியும் போதும் கூட, அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதர உறவு எப்படி இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பேச போறோம். உங்களுடைய உணர்வு பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம் தோழிகளே. 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற தொலைபேசி எண்ணிலோ 9566-427-231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம் தோழிகளே. சகோதர உறவு திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின், இதுதாங்க இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு. இதுக்கான போஸ்டரையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் பதிவிட்டிருக்கோம். அதுலேயும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேரும் பண்ணிடுங்க.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: நிகழ்ச்சியில் உடன் பிறந்த சகோதர உறவு, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் இதை பற்றி தான் பேச போகிறோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் தோழி யார், எங்கேருந்து அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருதயமணி தேவி மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்? சகோதர உறவு எப்படி இருக்கு திருமணத்துக்கு பின்?
1: ஒரு தங்கச்சி மேடம்.
0: சரி,
1: நாங்க சின்ன பிள்ளைங்கள எல்லாருமே வீட்லயும் சண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரி சண்டை போட்டுக்குவோம், மறுபடியும் பேசிப்போம் மேடம். ஆனாலும் நானும் எங்க அண்ணனும் சின்ன பிள்ளைல எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம் மேடம். விளையாட போனாலும் சரி, எங்கேயாவது வெளியில ஊருக்கு போனாலும் சரி, எங்க ரெண்டு பேரையும் ஒன்னாதான் எங்க அம்மா அனுப்பி விடுவாங்க மேடம்.
0: சரி,
1: இப்பவும் நாங்க டெய்லியும் என் தங்கச்சிட்ட போன் பண்ணி நான் பேசலனாலும் அது அடிச்சிடும், அது பேசலன்னு நான் அடிச்சிருவோம் மேடம். என்ன பண்றீங்க, என்ன சமைச்சிங்க, என்ன சமைச்சிங்க, வேலைக்கு போனீங்க, எல்லாரும் கேட்டுட்டு போன் பண்ணிடுவோம் மேடம். அதே மாதிரி அண்ணனும் போன் பண்ணுவான் மேடம், நாங்களும் போன் பண்ணி பேசிட்டு இருப்போம். எங்க வீட்டுக்காரங்க கூட பிறந்தவங்க வந்து 4 பேர் மேடம். அவங்க தம்பி எல்லாருக்கும் டெய்லியும் இது, அவங்களுக்கு எங்க வீட்டுக்காரருக்கே

0: எட்டு வயசு ஆகும் போது, ஆனா டெய்லி காலைல எழுந்திரிச்சா போன் மூணு அக்காவுக்கும் போன் பண்ணிட்டு தான் மறு வேலையை பாப்பாங்க. என்னதான் டெய்லி பேசுவீங்கன்னு கேட்பானா, டெய்லி காபி குடிச்சியாக்கா சாப்பிட்டியாக்கா என்ன பண்ணுன்னு கேட்டுட்டு தான் மறுவேலையே பாப்பாங்க மேடம்.
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இதுல இன்னொரு விஷயம்
0: என்னன்னா, அவங்க அடிச்சு ஏன்டா என்னடா பண்ற என்ன போனே பண்ணல அப்படின்ட்டு அவங்க அடிச்சிருவாங்க மேடம்.
1: பரவாயில்ல, நீங்களும் அதுக்கான ஸ்பேஸ் உங்க ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா?
0: அதுவும் டெய்லி அவங்க பேசிடுவாங்க மேடம், நான் அதெல்லாம் பண்ண பண்ண மேடம், அவங்க பேசிடுவாங்க மேடம் டெய்லி.
1: கண்டிப்பா, அதுவுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு எப்படி அந்த உங்களுடைய பாசம், உங்க சகோதர பாசம் முக்கியம் நினைக்கிறீங்களோ,
0: அவங்க கிட்ட நம்ம பேசுற மாதிரி தானே அவங்க பேசுறாங்கன்னு நான் பேசிடுவேன்.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பா கண்டிப்பா. நிகழ்ச்சியில
0: அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பேசுறாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மேடம்.
1: கண்டிப்பாமா, நன்றிமா.
0: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில் இணைந்த முதல் தோழி தேவி அவங்க வந்து அவங்களுடைய சகோதர பாசம் திருமணத்திற்கு பிறகும் எந்த மாற்றமும் இல்லை, ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம் சித்ராமா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: படம் சிற்பிகள் முத்து, பாடல் துள்ளி துள்ளி நீ பாடமா, அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். உங்களுடைய சகோதர உறவு எப்படி இருக்குது திருமணத்திற்கு பிறகு?
1: என்னோட உடம்புறந்தாங்க, ரெண்டு அக்கா தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க.
0: சரி.
1: சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். இப்போதும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். கல்யாணம் ஆகி போய் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எங்களிடம் எந்த மனக்கசப்பும் வராது, எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அவங்க அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நானும் ஃபோன் பண்ணி பேசுவேன். எல்லாம் நல்லது கெட்டு தான் அவங்களும் சொல்லுவாங்க, நானும் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அவங்கள்ட்டேருந்து.
0: ஓகே. எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருமணத்திற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி?
1: பின்னாடியும் சரி, எந்த மாற்றமும் கிடையாது.
0: ஓகேம்மா. நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல்
1: நன்றி.
0: நன்றிம்மா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி யார், எங்க இருந்துன்னு கேக்கலாம். வணக்கம்மா.
5: காலை வணக்கம் மேடம்.
4: காலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நீங்க திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து லதா பேசுறேன் மேடம்.
4: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: தெண்டல் படத்திலேருந்து அடித்தோழி அடித்தோழி பாட்டுங்க மேடம்.
4: சரிம்மா, பாடல் கொடுத்துடலாம். உங்களுடைய சகோதர பாசம் எப்படி இருக்கு திருமணத்திற்கு பிறகு?
5: ஒரு அண்ணா திருமணம் ஆகல மேடம்.
4: சரி.
5: அவங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. தீபாவளி பொங்கல் எல்லாமே செய்வாங்க. அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க எப்படி என்ன வராங்கன்னு தெரியல இது வரைக்கும்.
4: சரி, ஒரு அண்ணா இருக்காங்களா, ரெண்டு அண்ணா இருக்காங்களா உங்களுக்கு?
5: ரெண்டு அண்ணா இருக்காங்க.
4: இன்னொரு அண்ணா?
5: ஒரு அண்ணா பேசவே மாட்டாங்க.
4: பேச மாட்டீங்களா? அதே மாதிரி அவங்களும் நினைக்கலாம் இல்லையா, தங்கச்சி வந்து பேசட்டும் அப்படின்னு அண்ணன் நினைக்கலாம்
5: இல்லையா?
4: சின்னவங்க நமக்கு வந்து விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்ல. கண்டிப்பாமா, சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும். அது தப்பு தானே, பிரஸ்டீஜ் முக்கியமா பாசம் முக்கியமானு யோசிக்கணும்ல. கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாமா? நன்றி,
5: நன்றிமா.

0: 5 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி யார், இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேலவாஞ்சலேருந்து பாத்தியம்மா பேசுகிறோம்மா.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: பாசப்பறவைகள்லேருந்து, தென்பாண்டி தமிழ். என் சிங்கார கோயில்.
0: ஓகே, பாடல் கொடுத்துடலாம். உங்களுடைய சகோதர உறவு திருமணத்திற்கு பின் எப்படி இருக்கு?
1: ஆமாம்மா, எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி மூணு தம்பிங்க.
0: சரி.
1: ஒரு தம்பி இறந்துட்டான், ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு தம்பி கல்யாணம் ஆகல, ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா கல்யாணம் ஆயிட்டு, தங்கச்சியும் கல்யாணம் ஆயிட்டு. இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு வர மாதிரிருந்தாக்கா அங்க தங்கச்சியும் அக்காவும் போன் பண்ணாங்க, நானும் உடனே போயிடுவோம். நல்ல பாசமா தான் இருக்கிறோம் இப்பயும்.
0: உங்களுடைய தம்பி? உங்களுடைய தம்பி,
1: தம்பி வந்து அவ்வளவா பேச மாட்டான், சொத்துக்கு பங்குக்கு வந்துடுமோ
0: என்னமான்னு பயம். இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா.
1: தம்பி பொண்டாட்டி வருங்க, போனவனே வாங்க தச்சு நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்.
0: பரவாயில்ல, அவங்க பாசமா தான் இருக்காங்க.
1: ஆமா மேடம், தம்பிங்க எல்லாம் அவ்வளவு உறுதி பேச மாட்டாங்க, தங்கச்சியும் அக்காவும் நல்லா பாசமா இருக்கும். ஆமா மேடம்,
0: நீங்களும் உங்க தம்பி கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணலாம் இல்லையா?
1: ஆமா மேடம், அது சின்ன பிள்ளைல இருந்து பழக்கம், நல்லா பேசுவாங்க. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவா பேச்சு இல்ல.
0: ரொம்ப ஏஜ் கேப் அதிகமா இருக்குமோ?
1: இல்ல மேடம், ரெண்டு ரெண்டு வயசு தான் வித்தியாசம். எனக்கு ரெண்டு வயசு தங்கச்சி, தங்கச்சி ரெண்டு வயசு தம்பிங்க. ஒரு பாசம் இல்ல அவ்வளவா, தங்கச்சி அக்காட்ட உள்ள பாசம் தம்பிங்கள்ட்ட இல்ல. ஆமா மேடம், தம்பி பொண்டாட்டியான பாசமா இருக்கு பாருங்க. தம்பி பிள்ளைங்களா மாதிரி போனாலே நல்லா பாசமா இருப்பாங்க.
0: பாசமா இருப்பாங்க.
1: ஆமா, வரேன்னு சொல்லிட்டாலே போதும், எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க
0: பாருங்க. தம்பியோட பாசம் இல்லைனாலும் தம்பியோட மனைவி அவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா மேடம்,
0: தம்பியும் கொஞ்சம் பாசமா இருக்க, நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன்.
1: ஆமா, ட்ரை பண்றேன் மேடம்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் வரும். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் தோழி கேட்ட பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி, ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அதையும் படிக்கலாம். நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க, சகோதரி உறவு திருமணத்திற்கு முன்பு நன்றாக இருந்தது, திருமணத்திற்கு பின்பும் இதுவரை நன்றாகத்தான் நீடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, அண்ணன் போல் யாரும் கிடையாது, என் அப்பாவின் மறைவுக்கு பிறகு என் அண்ணன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இப்போது அவங்க கூட இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.

கண்டிப்பா அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க, அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அடுத்ததா, காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு முன் பின் சகோதர உறவு இயல்பான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு முன் சகோதரர்கள் அதிக நேரத்தை நண்பர்களுடன் பொழுதுபோக்கில் செலவிடுவார்கள். திருமணத்திற்கு பின் அவர்களின் முன்னுரிமை மனைவி, குடும்பம் மற்றும் பொறுப்புகளை நோக்கி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகோதரியுடன் பேசுவதோ அல்லது நேரம் செலவிடுவதோ குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பாசம் மாறாது அப்படின்னு லாஸ்ட் லைனில் சொல்லிட்டாங்க. அடுத்ததா, கட்டங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் கூட நன்றாகத்தான் உள்ளது. என் மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உறவுகளும். நல்லது நினைத்தால் சந்தோஷம் இருக்கும், உறவுகளை பெரிதென்று நினைக்கும் இடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஐயாவழி கனிமொழி சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு முன்பு சகோதர உறவு நன்றாகத்தான் இருந்து கொண்டிருந்தது, திருமணத்திற்கு பின்பும் சகோதர உறவு நன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா, அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, சகோதர உறவு திருமணத்திற்கு முன்பு அண்ணன் உறவு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அம்மா உறவாக இருந்தது, திருமணத்திற்கு பின்பு அண்ணன் உறவு நண்பன் உறவாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நண்பர்கள் கூட தான் நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா. அம்மா கூட ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை கூட நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிப்போம், அந்த அளவுக்கு அவங்களுடைய அண்ணன் உறவு வந்து பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா,

கடகம் தரணி பூரணி சொல்லியிருக்காங்க. சகோதரி உறவு திருமணத்திற்கு முன்பு பாசமாக இருந்தது, திருமணத்திற்கு பின்பு கணவரின் துணையுடன் பல மடங்கு பாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தோழி கேட்ட பாடல் கேட்கலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சியில சகோதர பாசம், அதாவது சகோதர உறவு, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி யாருங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் மேடம்.
6: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
6: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணுமா?
7: பொன்மலர் செல்வன்ல இருந்து படிச்சே காதல் பரிசு புடிச்சாலும் புதுசு.
6: சரிம்மா, பாடல் கேட்கலாம். உங்களுடைய சகோதர உறவு எப்படி இருக்கு திருமணத்திற்கு பிறகு?
7: திருமணத்துக்கு பிறகு நல்லா போன்ல பேசிக்கிட்டு இன்னும் பாசமாவும் தான் இருக்கிறோம் மேடம்.
6: சரி,
7: ஏதா இருந்தாலும் நாங்க போன்ல நல்லதா ஏதா இருந்தாலும் பேசிப்போம். அண்ணன் தம்பி உறவு வந்து மகத்தான உறவு, அது கிடைக்காத உறவு. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் அது பாசம் வந்து ரொம்ப மன பாசம்.
6: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான உறவு தான் கிடைச்சிருக்கு இல்லையா?
7: அதுதான், ரொம்ப பாசமாவே இருப்பாங்க. நானும் அது மாதிரி அக்கா அக்கானே டெய்லி போன் பேசுறது நாளே இருக்காது. கடிகாரம் முள்ளுவோட நின்று பேர் பேசணும், நாங்க பேசிட்டு தான் இருப்போம்.
6: சரி, சகோதரர் இருக்காரா?
7: ரெண்டு பேரும் சகோதரர். நான் தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு.
6: சரி,
7: ரெண்டும் தம்பிங்க. ஒண்ணு பாரில இருந்தாலும் அக்கா எப்படி இருக்கிற, அக்கா எப்படி இருக்கா அதுங்களும் விசாரிக்கும். தம்பி நீ எப்படி இருக்க, பெரிய தம்பி சின்ன தம்பினே சொல்றது.
6: சரி சரி சரி சரி. சரிம்மா,
7: அது மாதிரி அன்பா தான் இருக்கும், இன்னமும் அன்பா தான் இருக்கும். அது மாதிரி எல்லாரும் அண்ணன் தம்பிப்பா பிறந்துட்டோம், அதனால அந்த பிறந்த உறவை நம்ம
6: அண்ணன் தங்கச்சிக்குள்ள இல்ல அக்கா தம்பிக்குள்ள அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்?
7: அது பிரச்சனையாவே அதை பார்க்க கூடாது. நம்ம சகோதரி எப்படியா இருந்தாலும் நல்லதுதான் சொல்லுவா, நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நல்லதான் பாக்கணும், அந்த கெட்டதை எடுத்துக்க கூடாது மேடம். அந்த வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு அவள்கிட்ட பேசுறதுதான் பாக்கணும்.

0: ஒளிஞ்சு அதை பெருசாவே எடுத்துக்க கூடாது.
1: ஒரு பிரச்சனைனா அதை பத்தி பேசி அதை சரி பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி சகோதரியும் விட்டு கொடுக்கணும் இல்லையா?
0: ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மனசார பேசி ஆகணும்.
1: கண்டிப்பாமா கண்டிப்பாமா.
0: யாரோ எவரும் மாரி எல்லாம் இருக்கிறாங்க, அது மாரி இருக்கக்கூடாது மேடம். இந்த இதுலயாவது கொஞ்சம் சேர்ந்து எல்லாரும் இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா, நிகழ்ச்சியில வந்து நல்ல விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ.
0: நன்றி மேடம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து, நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோரு பாட்டு, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
5: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
6: சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

சத்யா எந்த ஊருன்னு குறிப்பிடல. அவங்க சொல்லியிருக்காங்க, சகோதர உறவு அற்புதமான உறவு, ஆனால் அது எனக்கு திருமணத்திற்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி பாசத்தில் என்றும் குறைவே இல்லை, இன்றளவும் குறைவாக பாசமாக தான் இருக்கிறோம், மனம் ஒத்து போனால் போதும், அங்கு குறைவே இருக்காது பாசத்திற்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பொறவாச்சேரி பிரியா கண்ணன் சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு பின் சகோதரரின் உறவு சற்று குறைவுதான், கூட்டு குடும்பம் இருந்தபோதும் உறவுகள் உயர்ந்த இடத்தில் இருந்தது, தனித்தனி குடும்பமாக இருக்கும்போது உறவுகள் கொஞ்சம் சுருங்கிவிட்டது, இந்த நிலை வரும்போது மனசுக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் சகோதர உறவு, சகோதரி உறவு, எனக்கு மூன்று அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவரை நல்ல முறையில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சகோதர உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விரிசல் வந்தாலும் நான் விட்டு கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, விட்டு கொடுத்து போனால் எந்த உறவும் விட்டு போகாது இல்லையா. அடுத்ததா மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு தம்பி, தந்தையாக நீங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு, இந்த தலைப்பு எனக்கு கண்கலங்க வைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தம்பி என்றால் மிகவும் பிடிக்கும், தம்பி பிள்ளைகள் என்றால் அதைவிட ஒரு படி மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, நமக்கு என்னதான் வந்து நம்ம திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போனாலும் சரி, நம்மளுடைய சகோதரர்களுடைய பாசம் அப்படின்றது நம்ம என்றைக்குமே எதிர்பார்த்துட்டே தான் இருப்போம். ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய பொறுப்புகள் கடமை

உண்மைகள் இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய ப்ரையாரிட்டியும் சரி, நம்மளுடைய கடமைகளும் சரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கூட நமக்கு வந்து அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கோபம் இருக்கலாம், மனஸ்தாபம் வரலாம், ஏன் சின்ன சின்ன பிரிவுகள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அண்ணன் இருக்காங்க அப்படின்னா, ஒரு தங்கச்சியை பார்க்கும்போது நேரில் பார்த்துட்டாங்க அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளையில அந்த குட்டியான ஒரு பாப்பா பாப்பான்னு கூப்பிட்ட அந்த நினைவுகள் தான் ஒரு அண்ணனுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி ஒரு தங்கைக்கும் ஒரு அண்ணனை பார்க்கும்போது, சின்ன பிள்ளையில நம்ம ஸ்கூல் பேகை தூக்க முடியாமல் தூக்கிட்டு நிற்கிறப்ப அந்த பேகை ஒரு கையில் வாங்கிக்கிட்டு நம்மளை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த ஞாபகம் நம்ம கண்ணு முன்னாடி வந்தாலே போதும், அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அக்கா தம்பி இருக்காங்க அப்படின்னா, அந்த உறவு இதுக்கும் மேலேங்க. ஒரு அக்கா வந்து ஒரு அம்மா மாதிரியே ஒரு வீட்டில் இருப்பாங்க ஒரு தம்பிக்கு. ஆனால் அதே அக்கா திருமணமாகி ஒரு அவங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம், கணவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தம்பி வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து ஒரு அக்காவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செய்வாங்க. அதை விட முக்கியமாக அக்காவோட குழந்தைகளை ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. சில குழந்தைகளை கேட்டோம் அப்படின்னா, அம்மாவை பிடிக்குமா மாமாவை பிடிக்குமான்னு கேட்டால் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு உன்னதமான உறவு தாங்க இந்த சகோதர உறவு அப்படின்றது.

எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் நண்பகல் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்று ஒளிபரப்பாக

0: உள்ள நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து நண்பகல் 12:10 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி கே ரேஷிதா. 12:55 பன்னிசை. 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 லஞ்ச் பிரேக். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் RS செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் LSE. 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் LSE. 4 போட்டித் தேர்வுகள் குறித்து புதுவை பல்கலைக்கழக காரைக்கால் வளாக வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கென்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 பன்னிசை. 6:20 நாச்சார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசை துரிகை. 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் தயாராகுவோம் குறுவை சாகுபடிக்கு. காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். 8 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10 இரவு மலரும் 11 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். 9:00 தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. A two-day BRICS foreign ministers meeting got underway in New Delhi today. The meeting is being chaired by External Affairs Minister S. Jaishankar. Foreign ministers and heads of delegation from BRICS member countries and partners

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் மனதில் நின்றவை நேயர்கள் கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த மனமருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஜெயச்சந்திரன், சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் நாகப்பட்டினம் சிவா பாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோயில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கைமடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன். இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.
3: யார் பார்த்தது நெஞ்சோடு

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய்வின்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன். இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது அப்பு திரைப்பட பாடல். தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன், பாப் ஷாலினி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது பார்வை ஒன்றே பொதுமை திரைப்படத்திலிருந்து. பரணி இசையில் பா விஜய் வரிகளில் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மேனாங்குடி முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், நிஷான், ஹலீம் கொள்ளிடம், காமராஜ். இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: சம்மர் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

தேனாய் இனிக்கும் தென்றலாய் வருடும் பாடல்களுடன் இது மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் பண்ணை திரு நாகராஜன், ரேவதி நாகராஜன், தமிழ்ச்செல்வி, அன்பரசு, கலைச்செல்வி. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நிறைவு பெறுகிறது குத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் குத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் குத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி குத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் குத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் குத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தமிழின் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு

அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும் எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும் இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற சிற்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம்.

0: டவுன்லோட் करें या डायल करें 1-4-4-7-7.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
5: இன்றைய பசந்தளி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு பழமொழியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நல்ல நடத்தை மற்றும் ஒழுக்கத்திற்கு மிக முக்கியமானது அடக்கம் மட்டுமே. சாந்தம், பொறுமை, மரியாதை, அடக்கம், இவை எல்லாம் நம்மை அழகான மனிதராக மாற்றும். உடம்புக்கு ஆடை எப்படி அழகை கூட்டுகிறதோ அதே போலதான் அடக்கமான நடத்தை நம் வாழ்க்கையை உயர்த்தும். அதனால் எப்போதும் அடக்கமும் பணிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடக்கம் அழகுக்கு ஆடை.
4: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: பிரீதி விஷா.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: சரிம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: நான் ஒரு பாடல் பாடுறதா இருக்கேன்.
5: எதை பத்தின பாடல் பாட போறீங்க?
6: தமிழ பத்தி பாடுறேன்.
5: பாடுங்களேன்.
6: தமிழின் இனிமை, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும், இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணீர். இந்த பாடலை பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாடலோட பொருள், பழத்தில் உள்ள சுவையும் சாரும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், காய்ச்சிய பாகின் சுவையும், சிறந்த பசு தந்த பாலின் சுவையும், தென்ன மரத்தில் இருந்து குளிர்ந்த இளநீர் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழின் சுவை இவற்றை விட உயர்ந்தது, மேலும் தமிழின் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். அடுத்ததா பாரதிதாசனை பத்தி குறிப்பு சொல்ல போறேன். இவர் புதுச்சேரியில் பிறந்தார். பாரதியாரின் மீது கொன்ற பட்டினால் கனக சுப்பிரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பு அமைந்துள்ளது.
5: சுப்ரசுனிங்களே, பாப்பாவுக்கு தமிழ் பிடிக்குமா?
6: பிடிக்கும்.
5: வேற என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்?
6: மேக்ஸ், இங்கிலீஷ், இவிஎஸ் பிடிக்கும்.
5: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளுன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
5: நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: காற்றலையில் கவிபாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியில் 70-80களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களை தாங்க இன்றைக்கி நம்ம கேட்டு மகிழ போகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. பாடலை பாடியிருக்காங்க SP பாலசுப்ரமணியம்.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கடகிட தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்.

70-80களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க, இளையராஜா பாடியிருக்காங்க, கேஜே ஏசு.

0: காற்றில் நானே.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 க்கு

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
10: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.

நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பம் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பம் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மகேஷ்கர் பாடிய பாடல் சத்யா படத்திலிருந்து.

மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: Telelocke app, website www.tele-law.in या toll free number 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய புது புது அர்த்தங்கள் படப்பாடல்.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. கேஜி ஏசுதாஸ் பாடிய பாடல் 3 பிறை படத்திற்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே தேன்மழை.

70-80களில் வெளிவந்த பாடல்கள் நான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா, மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

0: சென்டர், சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: விடா முயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
7: பாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நினைவெல்லாம் நித்யா படப்பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில 70-80களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறை

0: ஆற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.

0: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
1: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, உங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்துருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத

0: வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்திருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புறம் வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் RS செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக். மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலி கிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
2: செல் 9443935130.
1: JKR பாலி கிளினிக்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேயர்கள் நேஞ்சக நோய் தொடர்பான தமது சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-427-231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நமக்கு பயனுள்ள தகவல்களை தரத்துக்கும் நேயர்களோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கும் திருவாரூர் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் RS செந்தில்குமார் அவங்க நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர்.
6: வணக்கம்மா.
0: வணக்கம் டாக்டர். நிகழ்ச்சியில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு கேட்கறதுக்கும் கேள்விகள் கேட்கறதுக்கும் முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாம் டாக்டர். உங்களை பத்தி சொல்லுங்க.
6: நான் நுரையீரல் சிறப்பு மருத்துவம் முடிச்சுட்டு நான் திருவாரூர்ல ஆரம்ப காலத்துல நான் இருந்தமா. திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில நுரையீரல் சிறப்பு மருத்துவரா துறை நுரையீரல் பிரிவுல பணியாற்றி இருந்தேன். தனியார் பிரிவிலையும் நான் திருவாரூர் சுவாசம் என்ற இது மூலமா நான் சேவை பண்ணிட்டு வரேன். இது இல்லாம இப்ப நான் தற்காலிகமா இப்ப கொஞ்சம் மற்ற ஃப்ரீ கேம்ப்ஸ் இந்த மாதிரியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா. சோ நுரையீரல் சம்பந்தமான ஆலோசனைகள் ஆன்லைனாகவும் ஆஃப்லைன்ல கவர்மெண்ட் சைட்லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமா.
0: ஓகே சார். முதல்ல நுரையீரல் ஆரோக்கியம் வந்து நம்ம ஒட்டுமொத்த உடல் நலத்துக்கும் எவ்வளவு முக்கியமானது டாக்டர்?
6: ஆமா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப எப்படி இருதயம் வந்து நம்ம ரத்தத்தை வந்து உடம்புக்கு நமக்கு நம்ம உணவுல சாப்பிடுற உணவுல இருக்க குளுக்கோஸ உடம்புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம ரத்தத்துல இன்னொரு வகையான ஒரு பொருள் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாச நுரையில தான் ஒரு குடோன் மாதிரி ஆக்சிஜன் வந்து முழுக்க எடுத்து அங்க இருந்துதான் நம்ம ரத்த குழாய்கள் எல்லாமே ஆக்சிஜனை எடுத்துக்குது. நம்ம எப்படி நம்ம இன்டெஸ்டைன்ல இருந்து நம்ம உணவுல இருக்க குளுக்கோஸ் எடுத்துக்கிற மாதிரி நம்ம லங்ஸ்ல இருந்து நம்மளோட ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கோ. இப்ப லங்ஸ் வந்து நல்லா இல்ல அப்படின்னா லங்ஸுக்கு வந்து சேரக்கூடிய ஆக்சிஜனோட அளவு வந்து ரொம்ப கம்மியா வரும். அப்ப உடம்புகளுக்கு போக சேர வேண்டிய ஆக்சிஜன் வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் வந்து முக்கியமானது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்.

0: சொல்லுவாங்க, நம்மளோட முக்கியமான நம்ம மெட்டபாலிசத்துக்கு நம்ம உடம்போட செயல்பாடுகளுக்கு அடிப்படையான ஒரு ஒரு பொருள் வந்து ஆக்சிஜன். நம்ம நல்ல காற்றை நம்ம உள்ள இழுக்கிறதும் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய கெட்ட காற்றான கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றதுக்கும் இந்த நுரையில வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
1: ஓகே டாக்டர்,
0: இதை நம்ம உடம்போட ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பண்ண சொல்லக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து நம்ம ரெகுலேட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு பொருள், முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ லங்ஸ், சிங்கிள் லங் வச்சும் நம்ம பெருசா நம்ம நலன் பார்த்துக்க முடியாது. அதனால நம்ம லங்ஸோட நலன் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னைக்கு இருக்க சுற்று வேகமா மாறிட்டு இருக்க நகர்ப்புற மாற்றங்கிறதுனாலையும் இப்ப நிறைய தொழிற்சாலைகள் இது எல்லாத்தினாலையும் நம்ம சுற்றுப்புற மாசு இது எல்லாத்தினாலையும் நம்ம நுரையீரல் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய முதல்ல ஆக, அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய டைம்ல நம்ம இருக்கோம்.
1: ஒருத்தவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்கு அப்படின்னு உணர்த்ததுக்கு ஏதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அறிகுறிகள் இருக்கா டாக்டர்?
0: இருக்குமா. இப்ப இத வந்து நம்ம அக்யூட் கிரானிக்னு பிரிச்சுக்கலாம். அக்யூட்னா உடனே உருவாகக்கூடிய மாற்றங்கள், சிலதெல்லாம் வந்து லேட்டா உருவாகக்கூடிய மாற்றங்கள். உடனே உருவாக்கிற மாற்றங்கள்ல திடீர்னு ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், மூச்சு திணறல் வந்து தொடர்ச்சியாவே நம்ம கூட ரெகுலராவே இருந்துட்டு இருக்கக்கூடிய சளி, நாள்பட்ட சளி. ஸோ ஒரு அக்யூட்னா பாத்தீங்கன்னா அக்யூட்லயும் திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகளையும் இருமல், சளி பிளஸ் திணறல் இருக்கலாம். நீண்ட நாள் பிரச்சனை சார், விட்டு விட்டு எனக்கு வந்து திணறல் வரும் சார், கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், ஆனா மறுபடியும் அந்த திணறல் வந்து ஏதாச்சும் ஒரு தூண்டுதல்னால எனக்கு வந்து சேரும், இந்த மாதிரி சொல்றது இருப்பாங்க. இது இல்லாம வீசுன்னு சொல்லுவாங்க, பேஷண்ட் வெளிப்படையாக வீசுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி வீசிங் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம நடக்க முடியல, என் கூட நடக்கிறவங்க நான் சேர்ந்து நடக்கிறப்ப நான் வந்து ஸ்லோவா நடக்கிறல கிளறிட்டே நடக்கிறேன், இந்த மாதிரி அறிகுறிகள் சொல்லுவாங்க. சோ இதை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் தான் ஆரம்ப அறிகுறிகள்.
1: சரி சார்,
0: நம்ம எல்லாம் நான் ஸ்லோ பிளேயரப்ப நான் மாஸ்டர் ஆயிருக்கும் சார், ஸ்டிப்ஸ் எடுப்பேன், நான் ஏறினாலும் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் பூச்சிடுவாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் பேஷண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணி கரெக்டா தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுவாங்க.
1: அடுத்தது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சாதாரணமா நமக்கு இந்த சளி இருமல்லாம் வருது இல்ல சார், இது எப்போ வந்து தீவிரமான ஒரு நுரையீரல் பிரச்சனை அப்படிங்கறத மாதிரி மாறுது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கிட்ட பேசலாம் சார். சரி சொல்லுங்க சார், சாதாரணமா வர இந்த சளி இருமல் எப்போ வந்து தீவிரமான நுரையீரல் பிரச்சனையா மாறுது சார்?
0: ஆமா, இது நுரையீரல் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நமக்கு வந்து மைல்டா வந்துட்டு போகக்கூடியது. ஏன்னா நிறைய டைம் நம்மளோட எதிர்ச்சக்தி இடையில வந்து வேலை பார்த்து நம்மளோட எதிர்ச்சக்தி வந்து இந்த கிருமிகள் உள்ள தாக்குதல் வருது இல்லையா, அதை வந்து நம்ம கண்டெயின் பண்ணிடும், கண்டெயின்னா அது கட்டுப்படுத்திடும். நிறைய டைம் இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அதுவும் கம்பைண்டா வரும். பட் அது வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளோட எதிர்ச்சி பண்ணிடும். டோஸ், அதாவது சில பேர்த்துக்கு, அதாவது எதிர்ச்சி குறைபாடு இருக்க பேஷண்ட்ஸுக்கு, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஒரு கிட்னி பேஷண்ட்ஸ், சின்ன குழந்தைங்க, ஏஜ்டு பேஷண்ட் வந்து கீமோதெரப்பில இருக்காங்க, பேஷண்ட் நிறைய நாள் ரொம்ப நாள் ஸ்டீராய்டு வந்து ஒரு வேற ஒரு நோய்க்காக வாதம் சம்பந்த நோய்க்காக எடுத்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து மோர் டோன் பார் அந்த நிமோனியா வந்து ஒரு சளி நார்மலான சளியா தான் பிடிக்கும், அது அதுக்கப்புறம் அது நிமோனியாவா மாறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு உண்டு. நல்ல இம்யூனோ காம்பிடென்ட்னு சொல்லக்கூடிய நல்ல இம்யூனிட்டி நல்லா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டெயின் பண்ணப்படும், கண்டெயின்னா அது கட்டுப்படுத்தப்படும். கூட ஒரு மைல்டான ஓரல் ஆன்டிபயோட்டிக், வாரியான ஆன்டிபயோட்டிக் ஒரு வாரம் கொடுத்த மூலமா நம்ம சரி பண்ண முடியும். இந்த சில பேஷண்ட் சொன்னாலே, அந்த பேஷண்ட் சொல்லிட்டு ஸ்மோக்கர்ஸும் சேர்க்கலாம், ஆல்காலிக் ஆல்கால் பிடிக்கிறவங்களும் ஸ்மோக் பண்றவங்க இவங்க எல்லாத்தையுமே இந்த கேட்டகரியில கொண்டு வரலாம். இவங்க எல்லாமே இம்யூனிட்டி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஏர்வேல வந்து கிளிமையை கிளியர் பண்ணிக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால
2: உங்களோட
1: சந்தேகத்தை கேளுங்க சார், டாக்டர் இணைப்புல
2: இருக்காங்க.
0: சொல்லுங்க சார்.
2: சார், இப்ப என்னோட டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா

0: நம்ம வந்து கண்ணாடி போட்டு நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி நம்மளுடைய சுவாச கோளா இருக்கு, ஏதாவது நம்ம பாதுகாப்புக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு போட்டுக்கணும் அப்படின்னா எதே மாதிரியான நீங்க இதை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத சொன்னா ரேடியோ கேட்டு
1: என்ன மாதிரி ப்ரிகாஷன் எடுக்கிறது இல்ல எப்படி
2: நம்ம வந்து நிறைய டைம் நமக்கு நம்ம வந்து நம்ம மூச்சுப்பாதை வந்து நேரடியா நம்மளோட சுற்றுப்புறம் மாற்றதுனால பாதிக்கப்படக்கூடிய இல்ல முதல் உறுப்பு வந்து நுரையீரல் தான். ஒரு புகையாகட்டும் ஒரு டீசல் புகையாகட்டும் நம்ம இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மாஸ்க் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு அவுட்டோர் போறப்பயாச்சும் நம்ம மாஸ்க் வேர் பண்ணிட்டு போறது ஒரு நல்ல விஷயம் சார். ஒரு நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்ல வீட்டுல வேற இன்ஃபெக்ஷன் இருக்கு அந்த இதுலங்க நம்ம இன்னொருத்தங்க ஸ்ப்ரெட் ஆகும் நினைக்கிறப்ப நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப அவசியமானது. நம்ம உணவுல சார் உணவுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைஞ்ச உணவுலாம் சார், காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரியான உணவுகள் நல்லாவே சேர்த்து பார்க்கணும் சரிங்களா. விட்டமின்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது, விட்டமின் சி டி அண்ட் இ இது மூணுமே ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் குவாலிட்டியோட இருக்கிறது. இது எல்லாமே நம்மளோட நுரையீரலுக்கு நமக்கு நல்லது பண்ணும். இது இல்லாம சில மூச்சு பயிற்சிகள் நம்ம சாதாரணமா நம்ம நம்மளோட இந்தி முறைகள்ல பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சிகளும் நமக்கு நுரையீரல வந்து சுத்தமாக்கி நமக்கு உதவும். இது இல்லாம ஒரு பேஷண்ட்ஸ் நான் சில பேஷண்ட்ஸ் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இவங்க எல்லாம் ஏன் சொல்லி குறைய மனுஷன் அவங்க எல்லாமே என்ன பண்ணிருந்தாங்க இந்த மாதிரியான நோயின் சொத்துக்கள் வராம தடுத்துக்கிறது அவங்க என்ன பண்றாங்கல வந்து ஒரு சில கடுமையான நோய் நிமோனியா வரக்கூடிய நிமோனியா அளவுக்கு நுரையீரல தாக்கக்கூடிய பாக்டீரியா உண்டு. நிமோகாக்கல் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா சொல்லுவாங்க, அதுக்காக நிமோகாக்கல் வேக்சினேஷன் சொல்லுவாங்க. அது வந்து 5 வருஷத்துக்கு நல்லது. இதெல்லாம் வந்து அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் இம்யூனிட்டி கம்மியானவங்க நான் சொல்றேன் அவங்க எல்லாம் போட்டுக்கலாம்.
1: இவங்க எந்தெந்த வயதினருக்கு சார் இந்த தடுப்பூசிகள்லாம் பொருந்தும்?
2: இந்த தடுப்பூசி வந்து 60 வயசுக்கு மேல போடலாம். இந்த நியூமோகாக்கல் வேக்சினேஷன் சொல்லுவாங்க, பிரிவினா 13 சொல்லுவாங்க, அது வந்து 60 வயசு மேல போடலாம். இதே வேக்சின் கம்மியான ஏஜ்காரங்களுக்கும் சிலது வந்திருக்கு அஸ் பர் கைட்லைன்ஸ். அது வந்து நியூமோவேக் 23 சொல்லுவாங்க. இது வந்து அந்த 15-18 வயசுல இருந்து நம்ம 60-55 வயசு வரைக்கும் யாருக்கு வேணா நம்ம போடலாம். ப்ரொவைட் தட் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் தொத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கணும். மீன்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஒண்ணு அவங்க நுரையீரல் வந்து ஒரு நுரையீரல் இல்லாதவங்களா இருக்கலாம், ஒரு நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஒரு ஆஸ்மா பேஷண்டா இருக்கலாம், ஒரு கண்டினியூஸா வீத்திங் வர பேஷண்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இதோட சேர்த்து பேஷண்ட் வந்து சின்ன வயசுல டயபெட்டிக் இருக்கலாம், இவங்களுக்கு நோய் தொத்துக்கான வாய்ப்பு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சின்ன வயசுக்காரர்களையும் இந்த மாதிரி போடலாம். ஆனா ஃப்ளூ தடுப்பூசி வந்து எல்லா இடத்துக்கும் போடலாம். தடுப்பூசிகள் நம்ம போட்டுக்க முடியும். இது வந்து வருஷ வருஷம் புது புது நிறைய இடத்துல பேண்டமிக் தொற்று நிறைய இடத்துல இந்த நோய் தொற்றுகள் பரவ வச்சுட்டு அந்த மாதிரியான வைரஸையும் இந்த வேக்சின்ல நம்ம தடுக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வருஷத்துக்கு ஒருக்க நம்ம போடுறது மூலமா நம்ம அந்தியா நம்ம வந்து பிரச்சனை இல்லாம நம்ம கடந்துக்க முடியும். அப்படி வந்தாலுமே நமக்கு மைல்டு ஃபார்ம்ல நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: ஓகே சார், தடுக்கணும் அப்படின்னா தடுப்பூசிகள் போட்டுக்கலாம்.
2: சில முறைகள் உண்டு நம்ம வராமலே தடுத்துக்கிறதுக்கு, சில நம்ம உணவு முறைகள்ல சில மாற்றங்கள் பண்ணிக்கிறது, பாதுகாப்பா நம்ம நடந்துக்கிறது. வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்றது வந்து நம்ம கோவிட் எல்லாம் கேள்விப்படுறோம், நம்ம கை கொடுக்கூடாது நம்ம அவங்க வந்து அவங்களோட மூக்கு ஜலதோஷம் அவங்க அந்த கை கொடுக்குறப்ப அந்த கிருமி வந்து கை வழியா நம்மளோட நோஸ்க்கு போகுது படிச்சுக்கல. அதேதான் எல்லா வைரஸ் சாதாரண வைரஸும் அதேதான் பரவரத்தன்மை. அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிற சூழ்நிலையில அந்த மாதிரி அவருக்கு தனிமையை பதில் கொடுக்கணும், அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சொத்துக்கள் வாங்க தடுத்துக்க முடியும். அவர் ஒரு பெட் ரெஸ்ட் ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு அவரும் ஒரு 2-3 நாள் ரெக்கவரி ஆகிட்டு வரப்ப அது ஸ்ப்ரெட் நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி இருமறப்ப இன்னொருத்தர் இருமறப்ப நம்ம இருமறப்ப கூட சரி காஃப் ஹைஜின் ஃபாலோ பண்ணும். காஃப் ஹைஜின் சொல்றது மூக்குக்கு வாய்ப்பு சேர்த்து கச்சிஃபோ துண்டே வச்சு இருமறது ஒரு நல்ல பழக்கம். அது மூலமா நம்ம அந்த ஸ்ப்ரெட்டே நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும்.
1: ஓகே சார், நேயரோட சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நேயர் இணைப்புல வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க, யாரு?
3: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார், என்ன சந்தேகம்?
3: கேக்குறேன். அதாவது வந்து நெஞ்சக நோய்கள் ஆஸ்துமா இருக்குல்ல மேடம், ஆஸ்துமா வந்து நோய் வந்துட்டா அவர் எந்த நோய் வராதுன்னு வந்து ஒரு மக்களிடையே ஒரு அபிப்பிராயம் இருக்கு மேடம். அது எந்த அளவுக்கு உண்மை. அடுத்தது மேடம்,

0: அதாவது இந்த அல்சரு, அல்சர் வந்துட்டா அது முத்தி போயிட்டா வந்து கேன்சர் ஆகும்னு சொல்றாங்க. அதனால அந்த சந்தேகத்தை எனக்கு வந்து சொன்னீங்கன்னா, டாக்டர்கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா நான் வந்து வானொலியை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: வானொலியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. சரி, இப்போ ஆஸ்துமா வந்து இதை பத்தி கேட்டிருக்காங்க.
2: ஆமா, இந்த ஆஸ்துமா அவரோட ரெண்டாவது கேள்விக்கு நான் முதல்ல சொல்றேன். நீண்ட நாள் வைத்தியம் பண்ணாம லாங் ஸ்டாண்டிங்கா வச்சுக்கிற வைரல்ஸுக்கு செல் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. அல்சருக்கு பிரச்சனைங்கிறது ஒரு ஒரு ரெண்டு வாரம் இல்ல மூணு வாரம் வைத்தியம் தான் அது. அதை பண்ணி நம்ம வைரல்சரை சரி பண்ணிக்கணும். இந்த வைரல்சர் நம்ம வந்து நிறைய டைம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் பண்ணிக்காமலே வெறும் மாத்திரைகள் மட்டுமே நம்பி ஓட்டுறாங்க. சோ இப்ப வந்து வைரல்சத்துக்கான காரணம் வந்து ஒண்ணு, நேரம் தவறி சாப்பிடுறது, சாப்பாடை ஸ்கிப் பண்றது, ஸ்பைசி ஆயிலி டயட்ஸ் அதிகமா இருக்கு, இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி நம்ம நார்மலான முறைக்கு மாறிக்கிட்டு, ஸ்டமக் ஃப்ரெண்ட்லியான டயட்டுக்கு மாறிக்கிட்டு அல்சர் மாத்திரை எடுக்கிறப்ப, இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்றப்ப அந்த நம்ம திரும்ப அல்சர் வராமலும் அதை தடுத்துக்க முடியும். நீண்ட நாள் அல்சர் பிரச்சனை விட்டு விட்டு இருந்துட்டே இருக்க பேஷண்ட்ஸுக்கு அது வேற மாதிரியான செல்களாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருந்துங்கிறது இப்ப ரீசெண்டான ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது நீங்க சொல்ற விஷயம் சரியானதுதான். செகண்ட், முத பாயிண்ட், ஆஸ்மா பிரச்சனை வரவங்களுக்கு மட்டுமே வராது அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு அந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த ஆதாரங்கள் எதுவுமே இல்ல. ஒரு சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ஆஸ்மா இருக்கு. ஆஸ்மாங்கிறது வந்து சில பேஷண்ட்ஸுக்கு மரபு சார்ந்து வரக்கூடிய ஒரு தூசு போக ஒத்துக்காத தன்மை. தூசு போக ஒத்துக்காத தன்மை வந்து நோசையும் பாதிக்கும். சில டைம் அடுப்பு துமல் போடுவாங்க, மூக்கு ஒரு மூக்கு அரிப்பு, கண் அரிப்பு, மூக்கால பச்சை தனியா ஒத்துறது, அடுப்பு துமல் போறதுலாம் இருக்கு பாத்தீங்களா. இது ஒரு வகையான ஒரு ஒரு மரபு சார்ந்த அலர்ஜி தான், நோசி அலர்ஜி சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு அலர்ஜி தான் கீழ் மூச்சுக்குள்ளாயே பாதிக்குது. கீழ் மூச்சுக்குள்ளன்னா தொண்டையில இருந்து மூச்சு பாதை லங்ஸ் வரைக்கும் பாதிக்கிறத இது பேர் தான் நம்ம வந்து ஆஸ்மாங்கிற பேர் சொல்றோம். இது வந்து தூசு போக வாசனை, இந்த டஸ்ட்டுக்கு ஏத்த இந்த டஸ்ட், சில டைம் எமோஷன் கூட, இந்த மாதிரியான ட்ரிகர் இருக்கு, இந்த மாதிரியான தூண்டுதல் இருக்கு. அந்த மூச்சுப்பாதை வந்து சுருங்கி, மூச்சுப்பாதை வந்து ஒரு சுருக்கம் அடைஞ்சு அது வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இந்த சுருக்கம் வந்து சுருக்கத்துக்கான காரணிகள் வந்து நம்மளோட உடம்புல மரபணு வாட்டு, நம்ம நம்மளோட ஈஸ்னோஃபிலியா சம்பந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட செய்திகள் அதிகமா இருக்கிறது ஒரு காரணம். இந்த சுருக்கம் அடையப்ப சுத்தி இருக்க மூச்சுப்பாத சுரப்பிகள் சுருக்கமும் அடையுது. சுத்தி இருக்க மூச்சுப்பாத சுருக்கத்துல இருந்து மூச்சுப்பாத சுரப்பிகள் இருந்து நிறைய நீர் உள்ள சிந்தறதுனால ஒரு கோலத்திலையும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வெள்ளை கலர் கோல, ஒரு கொங்கு கோலமாய் வந்துகிட்டே இருக்கும். சோ இது வந்து ஒரு மரபு சார்ந்த அலர்ஜி. இந்த அலர்ஜி பிரச்சனையை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம், நம்ம முழுக்க சரி பண்ண முடியாது.
0: நீங்க ரெகுலரா மாத்திரைகள் போட்டு கட்டுப்படுத்திக்கிறது சூழ்நிலை கூட இல்ல. இப்ப வந்து நிறைய வகையான ரொம்ப நல்ல ஒரு வகையான இன்ஹேலர் எல்லாம் வந்துருச்சு. இந்த இன்ஹேலர் தெரப்பிங்கிறது வந்து நிறைய பேருக்கு, நம்ம மக்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு பயம்
1: இருக்கு.
0: இந்த இன்ஹேலர் வந்து இது நீண்ட நாள் பழக்கம் ஆயிடுமோ, இல்ல இது வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் தானே, அட்வான்ஸ்டு பேஷண்ட் தானே கொடுப்பாங்க, ஏன் நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இது வந்து அப்படி இல்லைங்க. இது வந்து ரொம்ப அடிப்படை வைத்தியம். ஒரு பேஷண்ட்ஸுக்கு, ஒரு மூச்சுப்பாத சுத்தம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு நம்ம மூச்சுப்பாதை நேரடியா மருந்து அடிச்சிருப்ப அது வந்து நல்ல பலன் கொடுப்போம். இப்ப ஒரு கண்ணுக்கு பிரச்சனை இருக்கப்ப அவங்க போயிட்டு நம்ம முழுங்குற மாத்திரை நம்ம கேட்கறது இல்லையா, கண்ணுக்கு அந்த மாதிரி உறுப்பு சார்ந்த மருந்துகள் வந்து இன்னைக்கு இருக்க அறிவியல் முன்னேற்றத்தினால கிடைச்சு பரிசீலனை வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு நேரடியா நம்ம லங்ஸ்கே அடிச்சுக்கிறோம். இதனால நம்ம அந்த சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட் சொல்லுவாங்க, அதாவது நம்ம வயிற்றுல ஒரு மாத்திரை போயிட்டு ரத்தத்தினால அது உரியப்பட்டு உறுப்புக்கு போயிட்டு வேலை பாக்குறப்ப அந்த மருந்து ரத்தத்துல நம்ம போய் கலக்குறப்ப நிறைய உறுப்புகளுக்கு அது போகதான் தெரியும். அது மாதிரி பிரச்சனை இதுல இல்ல. உறுப்பு டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவாங்க, இந்த உறுப்புலயே நம்ம அடிச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட்ங்கிறது கம்மியானது, ரொம்ப கம்மியானது. நீண்ட நாள் வைத்தியத்துக்கு ஏற்றது இன்ஹேலர் தெரப்பி. அதே மாதிரி நீங்க முழுங்க மாத்திரனாலும் ஒரு ஆஸ்மா கட்டுப்பாட்டுக்கு முழுங்க மாத்திரக்கான தேவை தொடர்ச்சியா இருந்துட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல சீக்கிரமா அந்த முழுங்க மாத்திரையில இருந்து நீங்க கொஞ்சம் உரிய மருந்து மாதிரியான மருந்துகளை மாத்திக்கிறப்ப பலனும் உங்களுக்கு இது மடங்கா இருக்கும். உங்களுக்கு நீண்ட நாள் சைட் எஃபெக்டும் பெருசா இருக்காது, நல்ல கட்டுப்பாடு உங்களால எடுத்துக்க முடியும். ஹேண்டியா இருக்கும், கையிலேயே மிஷின் இருக்கும், மிஷினோ இல்ல கேப்சல் போட்டு உரியதம் ஒரு இன்ஹேலர் டைப்போ இருக்கும் உங்ககிட்ட இருக்கும். நீங்க அது நீங்க முழுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பேஷண்ட்ஸ் ஒரு யங் பேஷண்ட்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் அது ஏத்துக்கிற தன்மை நல்லா இருக்கும். அதனால இன்ஹேலர் வந்து கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதுக்கான தேவை இருக்கு.

0: அதை பயன்படுத்தி நம்ம குறைச்சிக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு முறை.
1: அது பயன்படுத்துறதுனால எந்த ஒரு
0: எந்த ஒரு
1: பெரிய
0: அதாவது இதுல
1: பாதிப்பு
0: வந்து
1: ஏற்பட போறது இல்லை.
0: நெக்லிஜிபிள் சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க, அதாவது நம்ம முழுங்குற மாத்திரைகள் இருக்கக்கூடிய பக்க விளைவுகளோட இதுல வந்து நெக்லிஜிபிளான ரொம்ப கம்மியான சைட் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம டோஸை பயன்படுத்துறோம். இப்ப வந்து முழுங்குற மாத்திரை எல்லாம் மில்லிகிராம் அப்படிங்கிற டோஸ்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம், ஆனா அந்த உறுப்புக்கு போய் நமக்கு கிடைக்கிறது என்னமோ நம்ம மைக்ரோகிராம் அளவுக்கான டோஸ் தான் போய் கிடைக்கும். நம்ம உரியற மருந்துலாம் மைக்ரோகிராம் அளவுலதான் நமக்கு டோஸாவே வருது. அதை நம்ம உரியறப்ப நமக்கு வாயிலையும் கொஞ்சம் ஒட்டிக்குது, அதை நம்ம கொப்பளிச்சு வெளியில ஊஞ்சிடும். இது போகதான் கொஞ்சோண்டுதான் உனக்கு போய் சேரும். அந்த கொஞ்சோண்டு மருந்தே போதுமானதுன்னு நான் சொல்றேன். அதனால அந்த உரியற மருந்துலயும் கொஞ்ச நாள் லங்ஸ்ல போய் சேருது, அதுவே நமக்கு போதுமான விலையை உண்டாக்கிடும். அதனாலதான் இப்ப இந்த மாதிரியான இன்ஹேலர் தெரப்பிய நுரையீரல் டாக்டருங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா இதுல வந்து சைடு எஃபெக்ட் கம்மி. ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு 5 வயசு கம்மியான குழந்தைக்கு நீண்ட நாள் வைத்தியம் வரப்ப அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உரியர் மருந்துகளை பயன்படுத்துறதோ முழுங்குற மாத்திரைகளை பயன்படுத்துறதோ இந்த உரியர் மருந்து வந்து நம்ம சிம்டம் கேத்த மாதிரி பயன்படுத்துறது ஒரு நல்ல முறை அப்படிங்கறத பேஷண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்துதான் நம்ம இதை அறிமுகப்படுத்தோம். அதனால இது இதை பத்தின தவறுதலான புரிதல் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க கண்டிப்பா தெளிவு பண்ணிக்கலாம். தெளிவு பண்ணி இதை கம்ப்ளீட்டா பிளைண்டா நீங்க அதை கண்மூடித்தனமா அவாய்ட் பண்ணாம இத நீங்க இதுக்கு இது என்ன பக்க விளைவுகளோ இது எதனால இது எனக்கு நீண்ட நாள் பயன்பாட்டுக்கு ஏற்றதா அப்படிங்கறது எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க
1: ஆரம்பிச்சுக்கலாம்.
0: இதுல பல வகையான மருந்துகள் வந்துருச்சு, அதனால இது எல்லா வகையான நோய்களுக்குமே ஆப்டா இருக்கு, அது கரெக்டா
1: இருக்கு. ஒரு சிறு விளம்பர இடைவேளுக்கு பிறகு இன்னும் நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கேட்கலாம் டாக்டர்.
0: ஓகே ஓகே
1: டாக்டர். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கி கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: 9443-95130
2: JKR பாலிகிளினிக்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
8: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்.

0: ஷட்டர்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து, காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443935130
1: JKR பாலிகிளினிக்.
0: நேயர்களினி தொடர்ந்து கேட்கலாம். திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் VK ஆயுர்வேத மருத்துவமனை திருவாரூர், VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
0: டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் RS செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு தெளிவாக விளக்கங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் டாக்டருடன் இணைவோம். வணக்கம் டாக்டர். இதுவரைக்கும் வந்து ஆஸ்துமா பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, யாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
3: சாம்பிராணி போக, இந்த பத்தி போக, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேது. ஒண்ணுமே தும்மல் வந்துருது, தும்மல் வந்துருது. சாம்பிராணி போக, பத்தி போக சுத்தமாவே ஒத்துக்க
0: மாட்டேது.
3: அப்ப ரெண்டாவது, நான் இந்த கடத்தல கடை வச்சிருந்தாலும் ஒரு 32 வருஷமா இந்த பஸ் போக்குவரத்துலதான் என் கடையே இருக்கு. அதனால என்னுடைய நெஞ்சு இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்படுமா, இதை சொல்லுங்க. வானொலியில கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க டாக்டர். இந்த கேள்வி எனக்குமே இருந்தது. நம்ம வீட்டுல பயன்படுத்துற அந்த கொசுவத்தி,
4: எல்லாமே இந்த இவங்களுக்குமே கிட்டத்தட்ட நோஸ் அலர்ஜி இப்ப ஆரம்பிக்குது. இப்ப இதை அவங்க கட்டுப்படுத்தாம விடுற பட்சத்துல அவங்களுக்கு இந்த

0: கீழ் மூச்சுக்குழாய சம்பந்தப்பட்ட அலர்ஜி, அதாவது அலர்ஜியான வீசிங்கும் வர ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த நோஸ் அளவுலயே இந்த அலர்ஜியை நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்க முயற்சி பண்ணணும். உங்களுக்கு வீசிங் இருக்கா அப்படிங்கறதே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நோஸ் அலர்ஜிக்கு வந்து தூண்டுதல்கள் இருக்கு, நிறைய ட்ரிகர் ஃபேக்டர். இந்த ட்ரிகர் ஃபேக்டரை கொஞ்சம் தவிர்த்துட்டாலே இந்த நோஸ் அலர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பட் இது மட்டும் இல்லாம இது மட்டுமே நோஸ் அலர்ஜிக்கு காரணம் அமையாது. ஏஜ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் ஏஜ் மேல இருக்காங்க, அதனால நோஸ்ல ஏதாச்சும் சதவு அலர்ஜி இருக்கா, நேசல் பாலிப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறதையும் அவங்க பாத்துக்கணும். நோஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். மூக்குல சில டைம் சதவு அலர்ஜி இருந்தாலும் இந்த மாதிரி மூக்கு அரிப்பு அது மாதிரி எல்லாம் வரும், அடுக்கு தும்மல் கூட வரலாம். இந்த நோஸ் அலர்ஜி பிரச்சனைக்கு நம்ம நோஸ்ல சதவு அலர்ஜி அந்த மாதிரி இல்லாத டைம்ல நம்ம வந்து நேச்சுரல் ஸ்ப்ரே மாதிரி சஜஸ்ட் பண்ணிட்டு அலர்ஜி சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் போடுறது மூலமா இந்த தூண்டுதல்கள் பட்டாலுமே இந்த மூக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது. இந்த மூக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும் பேஷண்ட்ஸ முடிஞ்ச அளவுக்கு தூண்டுதல் இருந்து கொஞ்சம் விலகிதான் இருக்கு சொல்லுவோம். இப்ப சாம்பிராணி பகுதியில் ஊட்டுப்பத்தி போகிற கொசு பத்தி சுருள் இருப்பாங்களே, அது பவுடர் பர்ஃபியூம்ஸ் ஒரு குப்பை அச்சுறு போகிற இந்த ஸ்ட்ராங்கான வாசனைகள் எல்லாமே சில டைம் மூக்க வந்து தூண்டு செய்யும். இதெல்லாமே நம்ம வந்து இதோட சேர்த்து பைக்ல போறப்ப எதிர்காத்து படுற மாதிரி நம்ம பள்ளிக்காத்துல எதிர்காத்து பள்ளிக்காத்து மூக்கு நமக்கு மூக்கு அடக்க வந்துடும், மூக்கு ஊத்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப ரெண்டாவது வந்து அவர் வந்து மெயின் கடவுள் தான் அவரோட கடன் சொல்றாரு. அவருக்குமே இந்த தொழில் சார் சிஓபிடி சொல்லுவாங்க, சிஓபிடினா ஆஸ்மா மாதிரியே சிஓபிடி ஒரு ஏஜ்ல வரக்கூடிய ஒரு 40+ வரக்கூடிய ஒரு மூச்சுக்குழாய் சுருக்க பிரச்சனை. பட் அது வந்து அலர்ஜினாலும் சொன்னாங்க, ஒவ்வாமையினால வரக்கூடிய ஒரு அலர்ஜி பிரச்சனை, இது மரபு சார்ந்ததுன்னு சொன்னேன். சிலது வந்து நம்ம நடுவுல வாங்கிக்கிறோம், ஆந்த நம்மளோட வாழ்நாள்ல நடுவுல வாங்கிக்கிறோம். நம்ம தொழில் இருக்கலாம், நம்ம தொழில் செய்யற இடமா இருக்கலாம், நம்ம தொழிலே டஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு காட்டன் மில் ஒர்க், ஒரு பனிங் கம்பெனி ஒர்க், ஒரு குவாரியில கிரஷர் கம்பெனில கிரஷர் மண்ணு எம்சாண்ட் கிரஷர்ல இல்ல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி கூட இல்ல, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்றப்ப நமக்கு இந்த தொழில் சார்ந்த டஸ்ட் நம்ம வாங்குறப்ப கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறப்ப நம்ம அதுமுக நோய் அது வந்து நம்ம மூச்சு பாதையில பாதிக்குது. இது இல்லாம சில பேர் ஸ்மோக்கிங் பண்றாங்க, சில பேர் வந்து பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான சில ஒரு சிக்னல்லயே கடைச்சிருப்பாங்க. அதுல டெய்லி சிக்னல் ஒரு டிராபிக் போலீஸ் ஆகட்டும், ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பண்ணுவாங்க, எல்லாமே தொழில் சார்ந்த டஸ்ட் வாங்கிடுறாங்க. இந்த தொழில் சார்ந்த டஸ்ட் ஸ்மோக்கிங் இது இல்லாம சுற்றுப்புற மாசு இந்த மாதிரியான டஸ்ட் வாங்குறது ஏஜ் ஆக ஏஜ் ஆக மூச்சுக்குழாயில ஒரு சுருக்கத்தக்கம். அது வந்து அது வந்து இருவருக்குன்னு சொல்றாங்க, அது வந்து அது திரும்ப மீட் எடுக்க முடியாத, திரும்ப விரிச்சுட முடியாத ஒரு மூச்சுக்குழாய் சுருக்கம். மாத்திரை விரிச்சிட முடியும், பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம மாத்திரைகளை நம்ம நிறைய வெவ்வேறு நாமளும் ஆஸ்மா கொடுக்குற மாத்திரைகள் போறப்ப இது பெருசா விரிவு கொடுக்காரு. இது வந்து சிறு சிறு மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட சுருக்கக்கடலை, அதனால இதுக்கு வந்து இதுக்கு பிரத்யேகமான உயிர் மருந்துகள் பயன்படுத்தி நம்ம விரிச்சுக்கணும். இது பேர் வந்து சிஓபிடி சொல்லுவாங்க. இது வந்து மெயினா தொழில் இதுல நிறைய கேட்டகரி இருக்கு, தொழில் சார்ந்த கெமிக்கல்ஸ் டஸ்ட் வாங்குறதுனா இது வரலாம், ஸ்மோக்கிங்னால இது வரலாம், மோஸ்ட்லி ஸ்மோக்கிங்னாலதான். இது இல்லாம விறகு புகை அடுப்பு புகெல்லாம் லேடிஸ் எல்லாம் இருக்காங்களே அதனால இது வரலாம். இது இல்லாம நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில நம்ம வாழ்றோம் இல்லையா, இன்னைக்கு எல்லாருமே சிஓபிடிக்கு ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா இன்னைக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அவ்வளவு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எல்லாருமே இந்த சிஓபிடிக்கு ஒரு ரிஸ்க் தான். இவங்களுக்கும் ஒரு வகையான இன்ஹேர் தான் நம்ம கொடுத்து சரி பண்றோம். பட் ஆனா ஆஸ்மேட்டிக் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய நம்ம மருந்து சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா விரிவு வந்து அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறாங்க. அதனால இந்த சுற்றுப்புற மாசுல தடுக்கிறதுக்கு நம்ம மாஸ்க் பயன்படுத்திக்கணும். டெல்லி எல்லாம் சொல்றாங்கல்ல, டெல்லி எல்லாம் நிறைய பொலியூஷன் இருக்காங்க, அவங்க காயில் வாக்கிங் போறப்பே அந்த டஸ்ட் தாங்கிட்டே இருக்குறாங்க. இதேதான் இவர் மெயின் ரோட்ல கட வச்சிருக்காரு, மெயின் ரோட்ல பஸ் போகுது, பஸ் என்ன பண்ணுது, இந்த மண் நம்ம தர நம்ம தார் ரோடு வந்து சுத்தமா இல்ல, மண்ணோட இருக்கு, மண்ணை அரைச்சி அரைச்சி அரைச்சி அரைச்சு நைஸ் ஆக்கிடுது. அந்த நைஸான ஒரு பவுடர் மாதிரியான ஒரு பொருள் வந்து ஒவ்வொரு பஸ் போறப்பையும் அது காத்துல போகுது, அது இவர் நுகராரு. லங்ஸோட கடைசி வரைக்கும் போகக்கூடிய தன்மை உடையது, அந்த லெஸ் தேன் 5 மைக்ரான் டஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து லங்ஸோட கடைசி வரைக்கும் போகக்கூடிய. இது வந்து அங்க போயிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் அதாவது இன்ஃபிளமேஷன் வரும், ஒரு ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு தழும்பு உண்டாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு காலையில இருந்து நைங்க வரைக்கும் அந்த ரோட்லயே உட்காந்துருக்கப்ப அந்த ரோட் மேல கரையில கட்டிக்கிறப்ப நமக்கு நிறைய டஸ்ட் உள்ள வாங்கி மாதிரி சொல்லுது. நாலடைவில் இந்த ஏர்வே வந்து ரீமாடல் ஆயிடும், ஏர்வே ரீமாடலிங் சொல்லுவாங்க. இவங்களுக்குதான் இந்த சிவப்பு இன்னொன்னு சொல்ல வந்தது, இந்த ஆஸ்மா பேஷண்டே சரிவர வைத்தியம் பண்ணலன்னா அவங்களுக்கு மூச்சுக்குழாய்க்கு விரிவுத்தன்மை நல்லா இருக்கும், அவங்களுக்கே சரிவர வைத்தியம் பாக்கல அப்படின்னா அவங்களும் சிஓபிடியா மாறிடுவாங்க, அவங்களுக்கும் இந்த மூச்சுக்குழாய்க்கு விரிவுத்தன்மை இல்லாம போயிடும். அதனால ஆஸ்மா பேஷண்ட்மே வைத்தியம் பண்ணாத ஆஸ்மா பேஷண்ட்மே சிஓபிடி வரதுக்கான வாய்ப்புகள்.
1: ஓகே டாக்டர், இப்போ
0: பிரச்சனை
1: டாக்டர், இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டாக்டர். நம்ம வந்து புகைப்பிடிக்க

0: உடல் நலத்திற்கு கேடு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறது, அதை பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு கேடு அப்படிங்கிறத சொல்லுங்க டாக்டர்.
1: ஆமா, அதாவது புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்துல இருக்காங்க, ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் புகைப்பிடிக்கிறாங்க, குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இவருக்கு என்ன, இவர் ஆக்டிவ் ஸ்மோக்கருக்கு என்ன லங் பாதிப்பு இருக்கோ அதே அளவுக்கான ஈக்குவலான பாதிப்பு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கருக்கு இருக்கு, அதாவது பாசிவ் ஸ்மோக்கருக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு தியேட்டர்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து புகைப்பிடிக்கிறது தடைபடி வச்சிருக்கோம். சோ ஆக்டிவ் ஸ்மோக்கரு அவங்க பண்ணக்கூடிய தப்பு வந்து அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பாதிக்கும். அதனால சோ ஸ்மோக் ஏரியால பர்டிகுலரா ஒரு யாரும் இல்லாத இடத்துல ஸ்மோக் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்மோக்கிங்க குறைக்கிறதுக்கு நுரையீரல் டாக்டர் பாத்துட்டு, இல்ல இப்ப சைக்காட்ரிஸ்ட் கூட அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம ஸ்மோக்கிங் நிப்பாட்டுறதுக்கு என்னால வந்து மன ரீதியா முடியல சார் அப்படிங்கிறது அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. மாத்திரைகளும் இருக்குது இப்ப, அது எல்லாமே சிவிங்கம் சாக்லேட் ஃபார்ம்லயும் பீஸா பெற மாதிரி ஜலிமிட்டாய் ஃபார்ம்லயும் வந்திருக்கு. அந்த மாதிரி மாத்திரை போறப்ப அந்த எண்ணெய் ஓட்டங்கள் குறைஞ்சிடும், அதாவது அந்த ஸ்மோக்கிங் பிடிச்சாகணுங்கிற அந்த ஆர்வம் வந்து
0: குறைஞ்சிட்டு
1: இதை முதல்ல பண்ணலாம். அப்படி இல்ல, நான் ஸ்மோக் பண்ணியே தான் சார் ஆகணும், ஒரு நாளைக்கு 3 hours நான் பிடிக்கிறது இருக்கு அப்படின்னா நீங்க யாரும் தனியா போய் பிடிங்க. ஏன்னா வீட்டுல இருக்க பிடிக்காம எந்த தப்புமே பண்ணாம குழந்தைங்களும் வீட்டுல இருக்க லேடிஸும் பாதிக்கப்படுறாங்க. இது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ஸ் கூட சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெட்டி கடையில ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, ரெகுலரா பெட்டி கடையில ஒரு பக்கம் பெஞ்ச் போட்டுருக்காரு, அதுக்குள்ள உட்காந்து ஸ்மோக் பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்மோக் பண்றவர் வந்து அந்த கடையில விக்கிறவர் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர் பாசிவ் ஸ்மோக்கர் மாதிரி இருந்தாரு. இது இல்லாம காலையில அங்க வீட்டு தொடக்கிறதுக்கு இல்ல கூட்டுறதுக்கு ஒரு நாள் வந்தாங்கன்னா அந்த தட்டு ஆஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சுத்தம் பண்றப்ப அதனால வரக்கூடிய நிறைய உள்ள வாங்குறீங்க, அது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்னு கூட சொல்றாங்க, அவங்களுக்கும் பாதிப்பு வருதுங்கிறாங்க.
0: ஓகே டாக்டர், இந்த புகைப்பிடிக்கிறத நிறுத்தினதுக்கு அப்புறமா நுரையீரல் பாதிப்பு வந்து பழைய நிலைக்கு திரும்ப வருமா டாக்டர்?
1: ஆமா, இது முக்கியமான கேள்வி, இது நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இது நிறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் நான் தான் புடிச்சிட்டேனே, 2 வருஷம் புடிச்சிட்டேனே, லைஃப் ஓட்டிங் மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க ஸ்மோக்கிங் பண்ணி முதல் 6 மாசத்துக்குள்ள உங்களோட நுரையில் வந்து எந்த ஒரு நுரையில் பாதிப்பும் டிபி அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் முன்னாடி எதுவும் வரல அப்படின்னா உங்க நுரையில் வந்து பழைய மாதிரி மாறதுக்கு அதிகமான சான்ஸ். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு 3 மாதத்துல உங்களோட எக்ஸைஸ் கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க, நடக்கிற தூரம் ஸ்மோக் பண்ணப்ப என்னால ஸ்டெப்ஸ் ஏற முடியாது சார் அப்படிங்கறது எல்லாமே அந்த 3 மாசத்துல நல்லா மாற்றது. 6 மாசத்துல அந்த நுரையீரல்ல வந்து நைட்ரசோ அமீன் அப்படிங்கிற சில பொருள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இது இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே குறைஞ்சி நம்ம ரத்த அளவுலயுமே இது இந்த நைட்ரசோ அமீன் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகுறாங்க. அதனால இது எல்லாமே நம்ம குறைஞ்சி வாய்ப்புகள். நம்ம ஆல்கால எப்படி நம்ம ஆல்கால் விட்டது இருக்கிறோம் இவ்வளவு நாள் எவ்வளவு மாசம் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இந்த நைட்ரசோ அமீன்ஸ் அந்த டார் அப்படிங்கிற இந்த 2 பொருள் தான் லங்ஸ்ல போயிட்டு படிஞ்சிட்டு லங்ஸோட கலரையே மாறிடுது. ஒரு இளஞ்சிவப்பு கலரா இருக்கக்கூடிய நுரையீரல் வந்து கருப்பு கலர் நுரையெல்லாம் மாறிடுது. அத அந்த மாற்றது எல்லாமே நம்ம அந்த டார்ங்கிறது நமக்கு லேட்டாக அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து லங்ஸ்ல போய் படிக்கலையா அது எல்லாமே நமக்கு மாறி வரும்.
0: நீங்க
1: பாருங்க இந்த ஸ்மோக்கிங் வந்து நீங்க புகைப்பிடிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்க புகைப்பிடிக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்மோக்கிங் ரியாக்ட் பண்ணாரு. சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யங் ஏஜ் ஸ்மோக்கர்ஸே வந்து சில பேருக்கு லங் கேன்சர்ல வராங்க. அதனால ஸ்மோக்கிங் வந்து ஸ்மோக்கிங்ல வந்து இந்த 3 நோய்களை மாட்டாம நீங்க ஸ்மோக்கிங் பண்றவங்க இதுல தப்பிக்க முடியாது. ஒண்ணு சிஓபிடி அப்படிங்கிற நுரையீரல் சம்பந்தப்பட்ட இழப்பு நோய்,
0: நுரையீரல் அடைப்பு நோய்,
1: நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொத்து நோய், கிருமி நோய், 3வது லங் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், இது 3 இதெல்லாம் உள்ள ஸ்மோக்கர்ஸ் மாட்டுறாங்க. அதனால இதுல இருந்து தவிர்க்கிறதுக்கு ஸ்மோக்கிங்ல இருந்து வெளியே வந்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 சிகரெட் வீதம் 30 வருஷம் பண்ணாலும் தப்புதான். ஒரு நாளைக்கு 30 சிகரெட் வேணும் 10 வருஷம் பண்ணாலும் தப்புதான். எப்படி நாங்க வந்து ஒரு அளவு போடுறோம், ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அளவு போடுறோம், ஒரு 300 ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் வந்து 300 மேல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லுவோம். ஹெவி ஸ்மோக்கர் ஷார்ட் டியூரேஷன் பண்ணாலும் தப்புதான்.
0: ஓகே டாக்டர்.
1: ஆமா,
0: இப்போ ஒரு நேயர் வந்து இணைப்புல வராங்க. இணைப்பு கனெக்ட் ஆகல டாக்டர். அடுத்தது ஒரு கேள்வி டாக்டர், குரட்டை விடுறது வந்து நுரையீரல் பிரச்சனையோட சம்பந்தமான ஒரு விஷயமா டாக்டர்?
1: இதுல இது ஒரு இத பத்தின புரிதல் நுண்மைன்னு மக்கள் கிட்ட அந்த விழிப்புணர்வு நிறைய இல்லாம இருக்கு.
0: ஆனா
1: இப்ப சில படங்கள் இது எல்லாமே இது எடுத்து காமிக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா குரட்டுங்கிறது நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம், இது வந்து நம்ம ஒரு ஆழமான ஒரு திருப்தியான தூக்கம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. எப்படி நல்லா குரட்டோட
0: இன்னடிக்வேட்டான
1: ஒரு தூக்கம், ஒரு குரட்டுங்கிறது ஒரு நோய் தான்.
0: குரட்டை

0: வந்து அவங்க வந்து சீரான தூக்கத்துல இல்ல, அவங்க வந்து ஆழமான தூக்கத்துல இல்லைன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு குரட்டை வந்து நாங்க ஸ்லீப் வந்து ஒரு அஞ்சு ஸ்டேஜா பிரிக்கிறோம். அந்த அஞ்சு ஸ்டேஜ்ல வந்து இந்த நாலாவது ஸ்டேஜ் அஞ்சாவது ஸ்டேஜ் ரொம்ப ஆழமான தூக்கத்தை குறிக்குது. இந்த மாதிரியான ஆழமான தூக்கத்துக்கு பேஷண்ட்ஸ் போறதே இல்லை. பேஷண்ட் வந்து அவங்களோட மூச்சுப்பாதையில வந்து பேஷண்ட் வந்து வெயிட் ஏறாங்க, ஒரு அப்டமன் சென்டர்ல குஸ்டின்னு சொல்லக்கூடிய தொப்ப வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டைம்ல பேஷண்டோட கழுத்தோட அகலம், பேஷண்ட்டுக்கு அதனால மட்டும் குறட்ட வருதுல, கழுத்தோட அகலம் அதிகமா இருப்ப மூச்சுப்பாதையோட சைஸ் வந்து நமக்கு சுருங்குது. மூச்சுப்பாதைக்குள்ளார கொலு பண்றதுனால நமக்கு அந்த மூச்சுப்பாதை சைஸ் திருத்தாரு. அந்த மாதிரி டைம்ல பேஷண்ட் மல்லாகப்படுக்கிறப்ப மூச்சுப்பாதையோட சைஸ் அடிச்சுக்கிச்சு. அந்த மூச்சுப்பாதையோட குழாயோட சுருக்கத்தன்மை தான் நம்ம படுக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் சுருங்கிட்டு, அந்த மாதிரி டைம்ல அது கொஞ்ச நேரத்துல காத்து மெல்லிசா போயிட்டு வந்துட்டு என்ன எடுத்து அடைச்சிக்கணும். அதை அடைச்சிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க வந்து ஷேலோ மேலாக தூக்கத்துக்கு வந்துறீங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க ரொம்ப ஆழமான தூக்கத்தோட நீங்க போயிருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த மேலாக தூக்கத்துக்கு வரப்ப டக்குன்னு மறுபடியும் நீங்க ஸ்டேஜ் ஒண்ணுக்கு வந்துறீங்க. சோ ஒரு சீரான குரட்டை மூச்சுப்பாத, அந்த டைம்ல மூச்சுப்பாதை வந்து சுருங்கி மெல்லிசா காத்து போயிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அடைச்சிக்கிது, அடைச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, அந்த இடத்துல பிளாங்க் ஆயிடுது, கான்சென்ட் நீங்க சுவாசிக்கல. ஒரு பேஷண்ட் கூட படுக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, சார் மூச்சு விடுறாருன்னு எனக்கு தெரியல, அமைதியா இருக்காரு சார் மூச்சு விடுறாருன்னே தெரியல. அப்புறம் என்ன பண்ணுவோம், திடீர்னு அந்த இது என்ன பண்ணுவோம், பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணிட்டு பேஷண்ட் ஆக்சிஜன் லெவல் பிளட்ல குறையறப்ப பிரெயின் சென்ஸ் பண்ணிட்டு பேஷண்டோட அப்டமன் அண்ட் செஸ்ட் மசில ஆக்டிவேட் பண்ணும், கமாண்ட்ஸ் கொடுக்கும். அதனால செஸ்ட் மசில் வந்து ஆக்டிவா பேஷண்ட் வந்து திருமூச்சு விடுவாங்க, இல்ல பொசிஷனை மாத்துவாங்க, லெஃப்ட் சைட் ரைட் சைட் மாத்தி பேஷண்ட் வந்து மறுபடியும் மூச்சோட பாப்பாங்க. அந்த டைம்ல என்ன பாருங்க, பேஷண்ட் வந்து மறுபடியும் மேலாக தூக்கத்து வந்துருவாங்க. டீப் ஸ்லீப் தூக்கத்துக்கு போறவங்க மேலாக தூக்கத்து வந்துருவாங்க, மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் சீரான குரட்டையில ஆரம்பிக்கும், பிளாங்க் ஆயிடும், மறுபடியும் மேலாக தூக்கத்து. இந்த மாதிரியே இருந்துட்டு பேஷண்ட் ரொம்ப டீப் ஸ்லீப் போக மாட்டாங்க. இதனால என்ன, டே டைம்ல பேஷண்ட் ஆழமான தூக்கத்துக்கு போகிறதுனால பகல்ல தூங்கி வலி இருக்கு. ஒரு ஆறு மணி நேரம் தூக்கம், இந்த இந்த இந்த சிம்டம்ஸ் ரொம்ப எல்லா பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆறு மணி நேரம் தூக்கம் தூங்கின சார், எனக்கு காலையில் அந்த திருப்தி இல்ல சார், ஃப்ரெஷ்ஷா இல்ல சார், சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கினப்ப எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் ஃப்ரெஷ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. காலையில ஃப்ரெஷ்ஷா அந்த எந்திரிச்சு அது இருக்காது, காலையில எந்திரிச்சுன்னா ஹெட்டேக்கு, நோட்டோ ட்ரைன் இருக்கு, ஏன்னா நோஸ் தான் பிளாக், தொண்டை தான் பிளாக் ஆயிடுது, அதனால வாயுவியா காத்த உள்ள இருக்கிறது, இதெல்லாமே தொண்டையை ட்ரை பண்ணிடும். இந்த மாதிரி ஆகிறப்ப என்ன ஆகுனா, உடம்புல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆக்சிஜனோட ஒரு குறைபாடான ஆக்சிஜன் ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகுது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, டிஷ்யூ ஆக்சுவலா டேமேஜ்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேயர் வந்து இணைப்புல இருக்காரு டாக்டர், அவர்கிட்ட கேட்கலாம். என்ன வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: வணக்கம் மேடம், ஒண்ணும் இல்ல, மயிலாடுதுறை மாவட்டம் மேடம்.
1: ஆ பேசலுங்க.
2: என் பேர் என் சங்கர் மேடம்.
1: ஓகே, உங்க சந்தேகத்தை கேளுங்க.
2: பாத்ரூம் வந்து கால்நாட்டிலே ஒரு ரெண்டு மணி நேரம் போதும் மேடம், நான் ஒரு போக்குவரத்து கண்டக்டா இருக்கேன். அதனால அது என்னன்னு
1: சார், ஆக்சுவலி நம்ம வந்து காலையிலவே ரெண்டு மூணு தடவை வந்து ரெஸ்ட் ரூம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. மோஷன் போறது போறது பத்தி தான் சேசுறது.
0: ஒரு நமக்கு ஒரு ஒரு வேகான கம்ப்ளைன்ட்.
1: ஆமா, நமக்கு रिलेटेड ஆனது இல்ல. உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க சார். ஹலோ. டாக்டர் லைன்ல இருக்கீங்களா?
0: கேக்குறீங்களா?
1: ஆ கேக்குது டாக்டர், சொல்லுங்க. பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க டாக்டர்.
0: ஆ ஓகே. இவங்க ரெகுலரா வெளியில உணவு எடுக்கிறவரா இருந்தா அதை குறைச்சுக்கணும், மைதா சம்பந்தப்பட்ட உணவுகள் எடுக்கிறவரா இருந்தா அதை குறைச்சுக்கணும், சோ ஸ்பைசி டயட்ஸ் குறைச்சுக்கணும். இது இல்லாம சில பேஷண்ட்ஸ்க்கு ரெண்டு மூணு டைம் மோஷன் ரெகுலரா போறது அந்த மாதிரி இருக்க டைம்ல பேஷண்ட்ஸ்க்கு இரிட்டபிள் பபல் பவல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட இரிட்டேஷனால வரக்கூடிய டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத ஸ்கோபி போட்டு பாத்துக்கணும். இது நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா குடல் சார்ந்த ஒரு மருத்துவரை கண்டிப்பா ஒட்டி பாக்குறது நல்லது.
1: ஓகே டாக்டர். டாக்டர் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிறைய பேசலாம் டாக்டர்.
0: ஓகே ஓகே.
1: திருவாரூர் வேகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை

0: செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
0: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் இருக்கட்டும் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் மற்றும் பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களுடனான நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மீண்டும் டாக்டரோட இணைவும். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னும் நமக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் இருக்கு பேசுறதுக்கு. இறுதியா வந்து நுரையீரலை பாதுகாக்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான தினசரி பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கணுங்கிறத சுருக்கமா சொல்லிடுங்க டாக்டர்.
11: டெய்லி வகையில அவங்க வந்து டஸ்ட் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஒரு ரெகுலரா நம்ம அவுட்டோர் பொல்யூஷனா இருக்கு அப்படின்னா அவங்க மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. உணவுகள்ல டெய்லி கண்டிப்பா கீரைகள் காய்கறிகளுக்கு பழங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அலர்ஜி பேஷண்டா இருந்தா ரொம்ப குளிர்ச்சியான பழங்களும் தண்ணி சத்து பழங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி செயற்கையான கூலிங்கான ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட், இந்த மாதிரி ஐஸ் வாட்டர், இந்த மாதிரியான பொருட்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இது வந்து ரெக்கரண்டா நுரையீரல் தொத்துக்கள் வரதை நம்ம தடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் பேஷண்ட் நான் குறிப்பிடத்தக்க சொன்ன இந்த குறைபாடு இருக்க பேஷன்ஸ் வருஷத்துக்கு ஒருக்கா பாக்டீரியாக்கான முக்கியமா நம்மள அதிகப்படியா தாக்கக்கூடிய பாக்டீரியாக்கு இந்த நீமோகாக்கல் வேக்சினேஷனும் ஃப்ளூ வேக்சினேஷனும் பண்ணிக்கணும். இது இல்லாம ரெகுலராவே பேஷண்ட் வந்து நம்ம லங்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கணும். ரெகுலரான ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது பேஷண்ட் வந்து ஒரு வாக்கிங்கோ, ஒரு சைக்கிளிங்கோ, ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் கிளைம்பிங் இல்ல ஸ்விம்மிங் ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில இருக்கணும். லங் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு ரெகுலரான ஆக்டிவிட்டியில வைக்கிறப்ப நமக்கு இந்த லங்கோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரெகுலர் ஏரோபிக் எக்ஸசைஸ். நுரையீரல் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப வலுக்குண்டு எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கான குறிப்பிடத்தக்க நுரையீரல தூண்டக்கூடிய எக்ஸசைசஸ் சில இருக்கு. அது வந்து நம்ம நுரையீரல் பேஷண்ட்ஸோட கண்டிஷனை பொறுத்து, பேஷண்ட்ஸ்க்கு ஏர்வே சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல நுரையீரல் மொத்தமாவே சுருங்குற பிரச்சனை சொல்லுவாங்க, ஐஎல்டி அப்படிங்கிற ஒரு நோய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு

0: பேஷண்ட்ஸ் கேட்ட மாதிரி சொல்லுவோம். சோ நுரையீரலுக்காக காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நுரையீரல் மருத்துவர்களை அட்லீஸ்ட் ஒரு இந்த மாத்திரைகள் எல்லாம் எடுத்துட்டு டைம்ல நீங்க போய் பார்த்துட்டு உரிய மருந்தா மாறிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்களே சொல்லுவாங்க அடிக்கடி நீங்க வர தேவையில்ல, நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அடிப்படையா மாத்திரையில இருக்கேன் அப்படின்னா நீங்க அதை அப்படியே மாத்திரை முடிச்சுக்கணும், அப்படி விடாம அந்த மாத்திரையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இந்த உரிய மாதிரியான மருந்துகளுக்கு மாறிங்க. இப்ப உங்களுக்கு சாதாரண தொத்து தான் வந்துருக்குன்னா அந்த மாதிரி தொத்துக்களை வந்து நீங்க வந்து அதிக நாள் தள்ளி போட்டு வைத்தியம் பாக்குறீங்க. ஒரு ஆரம்ப நிலையிலேயே போய் காமிச்சுக்கிறப்ப நம்ம ஆரம்ப நிலையில நம்ம கட்டுப்படுத்த முடியும். சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீவர் ஒரு 5 days ஃபீவர் விட்டுட்டு அதுக்கப்புறமாதான் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரோச் பண்ணாங்க, தாங்க முடியாத டைம் அப்படி அந்த மாதிரி டைம்ல ஸ்ப்ரெட் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா நம்ம இனிஷியலாவே நம்ம போயிட்டு என்ன கண்டுபிடிச்சு அதுக்குண்டான கிருமி நாசினி மருந்து போடுறப்ப நல்ல ரெக்கவரி ஓபியாவே நம்ம எதிர்பார்க்க முடியும். ரொம்ப கொஞ்சம் சிக்கானதுக்கு போறப்ப நமக்கு அட்மிஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நரம்புறையான மருந்துகள் தேவைப்படலாம். அதனால எந்த ஒரு நோய்களுமே ஆரம்ப நிலையிலே போய் காமிச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு முறை.
1: ஓகே டாக்டர், இதுவரை எங்க கூட

0: போயிட்டு என்ன கண்டுபிடிச்சா அதுக்குண்டான கிருமி நாசினி மருந்து போடுறப்ப நல்ல ரெக்கவரி ஓபியாவே நம்ம எதிர்பார்க்க முடியும். ரொம்ப கொஞ்சம் சிக்கானதுக்கு போறப்ப நமக்கு அட்மிஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நரம்புறையான மருந்துகள் தேவைப்படலாம். அதனால எந்த ஒரு நோயிலுமே ஆரம்ப நிலையிலே போய் காமிச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு முறை.
1: ஓகே டாக்டர், இதுவரை எங்கள் கூட இணைஞ்சு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக தெளிவாக சிறந்த விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. இணைந்ததற்கு ரொம்பவே நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை திருவாரூர்,
1: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி

0: வெளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்கடல் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், அந்தமான் கடற்பரப்பு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. அத்துடன் தொடர்புடைய 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 17ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு நிலவும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: காற்றலையில் கவிபாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் LSE. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இன்னைக்கு நம்ம LSE நிகழ்ச்சியில் எந்த தலைப்பு கொடுத்துருக்கோம்?

அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விட்டு கொடுப்பவரா இல்லை விட்டு பிடிப்பவரா அப்படின்னு கேட்டிருக்கோம். சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்தா வேலை நடக்கும், சில விஷயங்களை விட்டு பிடிச்சி தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன் இருக்கும். அதில் நீங்கள் எந்த டைப் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் இதுக்கான போஸ்டரை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கும் போட்டித் தேர்வுகள் குறித்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
0: இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் விட்டு கொடுப்பவரா விட்டு பிடிப்பவரா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நிறையா ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, படிக்கலாம். மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்க முடியாது, சில நேரங்களில் விட்டு கொடுத்தால்தான் உறவுகள் அழகாகும், விட்டு பிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, எல்லாமே சில காலம்தான் அப்படின்னு. அடுத்ததாக பனங்கட்டான்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல் என்பது உறவை தக்க வைத்து கொள்வதற்கு, விட்டு பிடித்தல் என்பது நம்மிடம் வேஷம் போட்டு நடிக்கும் உறவுகளை விட்டு பிடித்தால்தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும், இதுதான் வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதும் விட்டு பிடிப்பதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மயிலாடுதுறை தியாகு சொல்லியிருக்காங்க, நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு. அடுத்து தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல் நல்லது, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை என்பது பழமொழி, வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் இன்பம் துன்பம் எல்லாம் வரும், அதை கடந்துதான் வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து கமெண்ட்ஸ் படிக்கலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கும் போட்டி தேர்வுகள் குறித்து நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
0: நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் LSC. நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
3: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம்.

0: இனம் கும்பகோணம் திருவாரூர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
9: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நிகழ்ச்சியில் இன்னைக்கு எல்எஸ்சியில் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் விட்டு கொடுப்பவரா இல்லை விட்டு பிடிப்பவரா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது, படிக்கலாம்.

வலங்கை மான் ஆட்டோதுரை சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, அந்த வாழ்வில் முறையையும் நிறையையும் குறையையும் பகிர்ந்தாய்ந்தால் விட்டு கொடுத்தலின் வலிமையும் விட்டு பிடித்தலின் தன்மையும் தானாக புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவூர்லேருந்து குருமூர்த்தி சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் சில விஷயங்களில் விட்டு கொடுப்பதும் சில விஷயங்களில் விட்டு பிடிப்பதும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
8: திருவாரூர்

0: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுத்தல் என்னை பொறுத்தவரை அதற்கு ஒரு எல்லை உண்டு, அதுவரை விட்டு கொடுக்கலாம், அதற்கு மேல் நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, சிலரிடம் பேசினால் நிம்மதி, சிலரிடம் பேசாமல் இருந்தால் நிம்மதி, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைத்து கொண்டு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதே நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. வாழ்க்கையில் எல்லாம் விட்டு கொடுத்தால் நல்லது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உறவுகள் விட்டு பிடிப்பது நிச்சயம், வெற்றி நிச்சயம், விட்டு பிடித்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்ல வராங்க போல இருக்கு. நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இரண்டுக்கும் ஒரே பதில்தான், ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்துத்தான், ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவார் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கொரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் வந்திருக்க கமெண்ட்ஸை படிக்கலாம். வாழ்க்கையில் இரண்டு வகை, வாழ்க்கையை இரண்டு வகையிலும் வாழலாம், விட்டு கொடுத்தும் வாழலாம். விட்டு கொடுத்து வாழும்போது பிரச்சனைகள் இன்றி நிம்மதியான நிறைவான வாழ்க்கை அமையும். விட்டு பிடிக்கும் போது சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்தல் மிகவும் அவசியம்தான். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, ஆனால் எல்லா நேரங்களிலும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுத்து போவேன், சில சமயங்களில் விட்டும் பிடிப்பேன் அப்படின்னு. அடுத்ததாக அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர்கள் வீழ்ந்தது இல்லை, விட்டு கொடுப்பது கோழைத்தனம் அல்ல, அது அன்பானவர்களின் தயால குணம். விட்டு கொடுத்து உறவுகளை நல்ல நட்புகளை விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசடிக்குப்பம் சரவணன் சொல்லியிருக்காங்க,

வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும்போது தீமைகள் விலகக்கூடியவற்றை பார்க்க முடியாமல் அந்த ஒரு பொருளின் மீது உங்களுக்கு பற்று இல்லாமல் விலகி இருக்கிறீர்களோ அதனால் உங்களுக்கு ஒரு தீமையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டு கொடுப்பதும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விட்டு கொடுப்பதில் எந்த தீமையும் இல்லை, அதே போல விட்டு கொடுக்கறதிலும் சில நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்ததா அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை இனிதாக அமைய வேண்டுமென்றால் விட்டு கொடுத்தல் மற்றும் விட்டு பிடித்தல் இரண்டுமே கையாள வேண்டும் அப்படின்னு. அடுத்ததா வடவேக்குடி வசந்த் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தால் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அடுத்தது ராமன் சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுத்தால் நிம்மதிதான் அப்படின்னு.

0: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
1: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
0: வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஓடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் விட்டு கொடுப்பவரா விட்டு பிடிப்பவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது படிக்கலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, சில விஷயங்களில் வந்து பிடிவாதம் பிடிக்காமல் விட்டு கொடுக்கறதும் நல்லது தான், வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இஞ்சிக்குடி ஆட்டோ கார்த்தி சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுத்தால் சந்தோஷமாக சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், விட்டு பிடித்தால் துன்பமும் இன்பமும் கலந்து வாழ்க்கையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்தாலும் தேரடி தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுத்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அடுத்ததாக வரதராஜன் சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சிலவற்றை விட்டு பிடித்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு. இவங்க ஓமன் நாட்டிலேருந்து இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க வரதராஜன். அடுத்ததாக நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, நமக்கு பிடித்தவர்கள் சில உறவுகளுக்காக சில விஷயங்களில் தியாகம் செய்யலாம், விட்டு கொடுத்து போகலாம், அதுவும் நல்லது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு எந்த தூரத்துக்கு போகுது அப்படின்றதுல நமக்கு கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததா காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகர்ல இருந்து சொல்லிருக்காங்க, விட்டு கொடுத்தால் வாழ்க்கை அற்புதமானது அப்படின்னு. வேதாரண்யம் மருக வடுகநாதன் சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, வாழ்க்கை அழகாகும் விட்டு கொடுத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: வாழ்க்கையில் எல்லா நேரத்துலேயும் வெற்றி முக்கியம் இல்லைங்க. சில விஷயங்களில் விட்டு கொடுத்தாதான் அது வெற்றியே. விட்டு கொடுப்பது பலவீனம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக பலவீனம் இல்லைங்க, அதுவும் ஒரு பலம்தான். அதே நேரத்தில் வாழ்க்கையில் முக்கியமான கனவுகளையும் நம்மளுடைய சுய மரியாதையையும் எதுக்காகவும் யாருக்காகவும் சில நேரங்களில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தாங்க நம்ம மன நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. எப்போ விட்டு கொடுக்கணும், எப்போ விட்டு பிடிக்கணும் இப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தானே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே. அதுதானே வாழ்க்கையினுடைய அழகும் கூட. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: காற்றோடு கவிபாடும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே, அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கும் போட்டித் தேர்வுகள் குறித்து புதுவை பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த்.
1: விடா முயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
1: விடா முயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
0: நேயர்களே, போட்டித் தேர்வுகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா உடனே உங்கள் ஃபோனை எடுங்க. 0436 என்ற முன்னிணைப்பு என்னோடு 231 அல்லது 299480 அல்லது 299580 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 என்ற அலைபேசி எண்ணிற்கோ கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.

புதுவை பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் வேல்முருகன் சார் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுடைய போட்டித் தேர்வுகள் குறித்த எல்லா சந்தேகங்களுக்கும் விடை தர்றதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே உங்கள் ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் இதுக்கான போஸ்டரை நம்ம பதிவிட்டிருக்கோம், அதுலேயும் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: சார், வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கான சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. முதல்ல இந்த போட்டி தேர்வு, அதுக்கு எப்படி தயாராகணும்? ஒருத்தர் வந்து ஒரு போட்டி தேர்வுக்கு அப்ளை பண்ணணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும், கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், இல்லைனா ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு வந்து இந்த போட்டி தேர்வு அப்படின்றது நடக்குது. அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன செய்யணும் சார்?
1: ரொம்ப நன்றி மேடம். நான் ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் எஃப்எம் உங்களுக்கு என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அழைச்சதுக்காக. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, போட்டி தேர்வு அப்படிங்கும் போது ரெண்டு வகையாக இதை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய மேற்படிப்பு எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்கான நுழைவு தேர்வும் போட்டி தேர்வு தான். அது இல்லாமல் வேலைக்கான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறதும் போட்டி தேர்வு தான். இந்த ரெண்டு ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது, முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க யூஜி பிஜி பிஹெச்டி எல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கான போட்டி தேர்வுகள் நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் இன்ஸ்டிடியூட் லெவல்லையும் நடக்குது. அந்த நேஷ்னல் லெவல்லன்னு வரும்போது பல வகையான போட்டி தேர்வுகள் இருக்கு. அதே மாதிரி

0: சொல்லுங்க சார்.
1: அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகள், அது வந்து அதே மாதிரி சென்ட்ரல் லெவல்லையும் நடக்குது, ஸ்டேட் லெவல்லையும் நடக்குது. இப்போ படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோர்ஸ் வைஸும் நமக்கு நடந்துட்டுருக்கு. இப்போ நீட் எக்ஸாம், ஜெஇ எக்ஸாம், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரி கிளாட் எக்ஸாம், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு துறைக்கு அவங்க மேல் படிப்பு போகிறதுக்காக போட்டித் தேர்வுகள் நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கானது அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் லெவலில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஒரு 20 வகையான எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் முதன்மையானது தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நம்ம பாப்புலராக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 23 படிநிலைகளுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் நடத்தி ஒரு 1 இயர் அது நடக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய புதுச்சேரியிலையும் அதுக்கான எக்ஸாம் செல் இருக்குது. அவங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸை இப்போ வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அதே மாதிரி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல்னு எக்ஸாம்ஸ் நடத்தி பல துறைகளுக்கு, அரசு நிறுவனங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ, எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், இங்கே எல்லாத்துக்கான எக்ஸாம்ஸ்க்கும் இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டிலுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது, ஸ்டேட் லெவல், அதாவது டிஎன்பிசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்குது. இதுக்கு தயாராகிற மாணவர்கள் ஒரு ஒரு வருடமும் அதனுடைய ஆனுவல் கேலண்டர் யூபிஎஸ்சியும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி என்டிஏவும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை நம்ம அதில் வந்து என்ன இருக்குன்னா என்னைக்கு அப்ளிகேஷன் ஆரம்பிக்குது, என்னைக்கு முடியுது, என்னைக்குள்ள பணம் கட்டணும், என்னைக்கு எக்ஸாம் நடக்குது, என்னைக்கு ஹால் டிக்கெட் வருது, எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எந்த மாணவர்கள் ஆர் யார், எந்த யூத் வந்து நம்ம இளைஞர்கள் யார் வேலை வாய்ப்பை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் அப்ளை பண்ணணும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு வரும்போது 10th level, 12th level, கிராஜுவேட் லெவல், போஸ்ட் கிராஜுவேட் லெவல், இது எல்லா லெவல்லையும் ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. அந்த விஷயத்தில் முக்கியமாக ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இன்னைக்கு நாட்டு நடப்பு,
0: தொடர்ந்து பேசலாம், நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காலர்.
1: சரிங்க மேடம்,
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சாரி மேம், மீண்டும் பூந்தோட்டத்துல இருந்து மகேந்திரன் பேசுறேன்.
0: மகேந்திரன் சொல்லுங்க சார்.
2: எஸ் மேம். மேம் இப்போ எனக்கு 2 விதமான டவுட் இருக்கு சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
1: வணக்கம். வணக்கம் சார்.
2: சார் இப்போ காம்பெடி

0: எக்ஸாமுக்கு நானும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பிளஸ் இதெல்லாம் போக நான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பொதுவாக எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஏன் சார் ஆன்லைன் எக்ஸாம்ல தர்றது இல்ல? இப்போ விஷுவலி சேலஞ்சு பர்சன் கேக்குறேன் நான், டிசபிலிட்டி
1: இல்ல எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. நீங்க அதை வெரிஃபை பண்ணுங்க, அங்க இருக்கிற எக்ஸாமினர்ஸை கேளுங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டைமும், விஜுவலி சேலஞ்ச் அவங்களுக்கு ஒரு டைமும், எக்ஸ்ட்ரா டைமும் இருக்குது. எல்லா எக்ஸாம்லேயும் அந்த ப்ரொவிஷன் வந்து அத்தாரிட்டிஸ் உருவாக்கியிருக்காங்க. அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அதை கேட்டு பெறலாம்.
0: இல்லை சார், நாங்கள் கேட்டோம் சார். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்தளவு நமக்கு வந்து அந்த டைம் லிமிட்டட் தான். அந்த டைம் லிமிட்டட் உங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னா வந்து நம்ம அதுக்குள்ளே உங்களுக்கு இதாகிடும், அது அது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம் ஒன்று அட்டன் பண்ணேன் சார். நான் ஆமாம் எஸ்பிஐ நினைக்கிறேன் சார், பேங்க் எக்ஸாம் நான் வந்து பண்ணேன் நான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி அங்கே உள்ள சூப்பர்வைசர்ட்ட கேட்டேன், ஏன்னா எனக்கு டைம் வேணும், ஆனால் எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வர ஸ்கிரைப் வந்து நான் சொல்கிறது அவங்க நான் கேட்டு எழுதணும்ல அவங்க, அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை சார் நீங்கள் வேணா ஒரு பெட்டிஷன் கொடுங்க அங்கே உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
1: நன்றி சார். புது பாஸ்வேர்டு கொண்டு வரலாம் பாருங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச்.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
3: விடா முயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
4: சார், இப்போ போட்டி தேர்வுகளில் தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது, இப்போ இவங்க சொன்ன மாதிரி, இப்போ ஒரு நேயர் கேட்ட மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாமே நம்ம படிச்சுட்டு போவோம், எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் தெரியும். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த க்வெஷ்சன்ஸை வந்து அட்டன் பண்ணுறதுல தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சார், அதை எப்படி கையாளணும், அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கள்.
1: அந்த நேர மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் அந்த டைம் குள்ள நம்ம எக்ஸாம் முடிக்கணும். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எத்தனை க்வெஸ்சன் இருக்கு, நமக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, மினிமம் ஒரு கேள்விக்கு நமக்கு எவ்வளோ நேரம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமில் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1:30 அவங்களுக்கு ஒரு கேள்வியை அட்டன் பண்ணுறதுக்கான அதிகபட்ச நேரம். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு மூணு வகையான கேள்விகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நம்ம படித்த உடனே அதுக்கு ஆன்சர் தெரியும், அதுக்கு பேர் நோன் க்வெஸ்சன், தெரிந்த கேள்வி. இன்னொன்று வந்து நம்ம படித்தாலும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும், ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கிற மாதிரி இருக்கும், அது டவுட்ஃபுல் க்வெஸ்சன். சில இது நம்ம படித்தாலும் ஆன்சர் தெரியாமல் இருக்கும், அது அன்னோன் க்வெஸ்சன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த என்ன தான் உச்சக்கட்ட நமக்கு ஒரு 1.5 இல்லை 1 ஒரு கேள்வி அட்டன் பண்ணுறது கிடைக்கிது அப்படின்னா, நமக்கு நிறைய தெரிந்த கேள்விகள் இருந்ததுன்னா அது நம்ம ஒரு நொடியில் அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டவுட்ஃபுல் க்வெஸ்சனுக்கு ஒரு 30 கண்டுபிடிக்கலாம், அதே ஒரு அன்னோன் க்வெஸ்சனுக்கு நமக்கு நேரமின்மை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ப்ரிப்ரேஷனில் ஒரு நல்ல விதத்தில் தயார் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதிக கேள்வி தெரிந்த கேள்வியாகவும், அதோட கொஞ்சம் கம்மியாக டவுட்ஃபுல் க்வெஸ்சனாகவும் சந்தேக கேள்வியாகவும், இல்லை சுத்தமாக தெரியாது ஒரு ரொம்ப மினிமம் இருந்ததுன்னா டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ நம்முடைய ப்ரிப்ரேஷன்லேயே அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா அங்கே நம்ம அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம்.
4: ஓகே சார். நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கிக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
3: விடா முயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.

0: சரி, இப்போ வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து அந்த மாக் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வீட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்பீடு பிக்கப் பண்ணிக்க முடியுமா சார்?
1: கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி இருக்கிற லெவலில், ஒரு காலத்தில் எப்படின்னா அதனுடைய மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி மூணு ரவுண்டு, தெரிந்த கேள்விகளுக்கு ஒரு ரவுண்டும், நம்மளுடைய டவுட்ஃபுல் க்வெஸ்சனுக்கு ஒரு ரவுண்டும், தெரியாத கேள்விக்கு ஒரு ரவுண்டும், மூணு ரவுண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அங்கே அதை சரி பண்ண முடியும். இன்றைய நிலைமைக்கு நிறைய வெப்சைட் வந்துருச்சு, அப்ளிகேஷன் வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காக சாத்தின் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம மாக் டெஸ்ட் எடுத்துக்கலாம். என்டிஏ வெப்சைட்லேயே ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் மாக் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆன்லைன்லேயே நிறைய ஆப் மூலயமாவும், கவர்மெண்ட் கொடுக்குற அப்ளிகேஷன் மூலயமாவும் நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்துக்க முடியும்
0: சார். அந்த இப்போ நீங்கள் சொன்ன வெப்சைட்லாம் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது ஃப்ரீயா சார்? அது
1: ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இலவசமாக நம்மளுடைய யூத்துக்காகவும் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காகவும் தான் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க.
0: ஓகே சார், இப்போ வந்து சில பேர் வந்து கோச்சிங் சென்டருக்கு போய் படித்தா தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருப்பாங்க, சில பேர் வந்து வீட்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ இதில் வந்து கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாமல் அதுக்கு வசதி இல்லாமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் எப்படி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? அதுக்கான டிப்ஸ் கொடுங்க சார்.
1: கண்டிப்பாக, அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று நான் சொல்கிறது வந்து சுய ப்ரிப்ரேஷன், செல்ஃப் ப்ரிப்ரேஷன். இன்னொன்று ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு போகிறது. நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், லாஜிக்கல் ரீசனிங், அரித்மேட்டிக்ஸு, அதுக்கான டொமைன் நாலேஜு, இங்கிலீஷ் நாலேஜ்.
0: சார் ஒரே நிமிஷம், ஒரு காலர் வந்திருக்காங்க,
1: ப்ளீஸ்ங்க.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் மயிலாடுதுறையிலேருந்து சாம்பல் பேசுகிறேன் மேடம்.
0: மயிலாடுதுறை சாம்பல், கேளுங்க, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சாம்பல் சார், ப்ளீஸ். வேலைக்கு போறதுக்கும் எழுதி ஆகணும். இப்ப நீங்க 10th முடிச்சுட்டு இமிடியேட்டா வேலைக்கு போறீங்கன்னா, அதுக்கு நீங்க ரயில்வேஸ், பேங்கிங், அது இல்லாம ஜெனரல் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க 10th முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம். பட் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு மாஸ்டர் டிகிரியோ இல்லை ஒரு பேச்சுலர் டிகிரியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் போகணுன்னா நீட் எக்ஸாம், இன்ஜினியரிங் போகணுன்னா ஜெஇ எக்ஸாம், மெயின் அண்ட் அட்வான்ஸ்டு, இது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணுன்னா நீங்கள் கியூட் எக்ஸாம்னு ஒன்று வந்திருக்கு யூஜி. அதே மாதிரி நீங்கள் லா போகணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகணும். அதுக்கு ரொம்ப முக்கியம், முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்மளுடைய பள்ளியில் இருக்கிற பாடத்திட்டங்களை தெளிவாக புரிஞ்சு படித்தாலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு அவசியம் இல்லை.
2: சார் எனக்கு ஒரு ஒரு தகவல் சார், இன்னும் ஒரு நிமிஷம் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க
2: சார். நான் வந்து பிளைண்ட் சார், எங்களுக்கு எனக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதலாம்
1: இல்லைம்மா? உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லேயும் வாய்ப்பு இருக்குது, விஷுவலி சேலஞ்ச் இருக்குது, எல்லா எக்ஸாம்லேயும் வாய்ப்பு இருக்குது. ஸ்கிரைப் வச்சு நீங்கள் எழுதலாம். எல்லாத்துலேயுமே அதுக்கு ரிசர்வேஷனும் இருக்குது, ஜாப்லேயும் ரிசர்வேஷன் இருக்குது, படிக்கிறதுலையும் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா எக்ஸாமே, மற்றவங்க எப்படி எல்லா எக்ஸாமும் எழுதுகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் எல்லா எக்ஸாமும் எழுதி உங்களுடைய வாய்ப்பை பெறலாம்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
3: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
4: விடா முயற்சியே வெற்றி தரும்.
3: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
3: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கிக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
3: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
4: விடா முயற்சியே வெற்றி தரும்.

0: பயிற்சி செய்யுங்கள்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பர்ன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
0: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
2: சரி, இப்போ வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு
3: சொல்லிட்டு இருந்தீங்க? அது ரெண்டு நான் சொன்னேன். ஒன்று வந்து நம்ம சுயமாக வீட்டிலே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்னொன்று கோச்சிங் கிளாஸ் போகிறது.
2: சரி, இன்னொரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம்.

0: சொல்லுங்க சார்.
1: நம்ம சிறு வயதுல இருந்தே பள்ளியில படிச்சது கல்லூரியில படிச்ச அந்த ஒரு விஷயம்தான் நம்ம போட்டித் தேர்வுகளும் வரப்போகுது, அது நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் போட்டித் தேர்வில் வரப்போகுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பெற்றோர்கள் நம்ம தான் நம்மளுடைய குழந்தைங்களை ஒரு பள்ளியில் இருக்கிற அந்த கரிக்குலம் சிலபஸை ஒழுங்காக நம்ம வந்து அது புரிதலோடு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் அப்படி தான் வரப்போகுது அது. ஸோ அதை ரெகுலராகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது. நானும் அப்படி தான் இருந்தேன், நான் நவோதயாவில் படித்தேன், அதனால் என்னுடைய சிலபஸை வந்து நான் தெளிவாக படித்ததுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு தனி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போகல, செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் வச்சு தான் படித்தோம்.
0: ஒரு நேயர் வந்திருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். கால் கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க சார்.
1: ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல் உங்களுடைய என்னன்னா செல்ஃப் ப்ரிப்ரேஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
0: குறைஞ்சபட்சம்
1: ஸ்கூல் சிலபஸை ஒழுங்காக படிக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கோச்சிங் சென்டர் நீங்கள் போனீங்கன்னா திரும்பவும் நம்ம என்ன படித்தோமோ அதை தான் அங்கே சொல்லி தரப்போகிறாங்க. என்ன பொறுத்தவரையிலும் அந்த நம்ம ஏர்ல வர்ற மாதிரி முயற்சி ரொம்ப முக்கியம், பயிற்சி ரொம்ப முக்கியம். யாருக்கு பயிற்சியும் முயற்சியும் இருக்கோ அவங்க வெற்றி பெறது ஈஸி. ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் கோச்சிங் சென்டர் போறீங்கன்னா அந்த மெத்தடாலஜியை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அந்த எக்ஸாம் எழுதணுங்கிற மெத்தடாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட் வைஸ் நாலேஜ் வைஸ் நம்ம தான் அதை தயார் பண்ணிக்கணும். யார் தனிப்பட்ட முறையில் நல்ல தயார் நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான மேற்படிப்பும் வேலையும் ஈஸியாக அமையும்.
0: சரிங்க சார். வணக்கம்.
2: நீங்கள்
0: சார், இந்த ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு?
1: அதாவது என்ன பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்கன்னா அதுக்கான சிலபஸ் அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அது என்னன்னே தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா கையில் கிடைக்கிற புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த சிலபஸ் என்னங்கிறத முதல்ல சிலபஸ் அனாலிசிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ முதல்ல சிலபஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சிலபஸ்க்கான மெட்டீரியலை நம்ம வந்து தேடி எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு அதை சார்ந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம்.
0: ஓகே சார். ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோட்டுச்சேரியில இருந்து அற்புதவள்ளி. சொல்லுங்கம்மா.
3: என்னுடைய வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். என்னுடைய ரெண்டு கேள்வி சார். ஒன்னு வந்து, பலவிதமான போட்டி தேர்வுகள் இப்போதைக்கு இருக்கு, படிக்கிற புத்தகம் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் இருக்கு, வேலைக்கு போறதுக்கும் இருக்கு. யாரு எது அந்த போட்டி தேர்வு எழுதும் போது எது சம்பந்தமா அவங்க தயாராகணும், அது ஒண்ணு. எது மாதிரி புக்கை படிக்கணும், எல்லாராலையும் கோச்சிங் கிளாஸ் போக முடியாதவங்க வீட்டுல இருந்து படிக்கிறவங்க எப்படி ரெடி ஆகணும், அது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து, இப்ப போட்டி தேர்வுக்காக நம்மளுடைய காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் அடிக்கடி கவர்மெண்ட் சார்பா அப்படி அமைப்பை ஏற்படுத்தி சொல்லி கொடுக்குறாங்க,
1: ஒரு வெப்சைட் இருக்கு, அது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஐடிஸ்ல இருக்கிறவங்களை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அனைத்து வகையான போட்டி தேர்வுகளுக்கும் அதுல வந்து எல்லா விஷயம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு, மார்க் டெஸ்ட் இருக்கு. தனிப்பட்ட முறையில் அந்த எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாருக்குமே. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த சாத்தி வெப்சைட், அதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சில பேர்

0: ஃப்ரீயாகவே வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. மிஸ்டர் வித்யாதரன் சார் அவர் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து நிறைய கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க, அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் காரைக்கால் கலெக்டரேட் மூலிமா, அட்மினிஸ்ட்ரேஷன் மூலிமா நானும் அதில் ஒரு ரிசோர்ஸ் பர்சன். கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து டீச்சர்ஸு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து என்னென்னா, இங்கே வந்து காரைக்கால் 2017 இதை கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 சென்டரில் கொடுத்துட்ருந்தோம். அவையார் காலேஜ், நம்ம அண்ணா காலேஜ், அதுக்கப்புறம் தந்தை பெரியார், பஜன்கோவா, இந்த சைடு பாலிடெக்னிக், அதுக்கப்புறம் பிஎட் காலேஜ். கடைசியாக நாங்கள் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு நம்ம இதில் வந்து பிகேசி, பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் கொடுத்தோம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 800 பேர் அதில் வந்து பயன்பெற்றாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அந்தந்த டைமில் காலக்கர் கலெக்டரேட் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு சர்க்குலர் வரும், அதை அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறவங்கள நம்ம அந்த கோச்சிங்கில் 3 மாதமோ 1 மாதமோ அந்த கோச்சிங் கொடுத்து அவங்கள அந்த எக்ஸாமுக்கு நம்ம தயார் பண்ணுறோம் மேடம்.
1: ஓகே சார்,

0: நேர்களே, இதுவரை நாம் கேட்டது அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கிய போட்டித் தேர்வுகள் குறித்து புதுவை பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்களுடன் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த்.
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே, அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கிக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வுகள் குறித்து புதுவை பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்களுடன் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த்.
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
0: சார், அடுத்ததா இப்போ வந்து எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவோ நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, நல்ல ஒரு இதோடு இருப்பாங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமில் அப்படியே அவங்க விட்டுட்டாங்க, தேர்ச்சி பெறலை அப்படின்னா அவங்களுடைய வேகம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். வேறு ஏதாவது வேலை தேடலாமா, வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரி அப்படியே நகர ஆரம்பிச்சிருவாங்க. இதை தான் அவங்களுடைய முக்கியமான தோல்வியாக நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து, அதாவது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து ஒரு விஷயத்தை அதை நோக்கி கடுமையான ஒரு போராட்டம் தான் வெற்றியை தரும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: தோல்வியை கண்டு தோல வேண்டாம். நம்ம இதில் மனசில் நிறுத்த வேண்டியது இதுதான். நான் கிட்டத்தட்ட என்னுடைய பர்சனல் இதில் சொல்லணும்னா, யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை எழுதி 5வது தடவை தான் நான் வந்து அதை கிளியர் பண்ணேன். அதனால தான் இந்த ஜாபில் இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி தொடர் முயற்சி தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து ஒரு ஹாபியாக மாற்றிக்கணும். இது ரொம்ப, நம்ம வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, இது மேலே ஒரு அன்பு செலுத்தணும். இது வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. நமக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போகிறதோ இல்லை ஒரு வேலைக்கு போகிறதோ நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க போகுது. நம்மளுடைய ஃபேமிலியுடைய என்டையர் லிவிங்கை வந்து மாற்ற போகுது. அப்போது நம்மளுடைய கட்டமைப்பே, இதை வாழ்க்கையுடைய கட்டமைப்பு மகிழ்ச்சியை மாற்றும் அப்படின்னும் போது இதற்கான ஒரு ஈடுபாடும் இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் இதோடு நம்ம வந்து ஒரு பயணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை மனசார பிடிச்சி இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்க்கான ஒரு அடுத்த படியை வந்து நம்ம நம்மளுடைய ஃபேமிலியை வந்து கொண்டு போகலாம். ஸோ இதை மனசார பிடிச்சி என்ஜாய் பண்ண, நம்ம எப்படி ஒரு படம் பார்க்குறோம், நம்ம எப்படி ஒரு பாட்டு கேட்குறோம், நம்ம எப்படி ஒரு டான்ஸ் ஆடுறோம், நம்ம எப்படி விளையாடுறோமோ அந்த மாதிரி இதை நான் என்ன என்ன கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சீரியஸான ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடாது. இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாரோட சேர்ந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே, மனசுக்கு பிடிச்சி செஞ்சோம்னாலே கண்டிப்பாக நம்ம இலக்கு என்னவோ, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நம்ம எழுதணும்னு நினைக்கிறோம், எந்த படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறோம், எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அது சில பேருக்கு முதல் முயற்சியிலே கிடைக்கும், சில பேருக்கு சில காலங்கள் தள்ளி தான் கிடைக்கும். அதில் கஷ்டப்படாமல் வருத்தப்படாமல், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய பேர் 5-6 வருஷம் கழிச்செல்லாம் லைஃப் நல்லா செட்டில் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் சூழல் அமைச்சிக்கணும். நம்மளுடைய ஃபேமிலியை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி பேசணும். எல்லா விஷயமும் இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த போட்டித் தேர்வையும் யார் வேணாலும் அதை வெற்றி பெற முடியும்.
0: ஓகே சார், இப்போ நமக்கு பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம், பாண்டிச்சேரி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்டிசி, யூடிசி, விஏஓ அசிஸ்டண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மட்டும்தான், இந்த காமனான எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது. இந்த ரயில்வேஸ் எக்ஸாம் நமக்கு தெரியும். இதை தாண்டி வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது சார் நமக்கு தெரியாமல்?
3: இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா,

0: சில எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு, சில எக்ஸாம் வந்து வேலைக்கு போகிறதுக்கான நுழைவுத் தேர்வு. சில எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன், ஜாயிண்ட் சிஎஸ்ஆர் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது என்னென்ன எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதை படித்தோம்னா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் நம்ம ஒரு ஒரு காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம், ஒரு யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட். அது ஆக்சுவலாக மூணு விஷயத்துக்கு. அதற்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க, பிஹெச்டி ஆய்வு பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி வந்து மாஸ்டர் டிகிரி என்டர் பண்ணோடனே நம்ம எலிஜிபிள் ஆயிரும், அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம எலிஜிபிள் ஆயிரும்.
1: படிச்சு முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை,
0: படிச்சு முடி, ஏன்னா அது 2 வருஷம் நம்ம கிளியர் பண்ணிட்டு 2 வருஷத்துக்குள்ள நம்ம பிஜியை முடிச்சா போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, நம்ம பிஹெச்டி ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 35,000 கொடுக்குறாங்க ஃபார் 2 இயர்ஸ், அடுத்த 3 வருஷத்துக்கு 42,000 கொடுக்குறாங்க. கண்டிஜென்சி 10,000 ரூபா கொடுக்குறாங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வேலைக்கு போகிறதுக்கான எலிஜிபிள் 3வது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க, நவரத்னா கம்பெனிஸ் அந்த கம்பெனி நிறுவனங்களில் வேலைக்கு இந்த மார்க்கை வச்சு தான் அவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க, தனியாக இன்டர்வியூ பியாண்ட் தட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் அவங்க எழுதலாம், அதை எழுதி அவங்க போகலாம். ரெகுலராக இருக்கிற பேங்க் எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் அவங்க போக முடியும். அதே மாதிரி யூபிஎஸ்சியில் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னா அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் மட்டும்தான். கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸ்கள் இருக்குது. நம்ம அதை அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், அதனால தான் சொன்னேன் அந்த இயர் பிளானரை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்தெந்த எக்ஸாம் எல்லாம் அதில் வந்து அப்ளிகபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய சிலபஸை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா அது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு நம்மளை கொண்டு போகும்.
1: ஓகே சார், ரொம்ப வித்தியாசமான ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்கீங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கும் அது உதவுது, அதே மாதிரி வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பையும் அது கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து சார், இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போது ஒரு டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது, சோஷியல் மீடியாவிலேருந்து, டிவியிலேருந்து, கையில் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே டிவியேட் ஆகி போகிற சூழல் தான் இருக்குது. இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி சார் பண்ணுறது? இப்போ நாங்கள் வந்து படிக்கும் போது எங்கள் சார் சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, இந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு நாள் நீங்கள் எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த போய் பாருங்கள், அந்த சேரை போய் பாருங்கள், அந்த அரசு அதிகாரி அந்த இடத்துல உட்காந்து அவங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்காங்கன்னு பாருங்கள். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தூண்டுதல் வரும், அதை வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி போய் அந்த சீட்டை வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: நான் ஒரு படி மேலே போயிட்டு 3 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று வந்து ரொம்ப முக்கியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். நம்ம எந்த ரீஜியன்லேருந்து வரோம், எந்த இடத்துலேருந்து வரோம், என்ன பேக்ரவுண்டில் வரோன்னெலாம் முக்கியம் இல்லை, கல்வி எல்லாருக்குமானது பொது தான். ஸோ அதனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேரை மட்டும் இல்லை, நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஒரு பொசிஷன் தான் ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம போய் பேசணும் தைரியமாக. அவங்கக்கிட்ட நம்ம பேசினா அவங்க நிறைய நமக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசணும். ஸோ ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்ககிட்ட போய் பேசணும். அந்த சேர் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த பர்சனோட நம்ம நெட்வொர்க்கில் இருக்கணும், நமக்கு ஒரு மென்டரை கிரியேட் பண்ணிக்கணும், அவங்கள நம்ம மென்டராக நம்ம எடுத்துக்கலாம். அது ஒன்று. 3வது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, நம்ம மட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம நண்பர்கள் வட்டாரமும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் மினிமம், ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை செய்யும்போது சில இடத்துல நமக்கு வந்து தொய்வு வரும், அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நமக்கு இன்னும் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நண்பர் நம்ம கூட இருக்கணும். அந்த மாதிரி மினிமம் ஒரு நண்பரையாவது கூட சேர்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றியை நோக்கி பயணிக்கும்.
1: கண்டிப்பாக சார்.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
3: விடா முயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
1: போட்டி தேர்வுகள் குறித்த நம்மளுடைய கேள்விகளை வந்து சார் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். சார் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. சார் இப்போ வந்து ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா எல்லா சப்ஜெக்டையும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காமல் எந்த சப்ஜெக்டை ஈஸியாக படிக்க முடியுமோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக அந்த அதாவது அந்த டைம் மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறேன்.

0: மாதிரி அந்த மாதிரி இருக்கிற க்வெஷ்சன்ஸுக்கு ஈஸியாக அந்த ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கஷ்டமாக இருக்கிற க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேறு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது சார் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும்?
1: நம்ம அதில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கேள்விகள், நமக்கு எந்த அளவுக்கு அது தெரியும் தெரியாது அந்த வகையில் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு போகிறவங்க 100க்கு 100 வாங்குறவங்க தான் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு ஹையஸ்ட்டு அப்படின்னு வரும்போது சில எல்லாருக்குமே சில போர்ஷன்ஸ் வந்து புரியாது, தெரியாமல் இருக்கும், அதை கஷ்டமாகவும் இருக்கும். அப்படின்னு வரும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் டெய்லி இதை ஒரு ப்ராக்டிஸாக, நம்ம எப்படி சாப்பிட்றோமோ தூங்குறோமோ அந்த மாதிரி இதை ஒரு ப்ராக்டிஸாக நம்மளுடைய லைஃப்பில் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரலும், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிலபஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த போட்டி தேர்வுக்கான எந்த சிலபஸ்னே தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சிலபஸ் அனலைஸ் பண்ணி நம்ம எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் நம்ம 100% நம்மளுடைய படித்தது இருக்குது, கல்லூரி பள்ளியில் படித்தது இருக்குன்னா அதில் 30-50% தான் அந்த எக்ஸாம்ஸில் இருக்கும். அப்போ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸை கொண்டு வந்துட்டு, நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கிறது எது, எந்த போர்ஷன் கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் சொன்னால், ஈஸியாக இருக்கிறத எக்ஸாம்க்கு நியர்பையில் கூட நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னா புரிஞ்சிடும், ஆன்சர் பண்ண முடியும். கஷ்டமாக இருக்கிறது தான் நம்ம முன்னாடி எடுக்கணும். ஸோ கஷ்டமாக இருக்கிறத கொஞ்சம் அதை தெரிஞ்சவங்கிட்ட உட்காந்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குன்னா அந்த முதல் மந்தில் கஷ்டமான இருக்கிறத படிக்கணும்.
0: அதாவது இப்போ ரீசனிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
1: ஈஸியாக இருக்கிறத நம்ம கடைசி நெருக்கத்தில் படிக்கலாம்.
0: கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சொல்லலாம்,
1: கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல அப்டேட் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது, குறுகிய காலத்துக்குள்ளே எப்படி அந்த கேள்வி அட்டன் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதை நம்ம வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும்.
0: ஓகே சார். நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கிக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
3: விடா முயற்சியே வெற்றி தரும்,
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேயர்களே, போட்டித் தேர்வுகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நம்மளுடைய தொலைபேசி எண் நம்ம சொன்னோம் இல்லையா, 0436 8 என்ற முன்னிணைப்போடு 2311 2311 அல்லது 2999480 அல்லது 2999580 அல்லது 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம் நேயர்களே. சார், இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸில் தான் நிறைய மார்க்கும் வாங்க முடியும், ஆனால் வந்து அதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது, அது எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டு. ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறாங்க, மேகசின்ஸ் படிக்க சொல்கிறாங்க, நியூஸ் கேட்க சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சார், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன சார்?
1: அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உடைய நோக்கத்தோடு ப்ரிப்பேர் பண்ணுறதை விட, நம்ம இப்போ ஒரு மாணவராக இருக்கிற காலத்தில்

0: இருந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுன்றது அதை ஒரு கேள்வி பதிலாக நம்ம பார்க்கவே கூடாது, அது ஒரு நிகழ்வாக பார்க்கணும். அப்போது இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு பழைய காலத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா நியூஸ் பேப்பர், நீங்கள் சொல்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் படித்தது, மேக்சின் படித்தது, அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரெடிமேட் புக்ஸை படித்ததெல்லாம் இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பெயர்கள், சில நிகழ்வுகள், சில தருணங்கள், சில இயர்ஸ், அதனுடைய இருக்கிற விஷயங்கள் தான் இதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்து ஒரு நார்மலாக டெய்லி இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேஷன் கண்டிப்பாக ஒரு அப்ஸ்கில் வந்து டெய்லி நடக்கணும். அது இன்றைக்கி நம்ம மீடியாவை பார்த்தாலே குறைஞ்சபட்சம் ஒரு இந்தியாவில் நடக்கிறது என்ன நடக்குது, மற்ற உலக நாடுகளில் என்ன நடக்குது, அறிவியல் பூர்வமாக என்ன நடக்குது, விளையாட்டில் என்ன நடக்குது, என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன நடக்குது, பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் கிட்டத்தட்ட சிவில் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மேற்பட்ட விடயங்களில் இதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது இதை வந்து ஒரு ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி, ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும். டெய்லி நான் காலையில் ஒரு டீ சாப்பிட்றேன், டெய்லி ஈவினிங். அப்போ காலையில் ஒரு நியூஸு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய வாட்ஸ்அப் குழுக்களெல்லாம் இருக்குது நண்பர்களோட, வெறும் குட் மார்னிங் குட் நைட் சொல்கிறதோட ஒரு விஷயத்தை அதில் போடும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அஃபீஷியல் ஃபேஸ்புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் ஐடியை வந்து நம்ம லைக் பண்ணி அது வழியை பார்க்குறது, அதுக்கான இன்ஸ்டா, இன்றைக்கி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். என்ன பொறுத்தவரையிலும் நான் ஒரு இரவு நேரங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபுட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் தமிழ் சேனல்களில் பார்த்து அதனுடைய நியூஸு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சேனல்கள். இந்த பிரைம் டைம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அல்டிமேட்டாக
1: குறிப்பு எடுத்து வச்சுக்கணுமா இல்லை வந்து கேட்டுட்டாலே போதுமா சார்?
0: முதல்ல நம்ம வந்து குறிப்பு எடுக்கிற ஒரு பழக்கம் வரும். அது ப்ராக்டிஸாக நம்ம ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம், நாளைக்கு அது என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து அதை பற்றி தெரிஞ்சிக்கும் போது அதுக்கு குறிப்பு எடுக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூளையிலையும் நம்மளுடைய இதயத்திலையும் போய் சேர்ந்துடும்.
1: ஒரு கோர்வையை நம்ம
0: கோர்வையை அதை புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன ஏரியாவில இருந்து கேள்வி வருதோ அந்த ஏரியாவை நம்ம ஐடியா, அதை தான் நான் சொன்னேன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னோவேஷன், டெக்னாலஜி, இந்த விஷயங்கள நம்ம தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம உள்வாங்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம கிரேஸ்ட் ஆகிடும். அதை நம்ம எழுதி வச்சு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி செஞ்சால் சந்தோஷம். நான் சொல்லுவேன் அதை ஸ்னாப்சிஸ் ரைட்டிங்னு சொல்லுவேன். சிலபஸ் எடுத்து அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயங்கள் கேவில இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை, பேரு, ஒரு புத்தக நேம், அதே மாதிரி ஒரு இயரு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறதுல இருந்து வாட், ஹவு, வை, வேர், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக நமக்கு நாலேஜில் நிற்கும். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் லெவலில் இருந்து தொடங்கினோம்னா அது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 17 இருக்கும். அந்த 17 விஷயங்களில் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
1: சரிங்க சார், இப்போ வந்து இந்த சிபிஎஸ்இ படித்தவங்களுக்கு, அதாவது இந்த என்சிஇஆர்டி சிலபஸ் படித்தவங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குவெஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட் போர்ட் படித்த பசங்க வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்போ என்சிஆர்டி புக்கு வாங்கி படிக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் சார்?
0: இல்லை, அது ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. நான் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைக்கப்பட்ட ஒரு பிம்பமாக பார்க்குறேன், நான் ஒரு மித்தாக பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து சிபிஎஸ்இ சிலபஸ், ஸ்டேட் போர்ட் அப்படி இல்லாமல் நம்ம படிக்கிற பள்ளியில் படிக்கிற, கல்லூரியில் படிக்கிற நம்மளுடைய சப்ஜெக்டை தெளிவாக புரிஞ்சு படித்தாலே அது என்ன போர்டு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அப்படி ஒன்று உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி எல்லா ஸ்டேட்டுமே அவங்கவுங்க போர்டை இன்னும் பெட்டராக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்டேட்டுடைய போர்டுடைய புத்தகத்தையும் வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க படிக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒரு இக்கரைக்கு அக்கறை பட்சதான். அதனால நம்ம என்ன புத்தகங்களை படிச்சோமோ, நம்ம என்ன போர்டில் படிச்சோமோ அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு நம்ம யோசிக்கும் போது எனக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர், இந்த புத்தகத்தில் படித்தேன், இந்த வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இந்த நண்பர் எனக்கு இதை வந்து சொன்னார், இந்த மீடியாவில் நான் பார்த்தேன், பஸ்ஸில் போகும்போது இந்த ஹோர்டிங்கில் நான் பார்த்தேன், இப்படியெல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே போர்டு முக்கியமே இல்லை. எந்த போர்டு படித்தாலும் நம்ம படித்த விஷயங்களை திரும்ப திரும்ப அசை போட்டு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்.
1: தேங்க்யூ சார்.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
3: விடா முயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கிக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
1: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
2: விடா முயற்சியே வெற்றி தரும்.
1: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பென்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
1: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி நாகப்பட்டினம்.
0: சார், இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இது யாரெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சார்?
3: மேம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரசு உருவாக்கப்பட்ட போர்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் இதை பண்ணுறாங்க. நம்ம வந்து சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், எக்ஸாம் சேல்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. இதையும் மீறி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம புதுச்சேரியில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நர்சிங் எக்ஸாம்ஸ் இருக்குது, புதுச்சேரி நர்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஸோ அது வந்து சென்டாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அரசு உருவாக்கப்பட்ட அந்தந்த செல்லும் அந்தந்த போர்டும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நேஷ்னல் அட்டானமஸ் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்மர்

இல்லை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, என்ஐடி, ஜேஎன்பி சமிதி, என்பிஎஸ்ஸு, அதே மாதிரி கேவிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், ஐபிபிஎஸ் பேங்கிங்க்கு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுமே எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதுக்கும் அதாவது படிப்புக்கும் நடத்துகிறாங்க, அங்கே வேலை செய்கிற டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு நடத்துகிறாங்க, அதனுடைய எம்ப்ளாயீஸ்க்கு நடத்துகிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்னால் டைரெக்டாக வந்து அந்த யூபிஎஸ்சி நடத்துகிறதும் இல்லை ஸ்டேட் செல் நடத்துறதுல போயிட்டா நம்ம போயிடலாம்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் இந்த நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனில் அவங்க தனித்தனியாக எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க, இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸோ அது மூலயமாகவும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதனால் வெறும் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் வெல்ஃபேர், நம்மளுடைய எக்ஸாம் செல், அது மட்டும் பார்க்காம எல்லா இன்ஸ்டிடியூஷனும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கரியர்னு ஒன்று இருக்கும், அவங்க வெப்சைட்டில் போயிட்டு கரியர்னு இருக்கும். அதை பார்த்தாங்கன்னா அது சிலது என்ட்ரன்ஸ் பேஸ்ட் இருக்கும், சிலது நான் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு என்ன வருதோ அதை பார்த்து அவங்க அப்ளை பண்ணலாம்.

0: எக்ஸாம் செல் அது மட்டும் பார்க்காம எல்லா இன்ஸ்டிடியூஷனும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கரியர்னு ஒன்று இருக்கும், அவங்க வெப்சைட்டில் போயிட்டு கரியர்னு இருக்கும், அதை பார்த்தாங்கன்னா அது சிலது என்ட்ரன்ஸ் பேஸ்ட் இருக்கும், சிலது நான் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு என்ன வருதோ அதை பார்த்து அவங்க அப்ளை பண்ணலாம்.
1: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க இளைஞர்களுக்கு, இல்லை தயாராகணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க காலேஜை, அடுத்து முடிச்சுட்டு காலேஜ் முடித்த உடனே நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ இல்லைனா வந்து ஒரு போட்டி தேர்வுக்கு எதுக்கோ ஒன்றுத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
0: ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு அஞ்சு ஆங்கிளில் இதை பார்க்கணும். மாணவர்கள் ஆஸ்பிரன்ஸ் வந்து அஞ்சு ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று எஜுகேஷனுக்கான போட்டி தேர்வு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான போட்டி தேர்வு, அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். இன்னொன்று வந்து நேஷ்னல் லெவலில் நடத்துகிற போட்டி தேர்வுகள், ஸ்டேட் லெவலில் நடத்துகிற போட்டி தேர்வுகள், அது இல்லாமல் நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மூணாவது, அதை நம்ம டென்த்து முடிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம், டுவெல்த்து முடிச்ச எக்ஸாம், யூஜி, பிஜி, பிஹெச்டி, போஸ்டாக். ஸோ நம்ம படிப்புக்கு ஏற்ற என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ஃபீல்டு. இப்போ நம்ம நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி நான் மெடிசனில் போகணும்னா அதுக்கு என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம், இன்ஜினியரிங் ஃபீல்டு, அந்த மாதிரி சயின்ஸு, பேங்கிங்கு, அந்த மாதிரி ரயில்வேஸ், இந்த மாதிரி நம்ம என்ன ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆங்கிள்லையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். அது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம என்னமோ கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸும் நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஆங்கிளையும் பார்க்க, இந்த அஞ்சு ஆங்கிளில் நம்மளுடைய பிளானை நம்ம தெளிவாக பிளான் பண்ணோம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியம், நீங்கள் கேட்ட மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் அந்த எக்ஸாமை பற்றி யோசிக்கிறோம், அதுக்கு படிக்கிறோம், அதுக்கு அப்ளை பண்ணுறோம். என்னை பொறுத்தவரையிலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஸ்கூல்லேருந்து வெளில வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் வரும்போதே நம்மளுடைய திட்டத்தை தெளிவாக, கரியர் பாத் பிளான்னு சொல்லுவேன் நான் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸ்லையும் போய் பண்ணுறோம், அதில் தெளிவாக நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஜி முடிச்சுட்டு நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா, நான் யூஜி ஜாயின் பண்ண உடனேவே அந்த எக்ஸாமை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நான் யூஜி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஒன் இயர் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறதோட, யூஜி ஆரம்பிக்கும் போதே நான் அந்த சிலபஸ் எடுக்கணும், அதை சைமல்டேனியஸாக நம்ம புக்கு மட்டும் இல்லாமல் இதையும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதேமாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம் எடுக்கிறோன்னா நம்ம பிஜியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் அண்ட் இந்த ஆட்ல வர்ற மாதிரி நானும் அதை ரொம்ப பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள், என்ன அப்படின்னா, பயிற்சி, முயற்சி, பயிற்சி, வெற்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இடத்துல
1: கடைசியாக எங்களுக்கு ஒரு கேள்வி சார், நீங்கள் வந்து ஒரு இணை பேராசிரியராக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல்டு வந்துச்சு சார்? இந்த மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு?
0: நான் வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் கூரை வீட்டிலேருந்து வந்த ஒரு பையன், நவோதியா, என்ன நவோதியாவில் படித்ததுனால எங்கள் அம்மா வந்து மூணாவது, எங்கள் அப்பா வந்து பத்தாவது, எனக்கான வாய்ப்பு வந்து மற்றவங்ககிட்ட இருந்தால் வந்தது. அப்போ நான் இதை தேடி தேடி படிக்கும்போது என் நண்பர்கள்கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு படிக்கும்போது இதுக்கு நிறைய நீட் இருக்குது, இதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உணர்ந்தேன். நான் நிறைய தோல்வியில் சந்தித்து வெற்றி பெற்றேன். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணேன், என்னுடைய விஷனாக ரீச் தி அன்ரீச்ட் அப்படின்னு ஒரு விஷன் கிரியேட் பண்ணி, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளால் முடிஞ்சது அந்த அவேர்னஸை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இதுக்கு இப்போ நிறைய டீம், நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் நமக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கு பகிர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நாங்கள் தொடர்ந்துட்டுருக்கோம்.
1: கண்டிப்பாக சார், ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று போற்றி தேர்வுகள் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கும் சரி, எங்களுடைய சந்தேகங்களுக்கும் சரி, ஒரு ரொம்ப விரிவான விளக்கமான விடைகளை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி சார்.
0: நன்றி மேடம். இந்த காரைக்கால் எஃப்எம் உடைய என்டையர் குழு டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அண்ட் இதை ஏற்பாடு பண்ண அவங்களுடைய அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்மளுடைய காரை பண்பலைக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார். நேயர்களே, இதுவரை நாம் கேட்டது அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் வழங்கிய போட்டித் தேர்வுகள் குறித்து புதுவை பல்கலைக்கழகம், காரைக்கால் வளாகம், வணிகவியல் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் வே அருள்முருகன் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி, வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த்.
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
1: விடாமுயற்சியே வெற்றி தரும்.
2: முயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வெல்ஸ்பென் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்
2: மற்றும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி, நாகப்பட்டினம்.
0: மற்றும் ஒரு அழகான தருணத்தில் மீண்டும் இணைவோம் நேயர்களே. நன்றி.

0: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வளம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சகோதரி, காதலை பார்த்துருக்கோம், குடும்பத்தை பார்த்துருக்கோம், தாயை பார்த்துருக்கோம், எல்லா விதமான பாடல்களும் பழசுலையும் இருக்கு புதுசுலையும் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் சில பாடல்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அது எங்கள் பழைய பாடல். ஒரு ஊரை பற்றி, சாதாரணமாக மெட்ராஸ், அந்த மெட்ராஸை வச்சே ஒரு பாட்டு கொடுத்தாங்களே, என்ன இனிமையாக இருக்கும் தெரியுமா? மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ்,
3: மெது

நீங்க சொன்ன மாதிரி சென்னைங்கிறது நம்முடைய நாட்டோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்குது. ஏன்னா இப்ப நம்ம ஊருன்னு வச்சுக்கங்களேன், நம்ம இங்க ஒரே இன மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி வந்தார வாழ வைக்கக்கூடிய இடம் சென்னை. அதுல பல கலாச்சார மக்களும் வருவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கலாச்சாரத்தின்படி வாழும் பொழுது அங்க மொழியிலையா இருக்கட்டும் நடைமுறையிலையா இருக்கட்டும் நிறைய மாற்றங்கள் வரும். ஆனா நாங்க எப்படி தெரியுமா, அதே மெட்ராஸை பத்தி பாடுறோம், ஆனா அதுல நல்லதை தான் சொல்றோம். எது நல்லதோ அதை எடுத்துக்கிறோம், கொண்டு வந்து போட்டோம். மெட்ராஸ் சுத்தி

சகோதரி, என்னுடைய தலைவன் இருக்கானே, அவன் காதலி வந்த உடனே அவள் மேல ஒரு தனித்துவமா கவிதை பாடுவான். அந்த கவிதை இனிமையும் அருமையுமா இருக்கும். அந்த கவிஞர் சொல்லும் போது அந்த தலைப்புகளை எல்லாம் இன்றைக்கும் எடுத்துக்கிற அளவுக்கு பாடல்களை அற்புதமா கொடுத்திருக்கிறாரு.

என்ன, ஒரு ஆடவனுடைய வாழ்க்கையில அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி குடும்பம்னா ஒரு பெண் அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், சந்தோஷம் மட்டும் இல்ல அவனுடைய வாழ்க்கையே செழுமையாகும். பொன்மகள் என்று வர்ணிக்கிறான் பழைய பாட்டுல. அது நாங்க இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனா அது இன்னைக்கு தலைமுறைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உள்ள இசையோட வேகமான இசையை கொடுத்து போட்டிருக்கோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பொன்மகள்

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, ஊக்கம் கொடுக்கறதுல தோழனை மாதிரி இருக்க முடியாது. நல்ல அறிவுரைகளை இளைஞர்கள் கேட்டு நடந்தாங்கன்னா வாழ்க்கை மிக அருமையா இருக்கும். இன்றைக்கு இளைஞர்களிடத்துல நாம சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களா இருந்தாலும் சரி, அறிஞர் பெருமக்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பொன்மொழிகளை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். இளைஞன் எழுச்சி மிக்கவன் தான், அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. ஆனால் அவன் முதியோர்களுடைய பெரியோர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வளமா இருக்கும். துணிந்து நில் நாங்க சொல்றோம், பாடல்ல கொடுக்கறோம், அத என்ன இனிமையாகவும் வளமையாகவும் எங்களுடைய பழைய பாடல் கொடுத்திருக்கு தெரியுமா? துணிந்து நில்,
2: தொடர்ந்து செல்.

0: சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை,
1: இதயம் இதயமாக இல்லை, ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை, மனிதன் மனிதனாக இல்லை, ஏன்
0: சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை,
1: அறிவு தெளிந்ததாக இல்லை, ஏன் அடுத்தவன் வாழ்வதை பொறுப்பதில்லை, வாழ்வு சுலபமானதில்லை, ஏன் சொன்னதை செய்தவன் எவரும் இல்லை.
2: அண்ணே, பாரதியாருடைய கவிதைகள்ல திருப்பல் எழுச்சி மட்டும் கிடையாது. ஏன்னா அவருக்கு தூக்கத்திலிருந்து இளைஞர்களை எழுப்பணும் தான் நினைச்சார, தவிர தூங்கறதுக்கு பாட்டே பாடல. அதே மாதிரி அன்னைக்கு நீங்க துணிந்து நில்னு சொன்னீங்க, எழுந்து நில்னு சொன்னீங்க, ஆனா இளைஞர்கள் இன்னைக்கும் துணிஞ்சு நிக்கல, எழுந்து நிக்கல. அவங்கள தட்டி கொடுத்து ஏன் இன்னும் நீ காத்துக்கிட்டு இருக்க? உன்கிட்ட என்ன

ஆரூர் சகோதரி, கடவுள் இந்த உலகத்தை படைச்சான், மனுஷனை முதல்ல படைக்கல, இயற்கையே எல்லாத்தையும் படைச்சான். படைச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தானா, பார்க்கும் போது அவனுக்கு மன மகிழ்ச்சியா இருந்துச்சான். சோலைகளை பார்த்தானா, கடலை பார்த்தானா, மலையை பார்த்தானா, அழகா இருந்திருக்கு. இத பார்த்து அவன் போயிட்டான். திரும்பவும் ஏதோ ஒரு குறை தெரிஞ்சிருக்கு. அப்போ மனிதனை படைச்சானா, மனிதனை படைச்சதற்கு பிறகு மீண்டும் கடவுள் வந்து பார்த்த போது இந்த இயற்கையெல்லாம் அழிஞ்சு போயிருந்துச்சான். அத இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை மனிதன் வாழ தெரியாம இயற்கையை அழிச்சிட்டான். இப்படித்தான் உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அத எங்களுடைய கவிஞன் பழைய பாட்டுல என்ன அழகா கொடுத்தான் தெரியுமா? கடவுள்

அண்ணே, கடவுள் வந்தாரு, உலகத்தை படைச்சாரு, இயற்கையெல்லாம் படைச்சாரு, மனிதனை படைச்சாரு. மனிதனை மட்டும் தனியா விடும் பொழுது அவன் இயற்கையை அழிப்பான். ஆனா ஒரு மனிதன்கிற ஆணுக்கு அதே அவனுக்கு நேரம் ஒரு பெண்ணை படைச்சான்னு வச்சுங்களேன், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உயிர்களை படைக்கிறது மட்டும் இல்ல, தனக்கு தேவையான தன்னை சுற்றி இயற்கையை அழகா படைப்பாங்க. அதை கொண்டு வந்து அழகா கொடுத்தான் கடவுளா.

நான் ஒரு விகட கவி. இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: நேர்களை பாட்டுக்கென போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: கடலோசையோடு கலந்தாடும் இசையோசை, இது காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.

0: இசையால் இதயம் கவரும் காரைக்கால் பன்மலை 100.3 இது அலையோசை. நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேஜ் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பன்மலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
7: பாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: பன்மலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
9: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் IT படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: பன்மலை 100.3 அலையோசை நிகழ்ச்சியுடன் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 5:22:26 ஆகுது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது ஊரெல்லாம் உன் பாட்டு படத்திற்காக சொர்ணலதா பாடிய பாடல்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர்

0: டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: பாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது அலையோசை. நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேரம் 5:30. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. திருச்சி சாரதாஸ்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை இது. காரைக்கால் பண்மலை 100.3 விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो।
7: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
5: तुम हो ही भुलक्कड़।
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
7: चिक, चिक, चिक, चिक।
4: लड़िए मत, जानिए आभा के बारे में।
8: आभा?
4: जी हाँ,

0: मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
9: பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் சிஸ்டர் மேசி சுஜாதா பாடிய பாடல்.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்தன்கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
5: இம்பார்ட்டன்ட்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: 5:45 காரைக்கால் பண்மலை 100.3 விளக்கேற்று மேலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் விமலா டைட்டஸ் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஏழு நாட்களுக்கு மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்று மேலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் நாகூர் ஹாஜி குல் முகமது பாடிய பாடல்.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்மலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் இனி தொடர்ந்து ஒலிக்க வருகிறது எஸ் சரளா பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ க்கு வாங்க. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
5: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
6: அதுக்கு தான் வசந்த் அண்ட் கோ.
7: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அண்ட் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: இம்பார்ட்டன்ட்.
0: பண்பலை 100.3 இனி கேட்கலாம் பன்னிசை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் தற்போது நிலவும் பிணக்குகள் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகளின் முக்கியத்துவத்தையே வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். சமத்துவ அடிப்படையில் உலக அளவில் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளை பொறுப்புகளை அந்தந்த நாடுகளின் சக்திக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் உலகின் தோற்றமே மாறிவரும் நிலையில் புதிய தொழில்நுட்பங்களை நல்லாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பு வலுப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச பிணக்குகள், நிச்சயமற்ற பொருளாதார சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வர்த்தக சவால்களை சமாளிப்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஆக்கப்பூர்வ பங்காற்றும் என்ற நம்பிக்கை உலக அளவில் மேம்பட்டு வருவதையும் வெளியுறவு அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மாரோ வீரா, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ஸ் ரோவ், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அபாஸ் அராக்சி, மலேசிய வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது பின் ஹாஜி ஹசன், தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் இன்று இவர்கள் சந்திக்கின்றனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 20 ஆண்டுகள் என்னும் குறைந்த காலத்திலேயே 140 கோடி இந்தியர்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படைக்கு குடியரசுத் தலைவரின் வர்ண விருது வழங்க காசியாபாத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், பேரிடர் சம்பவங்கள் எங்கு நிகழ்ந்தாலும் NDRF வந்து சேர்ந்தால்தான் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதாக கூறினார். உள்துறை அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: 220,000 தன்னார்வ தொண்டர்கள், 10,000 குடிமை பாதுகாப்பு படையினர் மற்றும் 10,500 கடலோடிகளுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பயிற்சி அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். பேரிடர்களை தாங்கும் வகையிலான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் துறையில் இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் உலகிற்கே வழிகாட்டி வருவதாக உள்துறை அமைச்சர் கூறினார். இதற்கென இந்தியா உருவாக்கிய CDRI சர்வதேச கூட்டணியில் இதுவரை 48 நாடுகள் இணைந்திருப்பதாக தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை துறையில் இந்தியா தற்போது உலகின் தலைமை நாடாக மேம்பட்டு இருப்பதில் சந்தேகமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: நவீன இந்தியாவில் சைபர் தாக்குதல், விண்வெளி தாக்குதல் போன்ற புதிய அபாயங்களிலிருந்து தேசிய நலன்களை பாதுகாக்க அறிவியல் சிறப்பும் ராணுவ பலமும் சேர்ந்து பயன்படுத்தப்படுவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையின் சிறப்பான வெற்றியே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு புதுமை படைப்புகளை உருவாக்குவது குறித்து கலாம் அண்ட் கவச் என்ற தலைப்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது பேச்சுவார்த்தை மாநாட்டை இன்று அவர் தொடக்கி வைத்து பேசினார். நவீன யுகத்தில் பாரம்பரிய ராணுவ பலத்திற்கு அப்பாற்பட்டு தொழில்நுட்பம் மற்றும் சுயசார்பு மூலமாகவே நிஜமான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டில் கச்சா எண்ணெய், LPG மற்றும் இயற்கை எரிவாயு போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த திறம்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவின் அண்மை நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா இதை தெரிவித்தார். நாடு முழுவதும் எந்த ஒரு LPG ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகவில்லை என்றும் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு திறனுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் சுமார் 1 கோடியே 40 லட்சம் LPG சிலிண்டர்களுக்கு புக்கிங் தரப்பட்ட நிலையில்

0: 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரை சுமார் 83,500 டன் வர்த்தக எல்பிஜி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுமார் 90,000 டன் எல்பிஜி ஏற்றிய 2 கப்பல்கள் நேற்றிரவு ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்திருப்பதாகவும் வரும் 16ஆம் தேதி இக்கப்பல்கள் இந்தியா வந்து சேருமென எதிர்பார்க்கப்படுவதாகவும் துறை செயலர் திரு முகேஷ் மங்கள் கூறினார். இந்தியாவின் எம்எஸ்சி ஆர்ஜி அலி வர்த்தக கப்பல் ஓமன் கடற்பகுதியில் நேற்று அதிகாலை தீப்பிடித்து மூழ்கிய போதிலும் அதிலிருந்து 14 இந்திய மாலுமிகள் ஓமன் கடலோர பாதுகாப்பு படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டு கரை சேர்ந்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஜிப்மர் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாத்சவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: முன்னேறிய இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான இந்தியாதான் அடிப்படை என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா கூறினார். 2017ஆம் ஆண்டு தேசிய கொள்கையில் நோய் வரும்முன் காக்கும் அணுகுமுறைக்கும் சிகிச்சை வலி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த இக்கொள்கைக்கு ஏற்ப அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துக் கூறினார். நாட்டில் 64,000-க்கும் மேற்பட்ட பொது சுகாதார அமைப்புகள் தேசிய அளவில் தர உறுதிப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளதாக திருமதி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். செவிலியர் பயிற்சி மற்றும் இணை மருத்துவத் துறைகளை வலுப்படுத்த கொள்கை அளவில் பல்வேறு முன்முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், தேசிய செவிலியர் ஆணைய சட்டம், இணை மருத்துவ பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய சட்டம் ஆகியன இதில் அடங்கும் என்று அவர் மேலும் கூறினார்.
0: ஜிப்மர் செவிலியர் பயிற்சிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி அரசின் தலைமை செயலர் திரு சரத் சவுகான், ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி, பொறுப்பு தலைவர் திரு நிதின் நகார்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செவிலியர் பயிற்சி மற்றும் பல்வேறு இணை மருத்துவ துறைகளில் படிப்பு முடித்த 320 மாணவர்களுக்கு இவ்விழாவின் போது பட்டங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. இன்று மாலை 4 மணி முதல் வரும் 29ஆம் தேதி மாலை 5 மணி வரை சென்டாக் இணையதளம் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர் சேர்க்கைக்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். வளர்ச்சித்துறை ஆணையர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு, கல்வித்துறை செயலர் திரு முகமது ஹாசன் அபீத் மற்றும் சென்டாக் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லோக் நிவாசில் நேற்று நடைபெற்ற புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லோக் நிவாஸ் நோக்கி ஊர்வலமாக வந்த இவர்களை போலீசார் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். காரைக்கால் என்ஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் இத்தாலியின் பொலிடெக்னிகோ டி டொலினோ தொழில்நுட்பக் கழகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள IC3DCM 2026 என்னும் சர்வதேச மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் அனுசந்தான் தேசிய அறக்கட்டளை அமைப்பின் நிதி ஆதரவுடன் கூடிய இந்த 3 நாள் மாநாட்டில் ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 100-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கணினி வழி இயந்திரவியல் மற்றும் தரவுசார் தொழில்நுட்பங்களில் உருவாகி வரும் அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து 50-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும் 70-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி சுருக்கங்களும் இம்மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. மாநாட்டின் தொடக்க விழாவில் NIT இயக்குநர் டாக்டர் மக்ரந்த் மாதவ் காங்கிரேக்கர் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நீடிக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக

0: ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
9: வணக்கம். மனிதர்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு அறியாமை. அறியாமைதான் மனிதர்கள் செய்கின்ற அனைத்து குற்றங்களுக்கும் காரணம். அறியாமை ஒருவருடைய அறிவை மயக்குகிறது. பொருள் அல்லவற்றை பொருள் என்று போற்றச் செய்கின்றது. துன்பத்தை இன்பமாக கருதச் செய்கின்றது. பெரியவர்களை பகைவர்களாகவும் சிற்றினத்தாரை நட்பாகவும் கொள்ளச் செய்கிறது. அறியாமை செய்யும் தீமையை பகைவர்களால் கூட செய்ய இயலாது. எனவேதான் திருவள்ளுவர் மனிதனை அறியாமையிலிருந்து விலகுக என்று அறிவுறுத்துகிறார். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் வாய்மொழி. அறியாமை அகன்று புல்லறிவாண்மை நீங்கி மனிதனை மேன்மையடை செய்வது கல்வி மட்டுமே. மனிதனை மனிதனாக விளங்கச் செய்வது அவன் கற்கும் கல்வியே. கல்லாதார் மனத்து அணுகா கடவுள் என்கிறார் அப்பரடிகள். கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே என்பது திருமூலர் வாக்கு. மனிதன் ஓயாது கற்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டும் என்பதை என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்கிறார் வள்ளுவர். கற்கும் ஆர்வம் ஏற்பட்டவுடன் கற்பதற்குரிய சிறந்த நூல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மனதில் தோன்றும் குற்றங்களை நீக்குவதற்குரிய நூல்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும். கற்றபின் குற்றங்கள் தம்மிடம் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதுதான் வள்ளுவர் காட்டும் வழி. நல்ல நூல்களை கற்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் கற்றோர் வாயிலாக கேட்பது மேலும் துணை செய்யும் என்பது வள்ளுவர் கருத்து. மேன்மை மிக்க கல்வியினால் சிறந்து விளங்கும் சான்றோர்கள் கூறும் சொற்களை கேட்டு நடப்பதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறலாம். கற்கும் இடர்பாடுகளை தவிர்க்கலாம். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் என்பது வள்ளுவர் வாய்மொழி. ஒரு மனிதன் முழுமையாக கற்கும் முயற்சி மட்டும் போதாது, நல்லவை கேட்கும் முயற்சியும் தேவை. நல்லவற்றை கேட்காத செவிகளை திருவள்ளுவர் தோற்கப்படாத செவி என்கிறார். செவிகால் கேண்மின்களே என்று அப்பரடிகள் செவிகளை இறந்து வேண்டுகிறார். திருஞான சம்பந்தர் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்கின்றார். கற்றலும் கேட்டலும் மனிதனின்

0: வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கின்றன. கற்ற கேட்ட செய்திகளை எண்ணத்தில் தேக்கினால் அறியாமை விலகி அறிவு வளரும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. நல்லவற்றை கற்போம், கேட்போம், அறியாமை நீங்க பெறுவோம், நல் அறிவை பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
9: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி சொரக்குடி திருவாரூர்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
14: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
15: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: பண்பலை 100.3 இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ
16: நார்மல் சொன்னோம். 126 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இதுக்கு இடைப்பட்டவங்க 100-125 வரைக்கும் ஃபாஸ்டிங் வேல்யூ இருக்கிறவங்கள நம்ம ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீ டயபெட்டிஸ்னா ஆரம்ப கால சர்க்கரை நோய். நிறைய
2: பேர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
17: அதாவது தமிழ்நாட்டில் 50 மேற்பட்ட மாட்டிடங்களை பொக்கிஷமாக தான் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் நம்ம.
18: ஓ, எனக்கு இப்ப புரியுதுக்கா, இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மாட்டு இனங்கள்ல இருக்குதுன்னு சொல்றீங்க.
17: கற்பூரம் மாதிரி பத்திக்கிற சுபா.
2: இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் தயாராகவும் குறுவை சாகுபடிக்கு காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். 8:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
19: 3 பக்கம் அடைக்கப்பட்ட கீத்து கொட்டகையில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. கொல்லன் உலைக்களம் ஊதிய சிறுபிள்ளை அதன் வாயில் புல் கொடுத்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனை பார்த்ததும் குதிரை உடலை சிலிர்த்து கொண்டு கனைத்தது.
2: 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில் வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓஎஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு

0: அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள்
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீறு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலேஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல்

0: டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40:30.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காளையாரூர், திருவாரூர்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். இந்த இரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து ஃபாஸ்டிங்கில் 100 விட கம்மியாக இருந்தால் அது நார்மல் அப்படின்னும், 126 மேலே இருந்தால் அவங்க வந்து சுகர் பேஷண்ட் அப்படின்னும் சொன்னீங்க. இந்த 100-126 இந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கிறவங்கள என்னென்னு சொல்லுவாங்க டாக்டர்? அவங்கள எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறீங்க?
10: இது ஒரு நல்ல கேள்வி. இது என்னென்னா, இப்போ வந்து ஃபாஸ்டிங் வேல்யூ வந்து less than 100 இருந்தால் நார்மல்னு சொன்னோம். அதே மாதிரி 126 அண்ட் அபோவ், 126 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு இடைப்பட்டவங்க 100-125 வரைக்கும் ஃபாஸ்டிங் வேல்யூ இருக்கிறவங்கள நம்ம ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீ டயபெட்டிஸ்னா ஆரம்பகால சர்க்கரை நோய். நிறைய பேர் இது அலட்சியமாக விட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா மோஸ்ட்லி சிம்டம்ஸ் இருக்காது ஒரு சில பேருக்கு. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, சரி சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே விட்டாங்க, டாக்டரையும் பார்க்க மாட்டாங்க. இது நாளடைவில் வந்து சர்க்கரை நோய் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு என்னன்னா, ஒன்ஸ் அவங்க இந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து சரியான உணவு கட்டுப்பாடு, சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எல்லாமே. டயட்லயோ இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கரெக்டா இருந்தாங்கன்னா இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் டயபெட்டிக்கா போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அட் த சேம் டைம் அவங்க வந்து சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க வந்து டயபெட்டிக்கா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படியே அதே ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்தாலும் எல்லா உள்ளுறுப்புகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுக்கான ரிசர்ச் நிறைய இப்ப வந்துருச்சு. ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்சிலேயும் இருக்கக்கூடாது. ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்து டயபெட்டிஸா போனாதான் ரிஸ்க் அப்படின்னு கிடையாது. ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சிலேயே ஒரு 5 வருஷம் இருந்தாங்கன்னா அந்த பிளட் சுகர் லெவலே வந்து அவங்க உள்ளுறுப்புகளை பாதிக்கும். இதே மாதிரி போஸ்ட் பிராண்டியல் லெவலும் அதே மாதிரி தான். 140 அந்த 199 வரைக்கும் உள்ளவங்க போஸ்ட் பிராண்டியல் வேல்யூ, அவங்களும் ப்ரீ டயபெட்டிஸ் தான். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கவங்க டயட்டு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ்
9: இதை ப்ராப்பராக செஞ்சா அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்.
10: கண்டிப்பாக கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைல்டான கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்.
9: சரிங்க டாக்டர், இப்போ வந்து பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, அரிசி அந்த வகையான உணவுகள் எடுக்காமல் இந்த சப்பாத்தி அப்புறம் சிறுதானிய உணவுகள்

0: இதெல்லாம் எடுத்துக்கிட்டா வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது கரெக்டு தானா டாக்டர்?
1: கரெக்டுன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வந்து பிளைண்டாக நம்ம இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னன்னா, இப்போ வந்து அரிசியை விட சிறுதானியத்தில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ஒரு சில நியூட்ரியன்ஸை வந்து இதில் அடிஷ்னலாக இருக்குது. அதில் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தத்தில் போய் எந்த அளவுக்கு அது குளுக்கோஸாக மாறுதுங்கிறதோட அது இண்டெக்ஸ். அது வந்து இதில் அரிசியை கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கார்போஹைட்ரேட் லெவல்னு எடுத்துக்கிட்டால் இப்போ இதில் 70% இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 68% அப்படி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ இதுவும் கார்போஹைட்ரேட் தான், அதுவும் கார்போஹைட்ரேட் தான். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோதுமை கேழ்வரகு இதுதான் சாப்பிட்றேன்ட்டு அதை குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடுவாங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா, நார்ச்சத்தும் புரதச்சத்தும் நிறைய எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணணும் தான். அது வந்து கோதுமையாக இருந்தாலும் சரி, மில்லட்ஸாக இருந்தாலும் சரி, அரிசிக்கு பதிலாக அளவு இதை கம்மியாக எடுத்துக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்கம் தந்தார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
3: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
6: திருச்சி சாரதாஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இசைத்தூரிகை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது குஷி படத்திற்காக ஹேசம் அப்துல் வஹாப் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா சி பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
5: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: ஆறு மணி 54 நிமிடத்தில் காரைக்கால் பண்மலையின் 100.3 இசைத்தோரிகை நிகழ்ச்சியில் இனி பூமி படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் வருண் பரந்தாமன் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது இசைத்தூரிகை. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: ஹிந்துக்களை மத ரீதியாக குறிவைத்து மாப்பிளாக்கள் படுகொலைகளை நிகழ்த்தினார்கள் என்று கூறினீர்கள். இதை சுதேசிய தலைவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களா தாயே?
4: இல்லை மகனே, மலபாரில் நிகழ்ந்த வன்முறைகள் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியது. மற்ற பகுதியில் உள்ள இந்துக்கள் கொந்தளித்தார்கள், தலைவர்கள் ஆவேசமடைந்தார்கள். மாப்பிளாக்களின் கிளர்ச்சியை அரசு கடுமையாக ஒடுக்கியது. இதனால் நெருக்கடிக்கு உள்ளான கிளர்ச்சிக்காரர்கள் அருகில் உள்ள காடுகளில் சென்று ஒளிந்து கொண்டார்கள். எப்போது காஃபிர்களை கொல்லுவோம் என்று கோஷமிட்டு மத கட்டளையுடன் கூடிய கிலாஃபத் ராஜ்யத்தை அமைத்தார்களோ அதிலிருந்து இந்துக்கள் மாப்பிளாக்களை ஆதரிப்பதை நிறுத்தி கொண்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 1921 அன்றைய புள்ளி விவரப்படி கிட்டத்தட்ட 10,000 இந்துக்கள் கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். வன்முறைகளால் பலர் முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள்.

ஏராளமான ஹிந்து பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். கணக்கற்ற கோயில்கள் இடிக்கப்பட்டன. இந்துக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டன. சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இந்துக்களின் சொத்துக்களை பறித்து கொண்டு அந்த பகுதிகளில் இருந்தே அவர்கள் வெளியே துரத்தி அடிக்கப்பட்டார்கள். தங்களுக்கான புதைகுடிகளை தோண்டச் செய்து மனிதர்களை உயிருடன் எரித்து தோலை உரித்து அதில் புதைத்த மிருகத்தனமான சம்பவங்களும் ஏராளம்தான். காட்டுமிராண்டித்தனமான இந்த வன்முறைகள் நாடு முழுவதும் பரவி கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. அம்பேத்கர், சுவாமி ஸ்ரத்தானந்தர், அனி பெசன்ட் போன்ற முன்னணி தலைவர்கள் இந்த நிகழ்வுகளை கண்டித்தார்கள். இந்த வன்முறைகளை கண்ட அனி பெசன்ட் வெளியிட்ட அறிக்கை, அகதிகள் முகாம்களில் ஏற்பட்ட அனுபவங்கள் இதயத்தை நொறுங்கச் செய்வதாக இருந்தது என்பதை பளிச்சென்று சுட்டிக்காட்டியது. ஆனால் காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்ற தனது கனவில் வெறித்தனமாக மிதந்தபடி அனி பெசன்ட்டின் விமர்சனத்தை புறக்கணித்தான். தொடக்கத்தில் அவன் மாப்பிளாக்களை அவர்களின் மதத்தின் மீதான நேசத்திற்காக பாராட்டினான். கலவரத்திற்கு இந்துக்களுக்கும் ஓரளவு பொறுப்பு உண்டு என்றான். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ளும் தைரியத்தை இந்துக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினான். ஆங்கிலேய அரசு மாப்பிளா கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தபோது இந்துக்கள் மாப்பிளாக்களுக்கு உதவவில்லை என்பதால் அவர்கள் இந்துக்கள் மீது வன்மத்துடன் கலவரத்தை நிகழ்த்தினார்கள் என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதிதான் என்று முன்னிறுத்தப்பட்ட ஹிலாஃபத் இயக்கம் மலபாரில் மாபெரும் வன்முறையில் முடிந்த போது காங்கிரஸில் குழப்பம் ஏற்படத்தான் செய்தது. காங்கிரசின் இந்து முஸ்லிம் தலைவர்களுக்கிடையே மனவேறுபாடுகள் பெரிதாயின. நவம்பர் 1921 மாப்பிளாக்கள் கலவரம் ஆங்கிலேய படைகள் மாப்பிளா கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக செய்த அடக்குமுறைகள் இவற்றை விசாரிப்பதற்காக ஃபேஸ் தியாப்ஜி தலைமையில் ஒரு குழுவை காங்கிரஸ் செயற்குழு நியமித்தது. 3 பேர் கொண்ட அந்த குழுவில் 2 முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் விசாரணை நடத்தாமலேயே அந்த குழு கலைக்கப்பட்டது. 1921 டிசம்பரில் அகமதாபாத்தில் நடந்த 36வது காங்கிரசின் தேசிய அமர்வில் செயல் தலைவர் ஹக்கீம் அஜ்மல் ஹான் இந்த நிகழ்வுகளுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஆனால் ஹஸ்ரத் மொஹானி மாப்ளா வன்முறையை கண்டிக்கும் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர்கள் இந்த படுகொலைக்கான பொறுப்பிலிருந்து விலகி ஆங்கிலேயர்கள் மீது பழி சுமத்த முயன்றார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் மலபார் பகுதிக்கு பயணம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றார்கள். வன்முறை வதந்திகளை பரப்பியதாகவும் மாப்பிளாக்களுக்கு எதிராக அடக்குமுறையை கையாண்டதாகவும் ஆங்கிலேயர்களை காங்கிரஸ் கண்டித்தது. இந்த நிலையில்தான் 1922 பிப்ரவரி 1 காந்தி வைஸ்ராய் ரீடிங்குக்கு ஓர் இறுதி எச்சரிக்கை கடிதம் எழுதினார். இந்த கடிதம் கிடைத்த 7 நாட்களுக்குள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு கைதானவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும், பத்திரிகை சுதந்திரம் பூரணமாக வழங்கப்பட வேண்டும், பஞ்சாப் அநீதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது, அரசாங்கம் இவற்றுக்கெல்லாம் சம்மதிக்காவிட்டால் பார்டோலியில் சட்ட மறுப்பு இயக்கத்தை

0: தொடங்குவேன் என்று எச்சரிக்கை விடுத்தான். ஆனால் காந்தியின் எச்சரிக்கையை வைஸ்ராய் பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை. இதனால் காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க தயாரானான். ஆனால் அவன் குறிப்பிட்ட அந்த 7 நாட்களில் வேறு ஒரு சம்பவம் பெரும் தீயாய் அவன் அகிம்சையை சுட்டது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். மூன்றாவது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டை ஒட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் மூன்றாவது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம்

0: அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 crore பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: பன்மலை 100.3 இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
6: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: சுபா, இருக்கியம்மா வீட்டுல?
12: ஐய் அக்கா, என்னக்கா சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? கையில பையில எடுத்து வர்றீங்க? சேலத்து மாம்பழமா?
11: ஆமா சுபா, இப்பதான் வந்தேன். உனக்குதான் மாம்பழம்னா உசுராச்சே, எதிர்பார்த்துட்டே இருப்பியன்னு கொண்டு வந்தேன்.
12: இங்க ரேவதி அக்கா மாதிரி வராது, எங்க போனாலும் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வந்துருவாங்க.
11: சரி சரி, அதான் வாங்கிட்டு வந்துட்டேனே, எதுக்கு இவ்ளோ?
12: இல்லக்கா, எதிர்காலத்துல கொஞ்சம் பயன்படும்ல, அதுக்காக. அப்புறம்க்கா சேலம் என்ன சொல்லுது?
11: சுபா, சேலம் நிறைய விஷயங்களை சொல்லுது, அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்ல சொல்லியிருக்குது.
12: இப்படி என்ன விஷயம் அது?
11: நான் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு மாட்டு இனத்தை வளர்க்கறத பார்த்தேன். அது பேரு ஆலம்பாடியா சுபா. அங்க அத பொக்கிஷமா வளர்க்குறாங்க.
12: அப்படி என்னக்கா பொக்கிஷமா வளர்க்குற அளவுக்கு அந்த மாட்டுல என்னதான் சிறப்பு இருக்கா? கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்களே.
11: கேட்காம விடுவேனா? அதாவது தமிழ்நாட்டுல 50 மாட்டினங்களை பொக்கிஷமா தான் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் நம்ம.
12: ஓ, எனக்கு இப்ப புரியுதுக்கா, இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மாட்டு இனங்கள்ல இருக்குதுன்னு சொல்றீங்க.
11: கற்பூரம் மாதிரி பாத்திக்கிற சுபா. இப்ப நம்ம பகுதிகள்லாம் காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், பர்கூரு, இந்த மாதிரி மாட்டினங்களை அழியாத மாதிரி பாதுகாக்கணும், அதை நம்ம கையில எடுத்து வளர்க்கணும்னு எத்தனை விவசாயிகள் அதுக்கு முன் வந்து வளர்க்குறாங்க. அரசும் அதை ஊக்குவிக்குது. அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை தாயகமா கொண்ட இந்த ஆலம்பாடி மாட்டு இனத்தையும் அரசு கையில் எடுத்து பொக்கிஷமா பாதுகாக்க சொல்லுது. ஏன்னா இந்த இனமும் மற்ற இனங்கள் மாதிரியே அருகிக்கிட்டே வருதான் சுபா.
12: சரிக்கா, ஒரு மாட்டு இனத்தை இவ்வளோ சிறப்பா சொல்றாங்கன்னா அதுக்குன்னு சிறப்பு இயல்புலாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
11: அடுத்து அதைத்தான் சொல்ல வந்தேன், நீயே கேட்டுட்ட. இந்த ஆலம்பாடி மாட்டு இனம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லையா, பல 100 காவிரி கரையோரம் வளர்க்கப்பட்ட மாட்டினத்துல ஒன்னா. இது அதிக குளிர், வெப்பத்தை தாங்குற உடல் அமைப்பு, வறட்சி காலங்கள்ல கிடைக்கக்கூடிய தீவனங்களை உண்டுகிட்டு உயிர் வாழும் திறனு, நோய் எதிர்ப்பு திறனு, கன்று ஈனும் போது சிரமமே இல்லாம ஈனுற திறனு, பயிர் சாகுபடி நிலங்களை அழகா உழுற திறனு, இது எல்லாமே உள்ளடக்கியதுதான் இதோட சிறப்பு அம்சமா.

0: பரவாயில்லையே.
1: இன்னொரு விஷயம் சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமே படுவ.
0: அது என்னக்கா?
1: இந்த இனம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நான் சொன்னேன்ல.
0: ஆமா.
1: அதனால தருமபுரி மாவட்டத்துல அனுமந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆலம்பாடி மாட்டினத்துக்கு ஒரு ஆராய்ச்சி மையமே நிறுவிருக்காங்களாம் சுபா.
0: ஆராய்ச்சி மையமே வா. பலே பலே, இவ்வளோ சொல்றீங்களேக்கா. அந்த மாட்டு இனம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்களேன்.
1: இது பொதுவா நல்ல நீண்ட உடல்வாக இருக்கு சுபா. தோல்லாம் கூட நல்ல தடிமனா இருக்கு. வயிறு மட்டும் கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கு. பொதுவா 250-350 கிலோ உடல் எடை இருக்கிற மாதிரி இருக்குது.
0: கலர் எப்படிக்கா, கருப்பா வெள்ளையா?
1: ஏன் சுபா அவசரப்படுற? அதான் கேட்டுட்டேன், நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றதுக்கு வர்றேன்ல.
0: சரி சொல்லுங்க.
1: அதாவது இது நிறமெல்லாம் கருமையாவும் இருக்குது, சாம்பல் கலந்த வெண்மை நிறமாவும் இருக்குது, பழுப்பு செவப்பு வெண்மை இத மாதிரி நம்ம நாட்டு ரகம் மாதிரிதான் இருக்குது. நெத்தியில கழுத்துல வயித்துல கால் பகுதியில வெள்ளை வெள்ளையா புள்ளிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வால்முடி மட்டும் நல்லா கண்ணங்கரேன்னு கருமை நிறத்துல இருக்குது. இதுக்குன்னு பிரத்யேகமா இப்ப இங்கெல்லாம் குடுக்கற மாதிரி பசுந்தீவனம் உலர்த்தீவனம் அடர்த்தீவனம்னு எதுவும் குடுக்க மாட்டாங்களாம்.
0: அப்படியாக்கா? இந்த மாதிரி மாட்டு இனங்கள் எல்லாம் குறைஞ்சு போக விடாம நம்மள மாதிரி விவசாயிகள் தாங்கா பாதுகாக்கணும்.
1: கண்டிப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் கிசான் வாணி.
6: நேயர்கள் கேட்க இருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान। अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: நேர்களே, இன்றைய கிசான் மணி நிகழ்ச்சியில தயாராகுவோம் குறுவை சாகுபடிக்கு அப்படின்னு காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவங்க நமக்கு பல விஷயங்களை சொல்றதுக்காக காத்திருக்காங்க. உங்களோட குறுவை சாகுபடிக்கான சந்தேகங்களை கேட்கறதுக்காக நீங்களும் இணைங்க. 0-4-3-6-8 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த எண்களில் வாங்க. சார் வணக்கம். சார்
7: வணக்கம். வணக்கம்
6: சார். இப்போ குறுவைக்கு எல்லாருமே விவசாயிகள் தயாராகிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம தயாராகுவோம் குறுவை சாகுபடிக்கு அப்படின்னு ஒரு விவசாய நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிட்ருக்கோம் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ குறுவை சாகுபடிக்கு எப்படிலாம் தயார் ஆகணும்?
7: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது முதல்ல நான் வந்து அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இன்றைக்கி உலக விவசாயிகள் தினம், அதுக்கான கிசான் வாணி சார்பாகவும் நமது காரை பிரதேச அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் உலக விவசாயிகள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைக்கி குறுவை சாகுபடிக்கு முக்கியமாக ஒரு காலத்தில் கரெக்டாக நமக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது, நல்ல இதில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்,

0: அதே மாதிரியான சூழ்நிலை இப்போ திருப்பி வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு பருவமழை எப்பொழுதும் ஜூன் மாதத்தில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வருஷம் பருவமழை 16ஆம் தேதி, மே 16ஆம் தேதியே உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்பயும் பார்க்குறேன் அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ பெய்யக்கூடிய மழைகளை உபயோகப்படுத்தி, மழையை உபயோகப்படுத்தி அங்கங்கே விவசாயிகளை என்ன பண்ணணும், இந்த கோடை உழவு பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், கோடை உழவில் முக்கியமாக நிறையா ஒரு நன்மைகள் நமக்கு இருக்குது. நம்ம அப்படியே போட்டுட்டு வந்துடுறோம், தை மாதம் இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் உளுந்து பயிர் முடிஞ்சால் போடுறோம், அதுக்கப்புறம் அப்படியே வச்சிடறோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ ஒரு கோடை உழவு போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த மண் வந்து ஒரு புலபுளப்பு தன்மை கிடைக்கும். இந்த மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த ஈரத்தை உபயோகப்படுத்தி நம்ம பண்ணுறதுனால அந்த மண்ணில் நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்கும்.
1: ஓஹோ,
0: அதுதான் மெயின். அதில் முக்கியமாக
1: சார், பொதுவாக இப்போ பருத்தி சாகுபடி செஞ்சுருக்க விவசாயிகளுக்கெல்லாம் வந்து மழை வர்றது வந்து ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ உளுந்து எள்ளு இந்த மாதிரி பண்ணியிருக்க விவசாயிங்க அடுத்து குருவை சாகுபடிக்கு போகிறவங்களுக்கு இந்த மழையை பயன்படுத்தி அவங்க கோடை உழவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால என்னென்ன சார் நன்மைகள்லாம் இருக்குது?
0: நன்மைன்னு பார்க்க போனால்
1: மகசூலில் பொறுத்தளவு
0: நல்ல அது முக்கியமானது. முக்கியமாக எல்லாருமே விவசாயிகள் இப்பொழுது வந்து நேரடி விதைப்புக்கு போயிடுறாங்க. அந்த கிளை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த கிளையை நம்ம ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தணும். அதுக்கு இந்த கோடை உழவு பண்ணினீங்கன்னா, முக்கியமாக இந்த சைப்ரஸ்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அதுக்கு வந்து கோரப்புல், அந்த கோரப்புல் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதனுடைய கிழங்கெல்லாம் இந்த கோடைப்புழுதி பண்ணும்போது அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே வரும். அடுத்து ஒடிக்கிற வெயில், நல்ல வெயிலில் அந்த கிழங்குகள்லாம் அழிக்கப்படும், காஞ்சி செத்து போயிடும். அதனால் நமக்கு வந்து அடுத்தாப்பில் வயலில் நமக்கு வந்து களைகள் வர்றதுக்கு ஓரளவுக்கு குறையும். அதுக்காக தான் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம்.
1: ஆ சரிங்க சார். அடுத்து அந்த குருவைக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சார் சொல்லுவீங்க?
0: முக்கியமாக பார்க்க போனால், நம்ம முக்கியமாக நம்ம பகுதியில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த TKM 9 என்கிற ஒரு ரகத்தை தான் அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ அதிகமாக வந்து இது பண்ண முடியாத காரணத்தினால ஆடுதுறை 53, அதாவது ஆடுதுறை 43 ஒரு ரகம் இருந்தது, 105-114 அது. அது வந்து கிட்டத்தட்ட 43 அப்புறம் இப்போ 53 ஒரு ரகம் வந்திருக்கு. அது நல்லா இருக்குதுங்க, குருவைக்கு ஏற்ற ரகமும் கூட. அது இருந்தால் சாகுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கிடைக்காத ஒரு சில பகுதியில் இப்போ நம்ம தாமா அண்டை இருந்துருக்குல்ல, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா TPS 5 ஒரு ரகம், அது வந்து 114 திருப்பதி சாராஞ்சி அப்படிங்கிறது, அது நல்லா குருவிக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் 55, அதுவும் ஒரு 114 தான் அதுவும். அது மாதிரி கோயம்புத்தூர் 51, கோ 51 சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு 104. இதை மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு. எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் உப்பு தண்ணி, நம்ம ஏரியாவில எல்லாம் கொஞ்சம் இந்த உப்பு தண்ணி இதில் இருக்கும், அந்த மாதிரி இடங்களில் நமது காரைக்காலில் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியிலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகம் KKLR 3, அது வந்து 114, நல்ல உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடியது. அதுதான் முக்கியம். ஏன்னா அங்கங்கேயும் போர்வெல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கடற்கரை பக்கத்துலலாம் இந்த உப்புடைய நிலவரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கோடை காலத்தில். அப்போது நீங்கள் இந்த மாதிரியான ரகங்களை சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல உப்பு தண்ணியில் தாங்கி வளர்ந்து மகசூல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த ரகங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் எது கிடைக்குதோ, ஆனால் அது முக்கியமாக பார்க்க போனால் ஆதார விலை, அது அடிப்படை விதை அல்லது ஆதார விதைன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் சீடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் சான்றளிக்கப்பட்ட விதை கிடைக்குதோ அந்த விதையை வாங்கி அதை முதல்ல விதை நேர்த்தி செஞ்சு போடணும். முக்கியமாக இந்த இதில் வந்து சாகுபடி இதில் விதை தான் ஒரு முக்கியமான இடுபொருள், அதை வச்சு தான் நமக்கு
1: சார் நேயரை சந்திக்கலாம் சார்.
0: ஆ சொல்லுங்க.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா.
1: உங்க பெயர் சொல்லுங்க ஐயா.
2: மாத்தூர் படுகையில இருந்து
0: பேசுறேன். ஆ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இந்த குருவைக்கு ஏற்ற ரகம் சொன்னீங்க, இந்த ஜோதின்னு ஒரு ரகம் இப்ப எல்லாம் ஓரளவு பிரபலமா இருக்குங்க.
0: ஆமா, அங்க இது வந்து பிரைவேட்ல இருந்து வர்றது அது.
2: சரிங்க,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இப்ப அந்த அந்த விதைகள்லாம் ஃபவுண்டேஷன் சீல்லாம் எப்படி சார், எங்க சார் வாங்குறது அது?
0: அது வந்துங்க, அவங்க எங்க உற்பத்தி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள கேட்டாதான் அவங்க வந்து இதை வர வச்சியே கொடுப்பாங்க உங்களுக்கு, ஃபவுண்டேஷன் சீடோ அதுல வந்து சர்டிஃபைட் சீடோ இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால அதை வாங்கி இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.

0: அது வந்து கேரளா சீடு தான் அது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அது நம்ம ஏரியாவில் கிடைக்காது. அது வந்து இதுகிட்ட ஒரு கேரளாலே இருக்குது, அந்த இதுலேருந்து நம்ம வாங்கணும் அது. ஆனால் நீங்கள் இப்போ கேட்குறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அங்கே சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. நம்ம விவசாயத்துறையில் சொல்லி இந்த மாதிரி எனக்கு அந்த இதில் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க வாங்கி கொடுப்பாங்க கண்டிப்பாக.
0: சரி சார், சரி,
1: ரொம்ப நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: சார், இப்போ வந்து ரசாயன உரங்கள் பயன்பாடுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு இல்லைங்களா சார்? மண் வளத்தை பாதுகாக்கணும்னா என்னென்ன உரங்களை பயன்படுத்தணும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: அதாவது நீங்கள் ரசாயன உரங்களை, அதாவது இது சொல்லும்போது விவசாய வேளாண் துறையிலேயோ இல்லை மற்ற ஆராய்ச்சி நிலையங்கள்லையோ சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரசாயன உரங்கள் கொடுக்கும்போதே நீங்கள் அடி உரத்தில் போடும்போது 10 டன் தொழு உரம் போடுங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம விவசாயிகள், இந்த தொழு உரம் போடுறதையும் மறந்துட்டாங்க, நாட்டு உரங்கள் போடுறதையும் மறந்துட்டு வெறும் ரசாயன உரத்தை போட்டாங்க. அதனுடைய தாக்கம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் மண்ணை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 500,000,000,000,000 நுண்ணுயிர்கள் இருந்தது. இன்னைக்கு என்னன்னா 1,000,000,000 போயிடுச்சு. அது காரணம் வந்து இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை எல்லாம் கரைச்சி செடிக்கு கொடுக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெறும் ரசாயன உரங்களை ஒண்டியும் போட்டு போட்டு போட்டு மண்ணினுடைய உயிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க அது போயிடுச்சு, மலட்டுத்தன்மையாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால். அதற்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க விவசாயிகள் வந்து, முக்கியமாக ரசாயன உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நடுறதுக்கு முன்னாடியோ அல்லது விதைக்கிறதுக்கு முன்னாடி உயிர் உரங்கள், உயிர் உரங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம மண்ணில் இருக்குது, ஆனால் அதனுடைய அளவு பத்தலை. அதற்காக என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸு, இது மாதிரி உள்ள உயிர் உரங்களை 4-5 பாக்கெட்டு 1 ஏக்கருக்கு, 1 பாக்கெட் வந்து 200 கிராமுங்க, 5 பாக்கெட்னால் 1 கிலோ வருங்க. இது மூணையுமே கலந்து இதில் என்ன செய்யும்னா, இந்த நமக்கு மணிச்சத்து வந்து மண்ணில் அதிகமாக போய் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அதை வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது என்னென்னா இந்த நுண்ணுயிர்கள் தான். அதுக்கு தான் அந்த பாஸ்போபாக்டீரியான்னு ஒன்று கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் போடுறதெல்லாம் அதுக்காக தான், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை கரைச்சி செடிகள் எடுத்துக்கக்கூடிய பக்குவத்தில் கொடுக்கும். அதனால தான் அந்த உயிர் உரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: இதெல்லாம் எப்போ சார் கொடுக்கணும்? அப்போ வந்து
1: உழவெல்லாம் முடிச்சுட்டு பெரம்படிச்சுட்டு அதான் லெவல் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். சமன்படுத்துதல் ரொம்ப முக்கியம். அந்த நடவு நம்ம போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு நட்டணும். அப்படின்னு நட்டோம்னா இந்த உயிர் உரங்களை என்ன செய்யணும்னா, நீங்கள் உரங்களே கொடுக்க வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து இந்த பசுந்தாளுர பயிர்னு சொல்லுவோம், சனப்பயிர் அல்லது டெஞ்சார்லாம் சொல்லுவாங்க, தக்கப்புண்டுலாம். இதை நம்ம கண்டிப்பாக இந்த மழை பெஞ்சு இந்த ஓட்டுன்னு இதெல்லாம் பண்ண பிறகு என்றைக்கு நம்ம நாத்தாங்காலில் நாற்று விட போகிறோமோ அதுக்கு முன்னாடியே நம்ம இதை நம்ம நடவு செய்யக்கூடிய வயலில் 1 ஏக்கருக்கு 8-10 கிலோ இதை விதைச்சி விட்டணும். கிட்டத்தட்ட 1 மாதத்தில் பயிர் நல்லா வளர்ந்து வந்திருக்கும். அந்த டெஞ்சா அதை மடக்கி விடணும். விழுதுட்டா நீங்கள் யூரியா கொடுக்குறீங்க பாருங்கள், அது கிட்டத்தட்ட 50% குறைச்சிடலாம்,
2: தழைச்சத்தை குறைச்சிடலாம்.
1: ஆமாம், இதுதான் ரொம்ப முக்கியம் அதில். ஏன்னா தழைச்சத்தை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா பூச்சி நிறையா வரும், பூச்சி தாக்குதல் நோய் கிருமிகள் வர்றது ஜாஸ்தியாக போகும்.
2: ஆனால் இதுவும் தழைச்சத்து தானே?
1: தழைச்சத்து தான், ஆனால் ஸ்லோவாக வரும், அதாவது ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்.
2: உடனே ஒரு ரசாயனத்தை போட்டு கிடைக்கிறதுக்கும் அதை மண்ணே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தாவரத்துக்கு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு.
1: ஆமாங்க, அதனால தான் நம்ம இதை செய்ய சொல்றோம். அப்படி செஞ்சா நல்லா இருக்கும். உயிர் உரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. நீங்க என்னத்தான் ரசாயன உரங்கள் கொடுத்துருந்தாலும் இதுதான் முக்கியமான ஒரு இது, அதை செய்யணும்.
2: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: மீண்டும் இணையிறோம் நேர்களே. கிசான்வாணி நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு தயாராகுவோம் குறுவை சாகுபடிக்கு அப்படின்னு காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவங்க பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களோட சந்தேகங்களுக்கு கால் பண்ணுங்க. அடுத்து சார், இப்போ வந்து இப்போ இந்த குறுவை அப்படின்னா எப்போ வந்து விதைப்புக்கு இவங்க போகணும்?
4: அதாவது எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து ஜூன் 12 திறந்த பிறகுதான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த வடிமுனை குழாய் ஃபில்டர் பாயிண்ட் வெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த போர் வசதி இருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கூட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ மழையும் பெய்யுது, ஒரு ஓட்டு ஓட்டிட்டு திருப்பி அதில் வந்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல் வாரம் ஜூன் முதல் வாரத்திலே சில பேர் நட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நேரடி விதைப்பு கூட போகிறாங்க. அப்படி போகும்போது முக்கியமாக இந்த 15 நாளில் 2 ஓட்டு ஓட்டிட்டு செஞ்சாங்கன்னா பின்னாடி களை வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பாதியை நம்ம களையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, அது கோடை விழுவுற
3: பூச்சி நோய் கூட கட்டுப்படும் சொல்கிறாங்களே.
4: ஆமாம் ஆமாம், முக்கியமாக இந்த தண்டு குருத்து பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய கூட்டுப்புழு எங்கே இருக்கும்னா அதனுடைய தாளில் தான் இருக்கும், அடியில். அது வந்து நீங்கள் இப்போ புரட்டி போடும்போது சூரிய வெளிச்சத்தில் அது செத்து போயிடும்.
3: கோடை விழுவு பண்ணும்போதே இந்த காக்கா குருவி இதெல்லாம் வந்து
4: அது சாப்பிட்றதெல்லாம் அதுக்கு தான், அதனுடைய இதுக்காக தான் மெயினாக முக்கியமான இது அதான்
3: சார். இப்போ வந்து இந்த பாசி பிரச்சனை, இது வந்து இதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள்
4: ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவை சாகுபடியில், ஏன்னா சூரிய வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கும், மழை கொஞ்சம் கம்மியாக இருந்த நேரத்தில் நம்ம போர்வெல் தண்ணியை தான் உபயோகப்படுத்துகிறோம். அப்படி பண்ணும்போது அந்த போர்வெல் வாட்டர் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் உப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துன்னு வச்சிங்களேன். அந்த ரெண்டாவது நம்ம விவசாயிகள் நிறைய பேர் டிஏபி உபயோகப்படுத்துவாங்க அல்லது சூப்பராக போடுவாங்க. இந்த எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான மனைச்சத்துக்குள்ள இதை அதிகமாக கொடுக்கும்போது அங்கே கொஞ்சோண்டு பாசி இருந்தால் போதும் அதிகமாகிடும்.
3: ஓஹோ,
4: அந்த பாசி பார்த்திங்கனாலே தெரியும், இந்த செடிகளுக்கு இடையில உள்ள இடைவெளியில் அப்படியே ஒரு இது மாதிரி படர்ந்துருக்கும். ஆக அது என்ன செஞ்சிடும்னா அந்த வேருக்குள்ள காற்றோட்டத்தை கெடுத்துடும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி லைட்டாக தெரியும், அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த பயிரே உட்கார்ந்த மாதிரி இருக்கும்,
3: ஏதோ ஒரு போர்வை
4: அதுக்கு அடியில். அந்த அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பண்ண முடியாது. அதனால ஆரம்பத்திலே இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நுர நுரையாக இருக்கும், முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் நுர நுரையாக இருக்கும், அப்புறமா இந்த பாசி அதிகமாகும்.
3: ஓஹோ,
4: இந்த காரணமே வந்து இந்த தண்ணியில் உள்ள உற்பத்தன்மை தான்.
3: இதுக்கு என்ன சார் பண்ணணும்?
4: அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் காப்பர் சல்ஃபேட்டுன்னு ஒரு கடையில் வைக்கிதுங்க, அதை ஒரு கிலோ 1 ஏக்கருக்கு வாங்கி நல்லா பொடி பண்ணணும். அது கல்கண்டு மாதிரி பெருசு பெருசாக இருக்கும், அதை வந்து நல்லா பொடிஸ் பண்ணி ஒரு 20 கிராம் 25 கிராம் கர்ச்சிப்பு அளவுக்கு நம்ம 8 முளை வேட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வச்சு கட்டிக்கிட்டு ஒரு 20-25 இடத்துல அப்படியே அங்கங்கே எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டே அதை வச்சிடணும். அது தண்ணியில் கரைஞ்சி அந்த காப்பர் சல்ஃபேட் என்ன பண்ணிடணும்னா அந்த பாசியை அழிச்சிடும். இது ஒன்று செய்யலாம். நீங்கள் ஆரம்பத்திலே செய்யும்போது ஆற்றுல தண்ணி நல்ல மழை தண்ணி எங்கேயாவது நல்ல தண்ணி கிடைக்குதுன்னா அதை வச்சு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி வடிகட்டணும். வடிகட்டும் போது இந்த பாசியினுடைய விதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே போகும்.
3: ஓஹோ, இது எத்தனை நாளில் சார் இது ரெக்கவர் ஆகும்?
4: இது எப்படியும் ஒரு 3-4 நாளில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் சொல்கிற அந்த காப்பர் சல்ஃபேட் இதை போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மூட்டையாக கட்டி அந்த வாய் மட வாய் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டுருவாங்க, தண்ணி வர வர வர அதில் கரைச்சிக்கிட்டு போகும். சில விவசாயிகள் இப்போ அவங்களுடைய சொந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போர் இதுலேருந்து தண்ணி ஓடுது பாருங்கள், அந்த வாய்க்காலில் 2 பக்கமும் நம்ம தென்னை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, உரிமட்டை, அந்த

0: நார் மேலே தெரிகிற மாதிரி சைட்டில் பதிச்சிடுறாங்க. அப்படி பண்ணும்போது தண்ணி ஓடுதுங்க இல்லைங்களா, அதனுடைய ஈசி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தென்னை மட்டையில் பட்டு பட்டு போகும்போது மடைக்கிட்ட போகும்போது ஈசி குறையுது, அந்த உப்புனுடைய தன்மை குறையுது.
1: ஓ, இப்படி ஒரு யோசனை.
0: விவசாயிகள் இதை வந்து அவங்களுடைய சொந்த இதுலேருந்து தயார் இது பண்ணது எனக்கு ஒரு விவசாயி சொன்னாருங்க, அதை வச்சு தான் நான் இதை இது பண்ணுறேன்.
1: சரிங்க சார். இப்போ வந்து இந்த குருவையில் பூச்சி நோய் தாக்குதல், இதை பற்றி சொல்லுங்க சார். அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா?
0: அதாவது
1: சம்பாவை வச்சு.
0: ஆமாம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூரியாவை அதிகமாக கொடுப்பாங்க. யூரியா வந்து 20-22 கிலோ, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வயலுக்குமே வந்து இது இருக்குதுங்க அளவு. இப்போல்லாம் இது கொடுத்துட்டாங்க, என்ன அது, மண்வள
1: அட்டைன்னு,
0: அதை வச்சுக்கிட்டு அதில் எவ்வளவு தூரம் தழைச்சத்து இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்கணும். இந்த பூச்சி நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த தழைச்சத்தை அதிகமாக உபயோகப்படுத்துறது. தழைச்சத்து உபயோகப்படுத்துறத ஓரளவு பிரித்து பிரித்து கொடுக்கணும். நான் இப்போ சொன்னேன் 20-22 கிலோ சாதாரண ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு 5 கிலோவுக்கும் 1 கிலோ வேப்பமுன்னாக்கு. அப்போ 20 கிலோவுக்கு 4 கிலோ வருதா, நான் ஒரு 5 கிலோவாக வைங்க. ஒரு நாள் நாளைக்கு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதை வேப்பமுன்னாக்கையும் யூரியாவையும் கலந்து அதுக்கப்புறம் போடணும். சில நேரங்களில் ஒரு 3 நாளாக பிரித்து கொடுக்க சொல்கிறோம் நாங்கள். இடையில ஒரு இது என்ன பண்ணணும்னா, இந்த நானோ யூரியான்னு இப்போ வந்துருச்சு.
1: ஆமாம் சார், புதுசாக இப்போ வந்து.
0: ஆமாங்க, அது வந்து மண்ணுக்கு போகாது, அது இலை வழி உரம். அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 250-300 ml போகும். அதை 200 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிச்சிங்கன்னா மண்ணில் யூரியாவை போடக்கூடிய இது குறையும். இது வந்து இயற்கையாகவே மேலே உள்ள இலைகள் மூலியமாக படுறதுனால சீக்கிரமாக அதை எடுத்துக்கும். நமக்கு பயிருக்கு தேவையான தழைச்சத்தை இந்த நானோ யூரியா கொடுத்துருக்கும். அதை மாதிரியும் பண்ணலாம். ஒரு இடையில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சகாவியம் அடிக்கணும். அதுலேயும் உங்களுக்கு அந்த தழைச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது, அதனால் வரும். இதை மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டு 1-2 தடவை தான் கொடுத்தா போதும். ரொம்ப அதாவது தழைச்சத்தை நீங்கள் பாதியாக குறைச்சிட்டாலே உங்களுக்கு இந்த பூச்சி நோய் கிளைம் இது வந்து குறையும்.
1: சரிங்க சார், நேர் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா,
1: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: அம்பகரத்தூர்லேருந்து கமலக்கண்ணன் பேசுறேன்
0: ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அதாவது நம்ம டிஏபி அடி உரமா போடுறதுன்னா நம்ம கடைசி உழவுக்கு முன்னாடி போடுறோம் பாருங்க, அது எல்லாமே அடி உரம் சரிங்களா. ஆனால் இப்போது சில நேரங்களில் நம்ம நேரடி விதைப்பு பண்ணிவிடுவோம், அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடி விதைப்பில் இது போடும்போது நம்ம போட முடியாது. அப்போது நம்ம வந்து ஒரு 15-20 நாள் முதல் கை களை எடுப்போம். அப்போது வந்து யூரியாவை இது டிஏபியை கொடுப்போம் நம்ம. அதனால் அது கொஞ்சம் மேலுரமாக போடுறாங்க, அதனால் எடுத்துக்குது. இளம் பயிராக இருக்கும்போது அதை போடும்போது அது எடுத்துக்குது. ஆனால் சூப்பரை விட டிஏபி தான் ரொம்ப நல்லது. ஏன்னா யூரியா கலக்காமல் வெறும் டிஏபியை மட்டும் போடணும். அதில் இந்த தழைச்சத்தும் இருக்குது, மனைச்சத்தும் இருக்குது. ஆனால் நீங்கள் வெறும் சூப்பரை போட்டிங்கன்னா தழைச்சத்து ஒன்று கொடுக்கணும் நீங்கள் யூரியாவை மிக்ஸ் பண்ணணும் அதில். அதனால் இதில் டிஏபி நெல்லுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. எங்கெங்கெல்லாம் பாசி ப்ராப்ளம் இருக்கோ அவங்க ஓரளவு அதை குறைக்கணும், முக்கியமான பாயிண்ட். அடுத்தது நானோ யூரியா நல்ல இது தான். அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் விவசாயிகள் வந்து இந்த யூரியாவை அளவு அதிகப்படுத்தி அவங்க வாழி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, மண் வளம் குறையுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யூரியா பேரிலே அதை வந்து நானோ யூரியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த சுற்று மண்ணில் வந்து அதிகமான அந்த இது இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இலைவழி உரமாக இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்க. அதனுடைய ஒரு சில பயிரில் ஒரு சில ரகங்களில் அது வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கலாம். ஆனால் எல்லா இதுலேயும் போய் பார்க்கும்போது அதில் யூரியாவில் நானோ யூரியாவில் ஒரு நல்லதாக இருக்குது. அந்த முறைகள் கரெக்டாக கடைபிடிக்கணும், அதை தான் முக்கியம். அதில் அதை செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க சார், இப்போ வந்து பொதுவாக நம்ம விவசாயிகள் எல்லாருமே இந்த நெல்லாம் பார்த்தீங்கன்னா நாத்து விட்டு பறிச்சு நடுறது அப்படிங்கிற ஒரு முறையே மாறி இப்போ எல்லாம் நேரடி நெல் விதைப்புக்கு வந்துட்டாங்க, ஆள் பற்றாக்குறை இந்த மாதிரி பல காரணங்களுக்காக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக களை தான் வருது இல்லைங்களா சார்? இந்த களை பற்றி, அந்த களை நிர்வாகம், களைக்கொல்லி பயன்படுத்துறதுனாலையும் பிரச்சனை.

0: வருதுன்னு தெரியுது, ஆனா வேற மாற்று வழி என்னன்னு தெரியல. ஏன்னா கலைக்களை எடுத்தாலும் ஆள் பற்றாக்குறை. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
1: நீங்க எல்லா பயிர்களும் இந்த மண்ணில் வளர்கிறதுக்கு இறைவன் வந்து என்ன வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாருங்க. அதனால் நம்ம வந்து நெல்லை மட்டும்தான் சாகுடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உட்காந்துருக்கும். ஆனால் அந்த இடம் எல்லாருக்கும் உள்ளது, அதனால தான் கிளைகள் வருது,
0: அதனால தான் பூச்சி.
1: ஆமாம், அதனால் அதை நம்ம அவ்வளோமா ஓரளவுக்கு அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுக்கணுமே தவிர ஏகத்துக்கும் அதை நம்ம அழிக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோள். அது முக்கியமாக நான் அந்த கோடை விழுது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு பாதி வந்து களைகள் கட்டுப்படுத்திடலாம் ஒன்று. அடுத்தது இந்த களைக்கொல்லி உபயோகப்படுத்துங்க. ஏன்னா ஆள் பற்றாக்குறைன்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்போ களைக்கொல்லிகளை தான் நம்ம உபயோகப்படுத்தி ஆகணும். அதில் ரெண்டு விதமான களைக்கொல்லிகள் இருக்குது. ஒன்று வந்து களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது, இன்னொன்று களை முளைச்ச பிறகு அடிக்கிறது. அப்போ களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடின்னா நட்டோ அல்லது நம்ம நேரடி விதைப்பில் முளைத்து மூன்றுலேருந்து

0: அதில் ரெண்டு விதமான களைக்கொல்லிகள் இருக்குது. ஒன்று வந்து களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது, இன்னொன்று களை முளைச்ச பிறகு அடிக்கிறது. அப்போ களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடின்னா நட்டோ அல்லது நம்ம நேரடி விதைப்பில் முளைத்து 3-4 நாட்களுக்குள்ளார நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சில களைக்கொல்லிகள் சொன்னேன்ல, உதாரணத்துக்கு வந்து பெட்ரிலாக்ரோர்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ஏக்கருக்கு 500 ml அதை வந்து நம்ம மண்ணில் ஒரு 10 கிலோ மணலில் கலந்து கூட போடலாம். ஆனால் இந்த களைக்கொல்லிகள் போடும்போது முக்கியமாக சில்லுப்பு தண்ணி இருக்கணும், மேலால் சில்லுப்பு தண்ணி இருக்கணும் ஒன்று. அடுத்தது இந்த ரிஃப்ட்னு ஒன்று இருக்கும், ரிஃப்ட்னு ஒன்று இருக்கும், அது வந்து ரொம்ப வீரியம் ஜாஸ்தி உள்ளதுங்க. இது வந்து 80 கிராம் ஒரு ஏக்கர், 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் நட்ட 3-5 நாள் அல்லது நேரடி விதைப்பில் முளைச்சி வந்ததுலேருந்து 3-5 நாள் இது களைகள் முன்ன முதைக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கக்கூடியது. இதுதான் அதாவது இது ப்ரீ எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குங்க, அது வந்து களைகள் நல்லா முளைச்சி வந்த பிறகு அடிக்கிறது. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாமினி கோல்டுன்னு எல்லா விவசாயிகளும் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்த களைகளினுடைய இலை ஒரு 4-5 இலை வர ஸ்டேஜில் அடிச்சிங்கன்னா அது கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கவுன்சில் ஆக்டிவ்னு ஒன்று இருக்கும், அதுவும் வந்து களைகள் முளைச்ச பிறகு அடிக்கிறது. அப்போ நட்டு 15 நாள்
1: அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க,
0: கரெக்டா அந்த அளவு தான் இருக்கணும். விவசாயிகள் கொஞ்சம் அதிகமா அடிச்சிட்டாங்கன்னா நம்ம நெல்லு பயிரே மஞ்சளா மாறிடும். அதுதான் அளவுக்கு
1: மிஞ்சினால்,
0: ஆமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதே மாதிரிதான்.
1: சரிங்க சார், பொதுவா குறுவை சாகுபடியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ நம்ம விவசாயிகள் கவனிக்கணும் சார், அதை பற்றி சொல்லிடுங்க.
0: முக்கியமாக தழைச்சத்து இடுறது, அதாவது நல்ல ரகம், முதல்ல ரகத்தேர்வு முடிஞ்சது.

0: எடுத்ததுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க.
1: கரெக்டா அந்த அளவு தான் இருக்கணும். விவசாயிகள் கொஞ்சம் அதிகமா அடிச்சிட்டாங்கன்னா நம்ம நெல்லு பயிரே மஞ்சளா மாறிடும்.
0: ஓஹா,
1: அதுதான் அளவுக்கு மிஞ்சினா. ஆமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதே மாதிரிதான்.
0: சரிங்க சார், பொதுவா குறுவை சாகுபடியில என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப நம்ம விவசாயிகள் கவனிக்கணும் சார், அதை பத்தி சொல்லிடுங்க.
1: முக்கியமா தழைச்சத்து இடுறது, அதாவது நல்ல ரகம், முதல்ல ரகத்தேர்வு முடிஞ்சது, அமிர்தமும் நஞ்சு, அதே மாதிரிதான்.
0: சரிங்க சார், பொதுவா குறுவை சாகுபடியில என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப நம்ம விவசாயிகள் கவனிக்கணும் சார், அதை பத்தி சொல்லிடுங்க.
1: முக்கியமா தழைச்சத்து இடுறது, அதாவது நல்ல ரகம், முதல்ல ரகத்தேர்வு முடிஞ்சதுன்னா நல்ல விதைகள் வாங்கணும். அதாவது ஆதாத விதை அல்லது சான்றளிக்கப்பட்ட விதை, அதாவது அதனுடைய இன தூய்மை மற்றும் அதனுடைய உழைப்பு திறன் எல்லாம் நல்லா இருக்கணும், 100% இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு நல்லதுங்க, அது ஒன்று உபயோகப்படுத்தலாம். அடுத்தது நீங்கள் அந்த இடைவெளியை கரெக்டாக, நம்ம ஸ்பேசிங்னு சொல்லுவாங்கல்ல,
0: அதாவது
1: குறுவைக்கு 30-15 15-30 இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல சூரிய வெளியும் நல்ல வெளிச்சம் உள்ளார போகும், காற்றோட்டம் இருக்கும், நிறைய உங்களுக்கு சிம்பு வெடிச்சு வரும், நிறைய உங்களுக்கு டில்லர்னு சொல்லுவாங்க அந்த இது கிளைகள் நிறைய வரும், அதனால தான் அந்த இது நம்ம சொல்கிறது. தண்ணியை வந்து ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் வச்சுருக்கணும், ஒரு குளம் மாதிரி கட்டக்கூடாது மெயினாக, இதுதான் முக்கியமானது. அடுத்தது நீங்கள் உரங்கள் கொடுக்கும்போது நான் அந்த சொன்னேன்ல, ஒவ்வொரு தரையும் 5 கிலோவுக்கு 1 கிலோ வேப்பமுண்ணாக்கு. ஒரு சில விவசாயிகள் என்ன கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து வேம்பு கலந்த யூரியான் தான் கடையில் விற்கிது, நீங்கள் ஏன் திருப்பி அது போடுறீங்க? அது பத்தில், அந்த அளவு பத்தில, ஒரு லைட் கோட்டிங் தான் அதில் கொடுத்துருக்காங்க.
0: இது வேப்பம் முன்னாக்கு அதிகமாக கலக்கிறதுனால பிரச்சனை இல்லை,
1: ஒன்றும் கிடையாது. நல்ல உரமாகவும் போகும். ரெண்டாவது பூச்சி நோய் இந்த மாதிரி வர்றதுனுடைய இது அந்த சாறு வந்து அதில் போகும்போது, ஏன்னா உங்களுக்கு எண்ணெயை ஃபுல்லாக நம்ம புளிஞ்சு எடுத்துடுறோம், வெறும் சக்கை தான் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் தான் நமக்கு இங்கே யூஸ் ஆகுது. அதனால் தாராளமாக நீங்கள் அந்த வேப்பம் முன்னாக்க 5 கிலோ ஒரு இதுக்கு 5 கிலோவுக்கு 1 கிலோ வேப்பம் முன்னா கலந்து நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது களைகள் வராமல் இருக்கணும், அதுதான் மெயின், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு கை களை எடுத்தே ஆகணும், ஏன்னா வந்துடும், என்ன குதிரவாளி வரும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோரப்புல் வரும், இந்த இதெல்லாம் இருக்கும்போது ஒரு கை களை எடுக்க, அது என்னத்துக்குன்னா நம்ம கை களை எடுக்கும்போது நம்ம அந்த ஆட்கள் வந்து இறங்கி நடக்கிறாங்க பாருங்கள், அப்போது அந்த வேர் பகுதியில் காலை வச்சு அமுக்கும்போது புது வேர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்
0: நடக்கும் போதே கூட அந்த வேர் அறுகிறது தெரியல,
1: அதனால புது வேர் வந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமா வளரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், மகசூல் அதிகமாகும்.
0: ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு தயாராகவும் குறுவை சாகுபடிக்கு அப்படின்னு நிறைய தகவல்களை விவசாயிகளுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க, நேயர்களுக்கும் பல விளக்கங்களை கொடுத்தீங்க. உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரலாமா சார்?
1: கொடுங்க.
0: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவங்களோட அலைபேசி எண் 9442507137. மீண்டும் ஒரு முறை 9442507137. ரொம்ப நன்றிங்க சார்.
1: ரொம்ப நன்றி, அனைத்து விவசாய மக்களுக்கும் ரொம்ப நன்றி.
0: மிக்க நன்றி சார். ஓகே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3

0: பண்பலை 100.3 ஈனாம் கேட்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
0: நேர்களே, காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்கலாம். 43 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த 3 தொலைபேசி எண்களிலோ 9566-427-231 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். அதோடு கூடவே காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்க, அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கு. என்ன அப்படின்னா, திருவிழாக்கள் வந்து இப்போ சித்திரை வைகாசியில் நிறைய நடக்கும். அந்த திருவிழா கடையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? அதாவது திருவிழா கடைக்கு போனோன்னா நம்மளோட ஃபேவரட் கடைன்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போனால் அதில் பர்ச்சேஸ் பண்ணாமல் திரும்பவே மாட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம் அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில். நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோட நான் உங்க ஆர்ஜே லாவண்யா.

தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு

0: காற்றின் மொழி பேசும் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது காற்றில் வரும் கானம். நேரம் இப்போ 8:10 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் நேரம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கோம். யார் வந்திருக்கீங்க?
1: கலைஞர்ல இருந்து கம்பர் பேசுறேன் மேடம்.
0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு நிறமாறதா பூக்கள்ல இருந்து 1000 மலர்களை மலருங்க அந்த பாட்டு அனுப்பிங்க.
0: பாட்டு வரும், விளம்பரத்தை தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கான கேள்வி, திருவிழா கடையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன கடை அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்கள் எந்த கடையை பார்த்தா அது வாங்காமல் வரமாட்டீங்களோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நேரம் இப்போ 8:17 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, என்ன பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: மகிழ்ச்சியான இரவு. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் சார் வந்திருக்கீங்க?
2: பில்லூர் சதா கோதமன். நலமா இருக்கீங்க மேடம்?
1: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும். நலமா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: துடிக்கும் கரங்கள் படத்துல இருந்த அடடா என்ன சுகமோ என்ற பாடலை கொடுங்க.
1: பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: நன்றி. வணக்கம் மேடம்.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: எட்டு மணி 24 நிமிடத்தில் காரைக்கால் பண்மலை 100.3 இது காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, என்ன பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: ஹலோ,
2: வணக்கம். ஏன் இந்த தாமதம்?
3: வணக்கம் மேடம்.
2: யார் வந்திருக்கீங்க?
3: காரைக்கால் ஒன்பலைக்கு அன்புள்ளங்குண்ட அறிவிப்பாளருக்கு அன்பு வணக்கம். எனக்கு பொன்மலை சம்மன் படத்தில் இருந்து நீ பொட்டு வைத்த தங்க கூடும்
2: பேர் சொல்லி
3: நாம சுவாமிநாதன்
2: பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக அடுத்த நேர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
1: தேவாமங்கலம் முருகன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அடிக்காதன் படத்திலிருந்து சொல்லி அடிப்பேன் அடிப்பாளர் மேடம்.
0: பாடல் வரும், விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
3: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேரம் 8:30, 22 காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனையும்
9: தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
11: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஒயின்

0: ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவரங்கம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக கேள்வி கேட்டிருந்தேன், திருவிழா கடையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் அம்மா கூட போகும்போது ரயில் பட்டி சின்ன மின் விசிறி வாங்கி கொள்வேன், இப்போ என் மகளுக்கு வளையல் மணியெல்லாம் வாங்கி தருவேன், பஜ்ஜி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, திருவிழா கடைகளில் தேடி கண்டுபிடித்து வாங்குவது தண்ணீர் துப்பாக்கி, தண்ணீர் ஊற்றி நண்பர்கள் மீது அடிக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் திருவிழா கடைகளில் எனக்கு பிடித்தது மணி, வளையல், கிளிப்பு, நெயில் பாலிஷ், ஆனால் இப்போ அந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மட்டும் என்ன, இப்போ தேவைப்பட்டதை வாங்கிக்க வேண்டியதுதான். அடுத்து வந்து ஐங்கரன் சொல்லியிருக்காங்க, உண்டியல் மற்றும் சுவாமி ஃபோட்டோ பொம்மைகள் கோயில் திருவிழாவிற்கு சென்று வாங்கி வருவோம், திருவாலப்புத்தூர் கடக்கம், ஆதவன், நட்சத்திரன் இவங்கெல்லாம் இதற்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, ஸ்வீட் கடை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி போயிடுவேன், அடுத்து ஐஸ்கிரீம் வண்டியை தேடுவேன், அதில் கோன் ஐஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு அபர்ணா, கணவரும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
1: மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரியிலிருந்து ஜார்ஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு நாடோடி காதல் என்ற படத்துல ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்த சுருக்கிற ஊத்துக்கு பக்கம் என்ற பாடலை அனைத்து நேர்களுக்காகவும் வழங்குமாறு மிக தாழ்மையுடன்
0: எல்லாருக்காகவும் பாட்டு வரும் கேட்கலாம். நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருவிழா கடையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுக்கு நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். திருவிழா நாட்கள் கடைகளில் தேடி கண்டுபிடித்து வாங்குவது வளையல், மணி, பொட்டு, நெயில் பாலிஷ் இவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நக்கம்பாடியிலேருந்து சுதா. அடுத்து பார்த்தீங்கன்னா பலூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஆப்பிள் பலூன்னா சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி. காட்டூர் சிவகுமார் வந்து பந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். அப்பொழுது அங்கு அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் விளையாட்டுப் பொருட்கள், கிச்சன் உபகரணங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், விசிறி, வீட்டு துடைப்பம், கோயில் அர்ச்சனை கூட, குடம், தண்ணீர் குவளை போன்ற பொருட்கள் அதிகமாக விற்பனையாகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கடை பிடிக்கும், என்ன பொருள் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணும்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கி கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, என்ன பாட்டு, பிடிச்ச பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
1: மேனாங்குளம் எம்கே முருகேசன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மணிப்பூர் மாமியார் வந்து ஆனந்த தென்காட்டு தாலாட்டு
0: வேணும். சரிங்க, பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்கம்மா.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: அதாவது திருவிழா கடையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நேயர்கள் வந்து அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ கார்த்தி இஞ்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, திருவிழாக்களில் சிறு வயதில் புல்லாங்குழல் வாங்கி ஊதுவது எனது பழக்கம், அதில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க, இரவு வணக்கம், சிறு வயதில் நான் அம்மா கூட போகும்போது மூக்கு கண்ணாடி கேட்பேன், அவங்களும் வாங்கி கொடுத்தார்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த திருவிழா கடையில் வந்து கலர் கலராக இருக்கும் அந்த கண்ணாடி, போட்டுட்டு அழகாக போகிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும், கலராக தெரியும் அந்த அந்த கண்ணாடியில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக தெரியும், அது ஒரு மகிழ்ச்சி தானே. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் அவங்க சொல்லியிருக்காங்க, மவுத் ஆர்கன் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய இரவு வணக்கம், சிறு வயதில் எனக்கு கோயில் திருவிழாவில் பிடிச்சது வாட்ச் மீட்டை, அந்த வாட்சை கையில் கட்டிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வருவேன், அதெல்லாம் ஒரு காலம், மீண்டும் நினைவுபடுத்தியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், திருவிழா கடையில் எனக்கு பிடிச்சது கண்ணாடி வளையல் வாங்குவது, சாந்து

போட்டு கலர் ரிப்பன் இதெல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இரவு வணக்கம், திருவிழா கடையில் எனக்கு பிடிச்ச பொருள் ராட்னம் சுத்த மிகவும் பிடிக்கும், விளையாட்டு பொருட்கள் வாங்க மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெஸ்ராணி. அடுத்து பார்த்திங்கன்னா வணக்கம், மேமாத்தூர் அமுதா சேகர், சிறு வயதில் வளையல் மணி தோடு நெயில் பாலிஷ் அம்மா வாங்கி கொடுப்பாங்க, இப்போதெல்லாம் கடையை வேடிக்கை பார்ப்பேன், திருவிழாவுக்கு போனால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போது 8:53 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
1: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுறா.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து அணையா விளக்கு படத்துல இருந்து நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா என்கிற பாட்டு.
0: சரிங்க, பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றிமா, நன்றிமா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருவிழா கடையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா வலுவூர் பண்டார வடையிலேருந்து சொல்லியிருக்காங்க, பலூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சது. புதுத்துறை சித்ரா தேவி செல்வகுமார், இரவு வணக்கம். சொன்னால் சிரிக்கக்கூடாது, நீங்கள் மிளகா பச்சு அந்த பெரிய அப்பளம் இருக்கும் பாருங்கள், அதுதான் திருவிழா நினைவுக்கு வருது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மிஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. போனால் அதோடய வாசனை வந்து கண்டிப்பாக எல்லாரோட முக்கையும் தொலைக்கும். கண்டிப்பாக திருவிழாவில் கிடைக்கக்கூடிய அந்த பஜ்ஜி அப்புறம் அந்த அப்ளோன் அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.

0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஆர்கேஜி நெய்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம் திருவாரூர் மாவட்டம்.
2: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்

0: பண்பலையின் 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
3: Good evening. This is Akashvani and I am Abhishek
4: Sheikh Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says under India's chairmanship this year BRICS to aim for multilateralism and more inclusive world order. Election Commission announces special intensive division phase 3 to be conducted across 16 states and 3 union territories.
5: In Kerala, Congress leader V.D. Satheesan meets governor to stake claim to form government. In Uttar Pradesh, over 70 people killed due to rain, storms and lightning in the last 24 hours. U.S. President Donald Trump and his Chinese counterpart Xi Jinping hold talks in Beijing, stress on opening of Strait of Hormuz. And in Asian Senior Weightlifting Championships, Ajit Narayan clinches double bronze in men's 71 kg at Gandhinagar, Gujarat. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will

0: பார்த்து கேட்டான். அப்படி ஒரு ரொம்ப நேரம் ஆகிவிடவில்லை அப்பனே, ரெண்டு ஜாமந்தான். அப்பனே, நீ கும்பகர்ணன் வம்சத்தில் வந்தவனோ? பட்டப்பகலில் இப்படி தூங்குகிறாயே.
1: இரவிலே எப்படி தூங்க மாட்டாய் என்றான் கொல்லன்.
2: கடவுளே, இரண்டு ஜாம நேரமா தூங்கிவிட்டேன்? குதிரை குழம்புக்கு கவசம் செய்தாகிவிட்டதா?
0: இனிமேல்தான் செய்ய வேண்டும். ஆனால் உன்னை போன்ற தூங்கு மூஞ்சிக்கு அதனால் என்ன பயன்? நீ குதிரையையே பறிகொடுத்து விடுவாய். இன்னும் உன்னையே கூட பறிகொடுத்து விடுவாய்.
3: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது.
4: அவன் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது. எழுந்து ஓடிப்போய் வாசப்பக்கம் பார்த்தான். குதிரையை நிறுத்திய இடத்தில் அதைக் காணோம்.
2: ஐயோ, குதிரை எங்கே
4: என்று இறைச்சல் போட்டுக்கொண்டே உடைவாளின் பிடியில் கை வைத்தான்.
0: பயப்படாதே, உன் குதிரை பத்திரமாயிருக்கிறது. கொல்லைப்புறத்தில் போய்பார்.
4: வந்தியத்தேவன் கொல்லைப்புறம் சென்று பார்த்தான். அங்கே மூன்று பக்கம் அடைக்கப்பட்ட கீத்து கொட்டகையில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. கொல்லன் உலைக்களம் ஊதிய சிறுபிள்ளை அதன் வாயில் புல் கொடுத்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனை பார்த்ததும் குதிரை உடலை சிலிர்த்து கொண்டு கனைத்தது.
5: ஐயா, இங்கே வந்து கொஞ்சம் உங்கள் குதிரையை பார்த்துக்குங்க, இதனோட குழம்புகளுக்கு அளவெடுக்கணும் என்றான் பையன்.
4: வந்தியத்தேவன் குதிரை அருகில் சென்று அதை தடவி கொடுத்து கொண்டு நின்றான். பையன் குதிரையின் குழம்புக்கு அளவு எடுத்தான்.
5: இதை யார் இங்கே கொண்டு வந்து கட்டினார்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
3: நான் தான் கட்டினேன்.
5: எதற்காக?
3: அப்பா கட்ட சொன்னார்.
5: அது எதற்காக?
3: இந்த ஊர் வழியா சற்று முன்னால பெரிய பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் போனாங்க. குதிரையை வாசல்ல பார்த்திருந்தா கட்டாயம் கொண்டு போயிருப்பாங்க.
4: வந்தியத்தேவனுக்கு பழைய ஞாபகம், திருநாராயணபுரத்து ஞாபகம் வந்தது. தான் செய்த தவறை எண்ணி வெட்கமடைந்தான். கொல்லனிடமும் அவன் மகனிடமும் மனத்திற்குள் நன்றி உணர்ச்சி கொண்டான். குதிரையின் குழம்புக்கு அளவு எடுத்து கொண்டதும் இருவரும் முலைக்களத்துக்குள் வந்தார்கள். கொல்லன் இரும்பு துண்டை எடுத்து குழம்பைப் போல வளைத்து வேலை செய்யத் தொடங்கினான்.
5: என் குதிரையை காப்பாற்றிக் கொடுத்தீரே, அதற்காக மிக்க வந்தனம் என்றான் வல்லவரையன்.
0: என்னை தேடி வருகிறவர்களுடைய உடைமையை நான் காப்பாற்றிக் கொடுக்க வேண்டுமல்லவா? அது என் கடமை.
5: பழுவேட்டரையர் பரிவாரம் இந்த பக்கம் போய் எத்தனை நேரம் இருக்கும்?
0: 2 நாழிகைக்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீ தூங்கிக் கொண்டிருந்தாயே, அதை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது.
5: நான் தான் தூங்கிப் போய்விட்டேன். இத்தனை நேரம் நீர் வீணாக்கி விட்டீரே. அவர்கள் போன பிற்பாடாவது வேலையை உடனே ஆரம்பித்திருக்கலாமே.
0: எப்படி ஆரம்பிப்பது? அவர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு யாருக்கு வேலை செய்ய மனம் வரும்? உனக்காக மனத்தை திடப்படுத்தி கொண்டு இதை நான் செய்கிறேன். எங்கிருந்து அப்பனே நீ வருகிறாய்?
5: அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவாயிருக்கும் என்று யோசித்து கொண்டே வந்தியத்தேவன், இலங்கையிலிருந்து வருகிறேன் என்றான்.
4: கொல்லன் அவனுடைய முகத்தை ஏற இறங்க பார்த்தான். பிறகு குரலை தாழ்த்தி கொண்டு,
0: இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா என்றான்.
4: உண்மையே சொல்லுவதென்று சற்றுமுன் சங்கல்பம் செய்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், பார்த்தேன் என்றான்.
0: கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய்?
4: இன்று காலையில் பார்த்தேன். கொல்லன் வந்தியத்தேவனை கோபமாய் நோக்கினான்.
0: விளையாடுகிறாயா தம்பி?
4: இல்லை ஐயா, உண்மையைத்தான் சொன்னேன்.
0: இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்லுவாய் போல் இருக்கிறதே.
4: ஓ, கேட்டால் சொல்வேன்.
0: இளவரசர் எங்கே இருக்கிறார் சொல் பார்க்கலாம்.
4: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார்.
0: அப்பனே, நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போல கட்டுக்கதை புனைந்துரைக்கக்கூடியவர்களை பார்த்ததே இல்லை.
4: வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் சிரித்து கொண்டான். புனைந்து கூறும் பொய்யை நம்புவதற்கு எல்லோரும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். உண்மையைச் சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். இது நமது ஜாதக விசேஷம் போலும்.
0: தம்பி, நீ இலங்கையிலிருந்து எப்போது புறப்பட்டாய்?
4: 4 நாளைக்கு முன்னால்.
0: அதனால்தான் உனக்கு செய்தி தெரியவில்லை.
4: என்ன செய்தி ஐயா?
0: பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்திதான்.
4: வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டு திடுக்கிடுவது போல பாசாங்கு செய்தான்.
2: ஐயோ, அப்படியா? யார் சொன்னார்கள்?
0: நேற்று முதல் இங்கெல்லாம் அப்படி பேச்சாயிருந்தது. இன்றைக்கு பழுவேட்டரையர் இவ்வழியாக போனபோது ஊர்த்தலைவர்கள் அவரை கேட்டார்கள். அந்த செய்தி உண்மைதான் என்று பழுவேட்டரையர் கூறினார்.

0: அந்த படுபாவியின் தலையில் இடிவிடவில்லையே.
1: ஏன் அந்த கிழவரை வைகிறாய்?
0: அவராலே தானே இது நடந்திருக்கிறது. ஏதோ சூழ்ச்சி செய்து இளவரசரை அவரே கடலில் மூழ்கடித்து விட்டார் என்று ஊரார் சொல்லுகிறார்கள். அதனால் அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த உபச்சாரங்களையும் நிறுத்திவிட்டார்கள்.
1: இளவரசர் மீது இந்த ஊருக்கு அவ்வளவு பிரியமா?
0: கேட்க வேண்டுமா? ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் இப்போது கண்ணீரும் கம்பலையுமாயிருக்கிறார்கள். இந்த ஊரார் மட்டும் என்ன, சோழ நாடு முழுவதும் ஓலமிட்டு அழப்போகிறது, பழுவேட்டரையர்களை சபிக்கப் போகிறது. ஏற்கனவே சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்டு என்ன பாடுபடுவாரோ தெரியாது. இன்னும் என்னவெல்லாம் விபரீதங்கள் நடக்குமோ! சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றி வருகிறதே, அதற்கு ஏதேனும் நடந்துதானே தீர வேண்டும்.
1: நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னவா இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணி பார்த்தான். தான் கூறியதை இந்த கொல்லன் நம்பாமல் இருந்ததே நல்லதாய்ப்போயிற்று. தான் இனிமேல் பொய் சொல்லாவிட்டாலும் இளவரசரை பற்றிய உண்மையைச் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இளைய பிராட்டி ஏதோ முக்கிய காரணத்திற்காகத்தானே அவரை சூடாமணி விகாரத்தில் இருக்கச் சொல்லியிருக்கிறார். இளவரசரியை கண்டு பேசிய பிறகு அவர் சொல்லும் யோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும்.
0: தம்பி, என்ன யோசிக்கிற
1: என்றான் கொல்லன். நடுக்கடலில் சுடற்காற்றில் நானும் அகப்பட்டு கொண்டேன். கடவுள் அருளால் நான் தப்பி பிழைத்ததை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
0: கடவுள் அருள் என்பது ஒன்று இருக்கிறதா என்ன?
1: பெரியவரே, அதென்ன அப்படி சொல்லுகிறேன்?
0: கடவுள் அருள் இருப்பதாக ஒன்று இருந்தால் பழுவேட்டரையர்களின் அக்கிரமங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்குமா? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இருப்பாரா?
1: பெரியவரே, பழுவேட்டரையர் அதிகாரத்தில் உள்ளவர்கள். அவர்களை பற்றி இப்படியெல்லாம் பேசலாமா? யார் காதலாவது விழுந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: என்னை விட நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நானாவது விழித்து கொண்டிருக்கும் போது பேசுகிறேன். நீ தூக்கத்தில் உளறுகிறாய்.
1: ஐயையோ, என்ன உளறினேன்?
0: பழுவேட்டரையர்களை யமதூதர்கள் என்று சொன்னாய். பழுவூர் இளையராணியை பெண் பேய் என்று சொன்னாய். நீ சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனால் என்னை தவிர வேறு யார் காதிலாவது விழுந்தால் உன் கதி என்ன? நீ அப்படி பிதற்றி கொண்டிருக்கிற சமயத்திலேதான் அந்த சாலை வழியாக பழுவேட்டரையர்களின் பரிவாரங்கள் போயின. எனக்கு ரொம்ப திகிலாய்ப் போய்விட்டது.
1: நீர் என்ன செய்தீர்?
0: வாசற்பக்கம் போய் நின்று இந்த உலைக்களத்தின் கதவையும் சாத்தி கொண்டேன். அதற்கு முன்னால் உன் குதிரையை கொல்லைப்புறம் கொண்டு போய் கட்டியாயிற்று.
1: தூக்கத்தில் நான் இன்னும் ஏதாவது உளறினேனோ?
0: உளறலுக்கு குறைவே இல்லை.
1: ஐயோ, என்ன உளறினேன்?
0: நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாய். அவர் பழுவேட்டரையர் கட்டளையின்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய். தம்பி, பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை!
1: வந்தியத்தேவன் வெட்கி தலைகுனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுசிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதியடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும். அல்லது மனித சஞ்சாரம் இல்லாத காட்டிலோ, பாலைவனத்திலோ, மலை குகையிலோ தூங்க வேண்டும்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல வந்தியத்தேவன்கிற வானர்குள்ள வீர வாலிபன் தனது எதிர்காலத்தை குறித்து கண்டு வந்தது ஒரே கனவுதான். ஆனா அதிக துடிப்புடன் செயல்படும் அவன் கண்ட கனவுகளை நெடுகிலும் காட்டி அதிவேக மனசுக்கும் கனவுக்கும் உள்ள தொடர்பை உணர்த்துறார் ஆசிரியர். கடம்பூர்ல குறவை கூத்து, வெறியாட்டு, பெருந்தர விருந்து, இதுக்கெல்லாம் அப்புறம் நரிகள், நாய்கள், வெட்டறிவாளி எந்தின பூசாரி, ஆண்டாள் பாசுரம் பாடும் பெண்கள், கனவையும் நனவையும் பிணைச்ச ஆழ்வார்க்கடியான் தலை, திருக்கிட்டு எழுந்திருந்தான் வந்தியத்தேவன். இந்த கனவு எல்லாத்தையும் விட தலை சுத்த வைக்கிது கீழே நடந்த சதி கூட்டம். தஞ்சாவூர் சேந்தன் முதன்

0: வீட்டுல பாம்பு கனவு, பகல்ல நந்தினியை சந்திச்சான் அல்லவா, அதனுடைய தாக்கம். மறுநாள் கோட்டை தளபதியின் ஆட்களை ஏமாத்திட்டு ஒரு சந்துல குட்டி தூக்கம், கோழி தூக்கம்னு சொல்லலாம். கனவு இல்ல, ஆனா சுறுசுறுப்பாயிடுறான். லதா மண்டபத்துல கற்பனை கரபுரண்டு ஓடிச்சே. பழையாறுக்கு வர வழியில பாழ் மண்டபம், ஆந்தை குரலோன்ற விதாசன் தூக்கத்தை கெடுத்தான். ஆனா எதிர்பாராத எச்சரிக்கை வந்தது. கோடிக்கரையில பூங்குழலியின் விடுக் பேச்சில ஒளிஞ்சிருந்த நம்பிக்கை அசட்டு கனவா வெளிப்பட்டுச்சு. மாதோட்டத்துல சந்தேகப்பட்டு காவல்ல வச்சிருந்தாங்க. கனவுல இளைய பாராட்டியின் பரிவு, அனுராதபுரத்துல மனக்குழப்பங்களை எல்லாம் வெளித்தள்ற கலவை கனவு. இப்ப கொல்லுப்பற்றையில நரகத்தை சொர்க்கமாக்குற குந்தவை, நரகத்திய சொர்க்கம்னு நம்ப வச்சு தீயில தள்ள பாக்குற நந்தினி, உலைக்களத்தின் கதவே மூட வச்ச பெரிய கனவு. பொய்ங்கிற சொல்ல ஒருபோதும் இழிவாக பேச மாட்டான் வந்தியத்தேவன். நேர்களுக்கு நினைவு இருக்கும், நாலு வரி பாடல்ல இத்தனை பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்திக்க முன் வர மாட்டார்னு சக்கரவர்த்தி சொன்ன போது, பிரபு அப்படி ஒரேடியா பொய்னு தள்ளிவிடக்கூடாது. இல்லாத விஷயத்த சாதாரண மக்கள் சொன்னா அது பொய்யும்போம். ராஜாங்க நிர்வாகத்துல அதுக்கு பேரு ராஜதந்திர சாணக்கியம். கவிஞர்கள் சொன்னா கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் உவமைன்னு விளக்கினான் அல்லவா. ஓடைக்கரையில பூங்குழலி, உன்னை போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லைன்னு பாராட்டின போது, பொய்ன்னு சொல்லாத கற்பனா சக்தின்னு சொல்லுன்னு திருத்தினான் அல்லவா. கொல்லுப்பற்றையில ஒரு முன்னேற்றம், பொய் சொல்லாட்டாலும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, இந்த முடிவுக்கு வந்துட்டான். இது எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் பார்க்கலாம். கீற்று கொட்டகை, இதற்கான விளக்கம், கிடுகு கொட்டகை கீற்று கொட்டகையாகி பேச்சு வழக்கில் கீத்து கொட்டகை கொட்டாயின்னு ஆயிடுச்சு. கிடுகு என்றால் முடைந்த ஓலை கீற்று. பனை அல்லது தென்னை ஓலையால் முடையப்பட்ட கீற்றாலையான கூரையை உடைய அமைப்பு, பெரும்பாலும் தற்காலிக தேவைக்காக அமைப்பாங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களோடு காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைக்கு ஒரு பட பாடல்கள்ல காதல் ஓவியம், இந்த படத்திலிருந்து நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்த திரைப்படம் 1982 வெளிவந்த திரைப்படம். இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்துல கண்ணன், ராதா, காஜா ஷெரீப், ஜனகராஜ், கவுண்டமணி, ராதா ரவி இவங்க நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் இப்பொழுது.

0: இசையால் இதயம் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை ஊஞ்சல். பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரலம் ஸ்ரீ சங்கராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஆர்கேஜி நெய்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: மட்டும்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
7: பாட்டு.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து காதல் ஓவியம் படத்திலிருந்து நம்ம பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் பார்த்திங்கனாக்கா SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் மோகன ராகத்தில் அமைந்தது. இந்த பாடலுக்கு வரிகள் வந்து கவிஞர் வைரமுத்து, பாடலை பாடியிருக்காங்க SB பாலசுப்ரமணியம்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இசை ஊஞ்சல் நிகழ்ச்சிக்காக காதல் ஓவியம் படத்திலிருந்து ஒரு பட பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா வரப்போது நாதம் என் ஜீவனை. இந்த பாடலை வந்து எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. ஆபேரி ராகத்தில் வந்த பாடல். இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுக்கும் இசையமைச்சிருக்காங்க இளையராஜா.

சொந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
6: பாபரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை ஊஞ்சல். காதல் ஓவியம் படத்திலிருந்து ஒரு பட பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வருது வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள். இந்த பாடலை பாடியிருக்காங்க SB பாலசுப்ரமணியம், இளையராஜா இசையில், கவிஞர் வைரமுத்து வரிகளில்.

தஜனு தஜனு தஜிமி தஜிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தத்தக ஜனு தா தத்தஜம் தித்தத்தஜம் தத்தித்தத்தஜம் தஜம் தஜம்

தஜம் தஜம் தஜம் தரகதாம் தகதேவே தரகதாம் தாம் தாம் தரகதாய் தரகதாம் தரகதாய்

0: பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி.

0: சமுதாயம் கல்வி காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: சுனோ, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
6: तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
5: लड़िए मत, जानिए आभा के बारे में.
8: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: நேயர்கள், இனி கேட்கலாம் நாகப்பட்டினம். உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள், கிரீனேட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
10: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
11: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
9: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
13: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
14: வணக்கம். மனிதர்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு அறியாமை. அறியாமைதான் மனிதர்கள் செய்கின்ற அனைத்து குற்றங்களுக்கும் காரணம். அறியாமை ஒருவருடைய அறிவை மயக்குகிறது. பொருள் அல்லவற்றை பொருள் என்று போற்றச் செய்கின்றது. துன்பத்தை இன்பமாக கருதச் செய்கின்றது. பெரியவர்களை பகைவர்களாகவும் சிற்றினத்தாரை நட்பாகவும் கொள்ளச் செய்கிறது. அறியாமை செய்யும் தீமையை பகைவர்களால் கூட செய்ய இயலாது. எனவேதான் திருவள்ளுவர் மனிதனை அறியாமையிலிருந்து விலகுக என்று அறிவுறுத்துகிறார். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் வாய்மொழி. அறியாமை அகன்று புல்லறிவாண்மை நீங்கி மனிதனை மேன்மையடை செய்வது கல்வி மட்டுமே. மனிதனை மனிதனாக விளங்கச் செய்வது அவன் கற்கும் கல்வியே. கல்லாதார் மனத்து அணுகா கடவுள் என்கிறார் அப்பரடிகள். கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே என்பது திருமூலர் வாக்கு. மனிதன் ஓயாது கற்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டும் என்பதை என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்கிறார் வள்ளுவர். கற்கும் ஆர்வம் ஏற்பட்டவுடன் கற்பதற்குரிய சிறந்த நூல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மனதில் தோன்றும் குற்றங்களை நீக்குவதற்குரிய நூல்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும். கற்றபின் குற்றங்கள் தம்மிடம் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதுதான் வள்ளுவர் காட்டும் வழி. நல்ல நூல்களை கற்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் கற்றோர் வாயிலாக கேட்பது மேலும் துணை செய்யும் என்பது வள்ளுவர் கருத்து. மேன்மை மிக்க கல்வியினால் சிறந்து விளங்கும் சான்றோர்கள் கூறும் சொற்களை கேட்டு நடப்பதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறலாம். கற்கும் இடர்பாடுகளை தவிர்க்கலாம். இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் என்பது வள்ளுவர் வாய்மொழி. ஒரு மனிதன் முழுமையாக கற்கும் முயற்சி மட்டும் போதாது, நல்லவை கேட்கும் முயற்சியும் தேவை. நல்லவற்றை கேட்காத செவிகளை திருவள்ளுவர் தோற்கப்படாத செவி என்கிறார். செவிகால் கேண்மின்களே என்று அப்பரடிகள் செவிகளை இறந்து வேண்டுகிறார்.

0: திருஞான சம்பந்தர் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்கின்றார். கற்றலும் கேட்டலும் மனிதனின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கின்றன. கற்ற கேட்ட செய்திகளை எண்ணத்தில் தேக்கினால் அறியாமை விலகி அறிவு வளரும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. நல்லவற்றை கற்போம், கேட்போம், அறியாமை நீங்க பெறுவோம், நல் அறிவை பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனிட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
3: கோர்ஸ் வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்கலாம் மணாலனை மங்கையின் பாக்கியம் படத்திற்காக பி. சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் ஆர்கேஜி நெய். அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பத்து மணி பத்து நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக ஒலிக்க வருகிறது. கர்ணன் படத்திற்காக பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
12: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
13: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
12: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
13: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
12: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: காற்றலையில் கலந்திடும் இதமான ராகங்கள். இது காரைக்கால் பன்மலையின் 100.3 இரவும் மலரும்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
6: மேலா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

இரவின் மடியில் இசையின் தாளாட்டு. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நேரம் இப்போ 10:24 26 நொடியாகது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது பராசக்தி படத்திலிருந்து பாடல்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மன்னர்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஆர்கேஜி நெய்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
4: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
7: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பத்து மணி 30 இரவும் மலரும் நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இனி வருகிறது மாலையிட்ட மங்கை படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. சாரங்கதாரா படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல், ஜி. ராமநாதன் இசையமைப்பில், ஏ. மருதகாசி வரிகளில்.
1: வசந்த

0: மாறி வரும் பாட்டு.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்ப்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: காரைக்கால் பன்மலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்காக ஜிக்கி மற்றும் SC கிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே.
1: கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, செய்யாதே தாஜா.
0: ஆ சின்னஞ்சிறு கிட்டே எந்தன் பீனாக்கர் கண்டே, என் பீனாக்கர் கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு

0: நீ காசை வரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் கேட்க வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா, செஞ்சு செஞ்சு திட்டே வந்து செய்யாதே காஜா, நீ செய்யாதே காஜா.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஆர்கேஜி நெய்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.

0: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
3: காரைக்கால் பண்பலையின் 100.3 இது இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக ஒலிக்க வருகிறது. சம்பூர்ண ராமாயணம் படத்திற்காக திருச்சி லோகநாதன், சி எஸ் ஜெயராமன் பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பில், ஏ மருதகாசி வரிகளில்.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
1: உச்சி வேளை ராகம்
0: மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதனி பமகம பதனி ததப மகரி கமகரி பமகனி நாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம் வாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
1: தாரிதமகோடி
0: தாழிகைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்தரா?

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல்ய சரடு, ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்க வருகிறது தங்க பதுமை படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி லீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஆர்கேஜி நெய்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்,

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடிய பாடல்.

பன்மலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது இரவும் மலரும். காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை கொல்லுமாங்கடி, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, ஆர்கேஜி நெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஆறு மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. தமிழிசை மரபுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் சிறுமி வி திவிஷா. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஏழு:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தியஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் ஆறு என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 10:00 சிந்தனையரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 ஆர்கேஜி நெய்யின் சிந்தனை அரங்கம். பத்து 10:35 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் சிந்தனையரங்கம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, 1:00 குடும்ப உறவுகள் மேம்பட காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி

0: ஆராய்ச்சி நிறுவன கல்லூரியில் சமூக சேவை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. லக்ஷ்மிபதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் இமயம் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக், உழவை போற்றுவோம். தோட்டக்கலை பயிர்களில் உர மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் MS மாரிசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3 மணிக்கு திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். 3:30 பேரளம், ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSC. 4 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் ஊரும் உறவும். மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 RKG நெய்யின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு திரையிசை, 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 விளக்கேற்றும் வேளை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நல்லமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையிலும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் M. தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். மாடியிலும் செய்யலாம் காய்கறி சாகுபடி, வேதாரண்யம் வட்டம் தலை ஞாயிறு பாரி கம்பர் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, RKG நெய்யின் காற்றில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் ஸ்கூல், காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். காற்றலையில் நாளை கேட்டோம், இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா.
2: Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi today, Mr. Modi said, BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the Global South. The meetings took place on the sidelines of the BRICS Foreign Ministers meeting, which is being held in New Delhi. Earlier, in his opening remarks at the BRICS Foreign Ministers meeting, External Affairs Minister Dr. S. Jaishankar said that peace and security remain central to the global order.
3: Our discussions must advance sustainable development while upholding principles of equity and common but differentiated responsibilities. Technological advancements are reshaping the global landscape. It can be leveraged for good governance and inclusive growth. Peace and security remain central to the global order. Recent conflicts only underline the importance of dialogue and diplomacy. There is also a deeply shared interest in strengthening cooperation against terrorism.
2: The theme of the event is Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. It draws inspiration from Prime Minister Narendra Modi's Humanity First and People-Centric Vision for BRICS. In this session themed on BRICS at 20, External Affairs Minister Dr. S. Jaishankar highlighted that BRICS has expanded its agenda and membership in response to changing global realities while remaining focused on people-centric development and practical cooperation. The minister said BRICS is strong because it is independent and includes diverse countries. He said the group supports change and reforms, reflects a multipolar world, helps countries reduce the risks by expanding partnerships, and believes in mutual respect and equal rights for all nations. Prime Minister Narendra Modi will arrive in United Arab Emirates capital Abu Dhabi tomorrow on the first leg of his five-nation visit. He will later visit the